நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சகவருஷம் 1948, ஆஷாட மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56. நேயர்களே, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்லி, இனி இந்த காலை பொழுதில் நம் சிந்தனைக்கு விருந்தாய் வருவது குரல் ஓசை. அழுக்காறு அவாவுகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும். அழுக்காறு அவாவுகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். குரலோசை கேட்டீர்கள். நேரம் காலை 6:30. பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகை மூராசன் சன் ரெடிமேட்ஸ், துபாய் சாரல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர். காலை 6:10 உலாவரும் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் செல்வி ஆர் காவியாஸ்ரீ. காலை 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். காலை 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகளும் இடம்பெறும். காலை 8:00 தொழில்வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து 8:05 முதல் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், திருவாரூர் துபாய் சாரல் ஃபால்ஸ் பொருட்காட்சி வழங்கும் தொழில்வரும் பாட்டு உலாவரும். 8:30 தொடங்கி நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தொழில்வரும் பாட்டு தொடரும். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். காலை 9:05 முதல் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் உலாவரும். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கார்ட் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். அதனையடுத்து 9:35 முதல் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 10:00 ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து 10:05 முதல் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி தொடரும். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் செல்வி ஆர் காவியாஸ்ரீ. பகல் 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மொழி பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை, பிறப்பில் 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 முதல் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு தொடரும். 2:30 முதல் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்

0: மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் TSV சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30க்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். இன்று அசாம் காமாக்கியா சக்தி பீடம். மாலை 6 மணிக்கு பன்னிசை, 6:20க்கு நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். மாலை 6:25க்கு லைட் ஹவுஸ், 6:40க்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். இசை தூரிகை மாலை 6:45க்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இரவு 7:25க்கு காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30க்கு காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரம்புஜ்தபா. The government has convened an all-party meeting today ahead of the monsoon session of Parliament beginning tomorrow. During the meeting, the government will seek cooperation from all political parties to ensure the smooth functioning of both the Houses of Parliament. The monsoon session will commence tomorrow and continue till the 13th of next month. During the session, several important legislations are scheduled to be taken up for discussion and passage. In a stern warning amid rising concerns over manipulated documents, the National Testing Agency or NTA has issued a strong advisory to students and parents regarding the submission of OMR sheets for scrutiny. The agency revealed that many OMR sheets recently submitted for review have turned out to be fake or artificially generated, prompting closer monitoring of all complaints. The NTA stated that it is actively scrutinizing every complaint received. However, it cautioned that submitting counterfeit or AI-generated OMR sheets could lead to serious legal consequences for the complainants. In a social media post, the agency said, students and parents are advised to submit only original OMRs for scrutiny. The Central Board of Secondary Education, CBSE, has declared the results of Class 10 Second Board Examination 2026. Students can access their results through the DigiLocker Results Portal. In line with the recommendations of the National Education Policy, CBSE had introduced 2 board exams for Class 10th from this year. The main board exam was conducted from 17th February to 11th of March, followed by the second board exam from 15th May to 21st of May this year. CBSE said that overall pass percentage after combining the results of the main and second board examinations of this year was 96.78%. In Jammu and Kashmir, Sri Amarnath Ji Yatra will remain suspended from both the Pahalgam and Baltal routes from today as a precautionary measure in view of the adverse weather forecast. The decision was taken following the India Meteorological Department's forecast of inclement weather over the next few days to ensure the safety and well-being of the pilgrims. The official said no onward movement of Yatris will be allowed from the Baltal and Noonwan Chandanwadi base camps until further orders. The Yatra will resume after the routes are declared safe following a comprehensive assessment of the weather conditions. Sri Mata Vaishno Devi Shrine Board has also temporarily suspended the Vaishno Devi Yatra in view of the inclement weather advisory issued by IMD. According to an official update issued by the Shrine Board, the decision has been taken as a precautionary measure to ensure the safety and well-being of pilgrims. The authorities are continuously monitoring the weather situation and the Yatra will resume once conditions are considered safe for pilgrims. IMD has warned of a fresh spell of heavy rainfall over parts of Jammu and Kashmir with the possibility of flash floods, landslides and waterlogging in vulnerable areas. The administration has advised residents to avoid unnecessary travel and stay away from water bodies. In FIFA World Cup, England secured bronze medal after defeating France 6-4 in a thrilling third-place match at Miami Stadium last night. England secured a commanding 4-0 lead by half-time. Declan Rice, Ezra

0: Konsa and Bukayo Saka scored for England in the first half. France, despite a strong defensive record, conceded 4 goals in the opening half. Kylian Mbappe led a second-half resurgence for France, scoring twice to narrow the deficit. Mbappe finished his third World Cup campaign with 10 goals to the lead, the Golden Boot standings, 2 ahead of Messi. Saka scored from the penalty spot in the second half to complete his hat-trick. In women's wrestling, Indian wrestler Kajal clinched the gold in the women's 76kg category at the Budapest ranking tournament in Hungary yesterday. Facing Guilford of US in a gripping gold medal clash, the young Indian wrestler exhibited immense tactical composure under pressure. The high-stakes encounter ended in a 3-3 deadlock, but Kajal held her nerve to clinch the championship on criteria, securing India's third gold medal of the tournament. India added 2 more silver to their haul through strong campaigns in the 53 and 57kg weight divisions. In the 53kg championship final, Indian wrestler Antim Pangal settled for silver after conceding her gold medal bout against Sweden's Emma Jonna Denise Malmgren due to an injury. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: மனித பற்று, மானிடப்பற்று, மனித தன்மை, மனிதம் என்றெல்லாம் மனிதநேயத்தை புலப்படுத்தும் சொற்கள் தமிழில் பலவாக இருக்கின்றன. பண்புடையார் பட்டுண்டு உலகம், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றெல்லாம் மனித பண்பை வலியுறுத்தி திருக்குறள் அருமையாக கூறுகிறது. பண்பு கொண்டவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்றும், பண்பு இல்லாதவர்கள் பட்ட மரத்திற்கு சமம் என்றும் திருவள்ளுவர் கூறியிருப்பது மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவன. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடலிலும், தன்னலம் கருதாமல் புறநலம் கருதி வாழும் மனிதனே மனிதனாவான் என்பதை ஆழமாக உணர்த்துகின்றார் கவிஞர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என இறக்க நெஞ்சுடன் உருக்கமாக பாடினார் வள்ளல் ராமலிங்க அடிகளார். அவர் போன்று எண்ணற்ற ஞானிகள் எழுத தூண்டுகோளாக இருந்தவர் மணிமேகலை காப்பியத்தை பாடிய சீத்தலை சாத்தனார் என்று கூறலாம். அமுத சுரபி என்னும் பாத்திரமும், அதில் முதன்முதலாய் அன்னமிட்ட ஆதிரை என்ற கதாபாத்திரமும் சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும். காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அவள் திருவாதிரை நாளில் பிறந்ததால் அந்த பெயர் பெற்றார் போலும். அவர் இல்லம் சென்று திருவோடு ஏந்தி மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள். ஆதிரை அன்புடன் அன்னம் எடுத்து வந்து மணிமேகலையை வலம் வந்து தொழுதாள். பாரெங்கும் பசிப்பிணி நீங்குக என்று வாழ்த்தி அமுத சுரபி நிறையுமாறு அருமருந்தாம் அன்னத்தை வழங்கினாள். இதனை சாத்தனார் பாடுகின்ற போது தொழுது வளங்குண்டு துயரரு கிளவியோடு அமுத சுரபியின் அதன் சுரை நிறைதர பாரக மடங்களும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனள் ஆறுயிர் மருந்தென் என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஆறுயிர் மருந்து என்ற தொடர் காண்கின்றோம். உணவு என்றால் அது ஆறுயிர் மருந்து என்னும் பொருளில் ஒரு புது தொடரை அறிமுகப்படுத்தும் சாத்தனாரின் ஆற்றலை கண்டு வியக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய மாயூரம் வேதநாயகம் அவர்கள் சர்வசமய கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை தந்தார். அதில் ஒரு பாடல், கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணால் அதனை காட்டாள், ஐயா விளாம்பிளமே என்கின்றீர் ஆங்கதற்கு பருவமன்று என் செய்கோ எனச் சிறந்தார் போர் சிறவா கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுறையாம் முன்னே கொடுத்துண்டல் புரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த

0: இந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வர சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா, இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய் கேட்கிறீர்களே என்று பிற அறியாதவாறு அவள் சொல்லி தடுத்து விட்டாள். இதிலிருந்து தெரிவது என்ன? தான தருமங்களை அவ்வப்போதே செய்துவிட வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. அவ்வாறு காலம் கடந்து தர்மம் செய்தால் பயனற்றுதான் போகும் என்பதைத்தான் வேதநாயகரின் பாடல் உணர்த்துகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மனித நேயத்தோடு நாம் அறச் செயல்களை செய்வோம், இந்த உலகில் நற்பெயரை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 6:15. பண்பலையில் உலா வருவது பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ஜி சிவச்சிதம்பரம் ஆகியோர் இணைந்து பாடியது.

இணைய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3 பக்தி மாலை உலாவரும் நீரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பி வசந்தா பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
4: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.

0: திருவாரூர்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் சையது அலி பாடியது.

0: வழியில் நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பக்தி மாலை. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இப்போது கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: சுபா இருக்கியா வீட்டுல?
8: வாங்கக்கா.
7: எங்க போன? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம.
8: அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம உமாக்கா திடீர்னு போன் பண்ணி நம்ம விவசாய கல்லூரியில ஒரு பயிற்சின்னு கூப்பிட்டாங்க. உங்கள்ட்ட சொல்ல கூட நேரம் இல்லக்கா.
7: நல்ல விஷயம்தான். விவசாய கல்லூரியில என்ன அப்படி பயிற்சி, என்ன கத்துக்கிட்ட, அந்த விவரத்தை சொல்லாம்ல.
8: பயிற்சியில என்னவோ நிறைய சொன்னாங்க, ஆனா என் மனசுல பதிஞ்சது குமிழ் மரம் வளர்க்கறத பத்தி தான்க்கா.
7: என்ன குமிழ் மரமா? என்ன சுபா பேரே புதுசா இருக்கு.
8: என்னக்கா உங்களுக்கே தெரியலையா? சரிதான் போங்க.
7: சரி, இப்பதான் நீ தெரிஞ்சுகிட்டல்ல, என்னன்னு தான் சொல்ல.
8: அக்கா, குறைஞ்ச காலத்துல அதிக வருமானம் தர்ற மர வகைகள்ல இந்த குமிழ் மரமும் ஒன்னாங்கா. இத சாகுபடி செய்யறதுக்கு ஏக்கர் கணக்குல எல்லாம் இடம் தேவையில்லையா. இந்த வரப்பு, வாய்க்காலு, சும்மா இருக்கிற தரிசு நிலம் இதுல வச்சாலே வளருமா. பொதுவா நம்ம சில மரம்லாம் வைக்கும் போது யோசிப்போம்ல, பக்க வேறு அதிகமா விடும், செவுரை பாதிக்கும், அந்த மாதிரிலாம்.
7: ஆமா, அதுதானே முக்கியம்.
8: ஆனா இந்த குமிழ் மரத்துல அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆணிவேர் தாவரம், அப்படிங்கறதுனால பக்க வேறு அதிகமா இருக்காதான்.
7: கேட்கவே நல்லா இருக்கே சுப்பா. நம்ம வீட்டுல கூட நிறைய இடம்லாம் இருக்குல்ல, நடலாமே.
8: தாராளமா வைங்கக்கா, மிச்ச தகவலையும் சொல்றேன், கேட்டுட்டு வைங்க. இந்த குமிழ் மரம் தேக்கு குடும்பத்தை சார்ந்ததாங்கக்கா.
7: ஏன் சுபா, வார்த்தைக்கு வார்த்தை குமிழ் மரம் குமிழ் மரம் குமிழ் மரம் சொல்ற, அதனால பயன் என்ன, எதுக்காக அதை வளர்க்கணும், இதெல்லாம் சொல்லாம்ல.
8: என்னக்கா தேக்கு குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டேன், இதை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்க வேணா. இழைக்கிறதுக்கு இலகுவான மரம், உறுதியான மரம், அதனால இதோட தேவை அதிகமா இருக்கு. விற்பனையில வீறு நட போடுதான்.
7: அப்படியா சமாச்சாரம்?
8: குறிப்பா இந்த மரத்தை பத்தி ஒன்னு சொல்லணும்னா, இந்த மண்ணுலதான் வளரும், இதுலலாம் வளராது அப்படிங்கிற மரம் எதுவும் கிடையாது. எல்லா மண் வகையிலயுமே சிறப்பா வளரும்.
7: அப்ப நல்ல மரம் தான் போல இருக்கு.
8: இதை எப்படி நடவு பண்றதுன்னு கூட சொல்றேன் பாருங்க. உழவு நிலமா இருந்துச்சுன்னா உழவு செஞ்சுட்டு 15 அடிக்கு 15 அடி அப்படிங்கிற இடைவெளியில 2 அடியில நீளம், அகலம், ஆழம் இருக்கிற மாதிரி குழி எடுத்து அதுல நடவு செய்யணும். அந்த குழியில மக்கிய தொழு உரம், வண்டல் மண்ணையும் கலந்து 3/4 பாகத்துக்கு நிரப்பி மீதம் உள்ள குழிய மேல் மண்ணை கொண்டு நிரப்பணும்.
7: சரி சுபா, எனக்கு ஒரு சந்தேகம். 1 ஏக்கர்ல நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோ, எத்தனை மரம் வைக்கலாம்?
8: ஏக்கருக்குன்னு பார்த்தா 200 கன்று வைக்கலாம்க்கா.
7: எல்லா மண்ணுலயும் வளரும்னு சொல்லிட்ட, தண்ணி எப்படி?
8: தண்ணி பாய்ச்சறது என்னக்கா, 3 மாசம் வரைக்கும் வாரத்துக்கு 1 தடவை தண்ணி விட்டா போதும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு 1 தடவை நீர் பாய்ச்சினாலே போதும்க்கா.
7: உண்மையிலேயே இதை வளர்க்கறது சுலபம் தான் போல இருக்கு சுபா.
8: இன்னொரு விஷயத்த சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க.
7: என்னது சொல்லு.
8: சாதாரணமா ஒரு மரக்கண்ணு வச்சு அது வளரணும்னா எத்தனை வருஷம் காத்திருக்கணும்?
7: ஆமா.
8: ஆனா இது நடவு செஞ்ச 1 வருஷத்திலேயே 10 அடி உயரம் வளர்ந்துருங்க.
7: அடியே அப்பா.
8: நடவு செஞ்ச 8ல இருந்து

0: பத்து வருஷத்துக்குள்ள அறுவடையே செஞ்சிடலாம்னு பாத்துக்குங்க.
1: அதனாலதான் இத சிறப்பா சொல்லியிருக்காங்க போல இருக்கு உனக்கிட்ட.
0: அப்புறம் பத்து வருஷத்துல ஒரு மரத்தை நம்ம வெட்டி எடுக்கிறோம்னா அந்த ஒரு மரம் ஒரு டன்னு எடையில இருக்குமாங்கா.
1: ஏசுப்பா, ஒரு டன்னு எவ்வளவு விலை போவும்?
0: கிட்டத்தட்ட 7000 வரைக்கும் போகுமாங்கா.
1: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சுப்பா, இருக்கிற மிச்சமதி இடத்தெல்லாம் இந்த குமிழ் மரம் வைக்கிறதுன்னு.
0: அக்கா, நான் இந்த மரத்தை பத்தி கேட்ட நேத்தியே முடிவு பண்ணிட்டேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நீங்கள் இதுவரை கேட்டது ONGC காவிரி அசர் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 6:40
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
10: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: விடங்களூர் எண்ணெய்.
3: இன்சொல்லும் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
13: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
13: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இன் சொல்ல நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
14: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
15: வணக்கம். கருணையில்லாத கண்களை வெறும் புண்கள் என்றே சுட்டுகிறார் வள்ளுவர். பண்ணில்லா பாடல் இனிமை தராதது போல இரக்கமில்லா கண்ணும் பயனற்று போகும். அன்புடன் அரவணைத்து இரக்கத்தோடு உதவும் பண்பில்லாதவர்கள் இந்த பூமிக்கு பாரமாகி போவதாக வள்ளுவர் சாடுகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியதாக பாடும் வள்ளலாரும், ஒரு புறாவின் பொருட்டு தன் சதையை வெட்டி தந்த சிபி சக்கரவர்த்தியும், முல்லைக்கு தேர் தந்த பாரியும், மயிலுக்கு போர்வை தந்த பேகனும் எல்லா உயிர்களையும் தம் போலவே கருதினர். ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை அன்றே பட்டியலிட்டு காட்டும் தொல்காப்பியம் ஆறறிவதுவே அவற்றொடு மனநே என்கிறது. பிறர் உயிர்களின் இன்ப துன்பங்களை மனதால் உணர்ந்து அறிபவனே மனிதனாகிறான். இந்திரலோகத்து அமுதமே கிடைத்தாலும் தனித்து உண்ணாத உயர் பண்பினை கொண்டவர்கள் தமிழர்கள். அவர்கள் தமக்கென மட்டும் முயலாது பிறருக்காகவும் முயன்று பொருள் ஈட்டினர். அப்படிப்பட்டவர்களாலேயே இவ்வுலகம் இன்றளவும் நிலைத்து நிற்பதாக கூறுகிறது புறநானூறு. பசிப்பினி போக்குதலை அறத்தின் உயரளவு குறிக்கோள் என்கிறது மணிமேகலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பச் சொல்கிறார் வள்ளுவர். இரவு நேரத்தில் விருந்தினர்கள் வந்தாலும் அக்கால தமிழர்கள் மகிழ்ந்து உபசரித்தனர். சங்க தமிழர்கள் தம் விளைநிலத்தில் நெற்பயிர்களில் கூடு கட்டியிருந்த பறவைகள் தீங்குறாமல் இருக்க அறுவடை சமயத்தில் தன்னுமை என்ற இசை கருவியினை இசைப்பனராம். அந்த ஒலியை புரிந்து கொண்ட பறவைகள் தம் குஞ்சுகளோடு வேறிடம் சேருமாம். இன்றும் இப்பண்பை நாம் சில

0: வீடுகளில் காண்கிறோம். வீட்டில் கட்டியிருக்கும் குருவி கூட்டை மிக பத்திரமாக சிலர் பார்த்துக் கொள்வார்கள். நல்லோர் பெற்ற செல்வம் அவரை சேர்ந்தோரின் துன்பம் கண்டு களையும் உயர்ந்த நோக்கத்திலேயே என்கிறது நற்றிணை. பிறருடைய துன்பத்தை காணும் போது கண்ணொரு விழுமம் கை போல் உதவ வேண்டும். அதாவது கண்ணிற்கு ஏதாவது துன்பம் என்றால் கை யோசிக்காமல் விரைந்து சென்று துயர் நீக்குவது போல பிறருக்கு உதவ வேண்டும். 20ஆம் நூற்றாண்டில் உலகம் வியந்த இரு பெரும் கருணை தேவதைகள் அன்னை தெரசாவும் இளவரசி டயானாவும் ஆதரவற்றோர், முதியோர், நோயாளிகள் என சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார் அன்னை தெரசா. இங்கிலாந்தின் இளவரசியாக வலம் வந்தும் மக்களின் மனதையே அரண்மனையாக கொண்டு வாழ்ந்தவர் இளவரசி டயானா. சமூகத்தில் மிகவும் நலிவடைந்த மக்களுக்கு உதவ முயற்சிப்பதை விட எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது வேறு எதுவும் இல்லை என்கிறார் அவர். நாம் எந்த அளவுக்கு பிறரிடம் இரக்கம் காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு இரக்கமும் கருணையும் இறைவனால் நமக்கு கிடைக்கும் என்பதே நியதி. எனவே இரக்கம் காட்டுவோம், இரக்கம் பெறுவோம். நன்றி.
1: இதுவரை மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர்லால் வழங்கிய இன்சொல்லுமது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் மற்றும் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, இவர்களோடு பூமெக்ஸ். இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. Article 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காக ராயன் படமும் சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்படத்துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் 2 நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவ கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட

0: இல்லாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலமில்லாத 7 எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தோர் நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதிற்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் AI நெக்ஸஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பியா சிவகுமார்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிரா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த 2 வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு

0: அறிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3rd இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3rd இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் காலை 6:55:20.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்கலூர் எண்ணெய்.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
2: பூமேக்ஸ். ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்ல இப்போது கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: பசந்தளி நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
11: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
12: வணக்கம் பாப்பா.
13: வணக்கம்.
12: உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க பாப்பா?
13: கிளோடுதுறை.
12: என்ன ஸ்டாண்ட படிக்கிறீங்க?
13: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
12: சரி, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
13: நான் பாட்டு பாட போறேன்.
12: எதை பத்தி பாட்டு பாட போறீங்க?
13: ஆலமரத்துல விளையாட்டு.
12: எங்க பாடுங்கள?
13: ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு பாட்டு, கொஞ்சம் கிளிய தலையாட்டு, குட்டி கொங்கை விளையாட்டு, சின்ன மூலையை மேலங்குட்டி,

0: ஆடிக்கிட்டு கொண்டாங்கத்தா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. அடுத்ததால கதை சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்களே?
0: ஒரு ஊர்ல ஒன்னு அறிந்துதான், அங்க ஒரு குருவி பார்த்துதான், அந்த மரத்துல திராட்சை இருந்துதான். அங்க சிங்கக்குட்டிங்க வா வா எனக்கு சாப்பிட உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னது. அந்த சிங்கம் வந்து அந்த திராட்சையை பறிச்சு வாயில போட்டு விட்டுதான், அழைத்து நின்றுட்டு இது பறந்துட்டான். அப்போதான் ஒரு சிங்கம் வந்து எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு திராட்சையை கொடுத்து விட்டு அப்போ வச்சுதான். அப்புறம் இவங்களுக்கும் காக்கா வந்து பறந்து பார்த்துதான், அது மேலே உட்காந்து அந்த காக்கா அந்த திராட்சை எல்லாத்தையும் தின்னுட்டு அது போயிட்டான். அங்கே போகும்போது ஒரு சிட்டுக்குருவி பார்த்துதான், ஐயோ இந்த காக்காவை பற்றி நம்ம கொத்துமே அப்படின்னு பறந்துட்டான். அது பறந்து இங்கே போய் வளைஞ்சிட்டான். நைட் ஆனோடனே அது பறந்து போய் ஒரு கூடில் போய் உக்காந்துட்டான். அப்போலாம் ஒரு காலையானோடனே ஒரு சிட்டுக்குருவி வந்து கேட்டுதான், கூடு தானே நீ ஏன் வந்து உக்காந்துருக்குன்னு சொன்னதான். அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி ஓடிட்டான். அதில் ஒரு மீன் நீந்துக்கிட்டே வந்துதான். அந்த மீன் ஒரு நரி படிச்சு தின்னுதான். அதனால அந்த நரி வந்து போயிட்டான், அது பசியை தீர்த்துச்சு.
1: சூப்பரா கதை சொன்னீங்களே. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
0: பேராசை பண்ணக்கூடாது.
1: சரி பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளு பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் இணைந்தோம்.
3: நீங்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: பசந்தளிர் நிகழ்ச்சியை மேலும் வழங்கி ஒரு கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ டுடியோ அண்ட் கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை சொல்லும் நேரம் காலை 7:01. இனி வருவது

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லத் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று அது தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், இராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3 இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக

0: ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகனே யாகமோச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அணையுங்கள் 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
11: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
12: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
13: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
15: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 to அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
16: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
17: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
18: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
19: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள் 95008-89-17.
1: நேயர்கள் இப்போது கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
20: முகத்தில்
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
21: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
22: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
23: உங்கள் கடை காரைக்கால்.
24: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
25: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுது இங்கே? இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை, கொள்ளை, தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே

0: வீடு அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர் இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்றார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இதை பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துகிறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாஸ் இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்குறான், அங்கே பேய் பெசாஸ் நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி, இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டுருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம்தான் தெரியுது, உள்ளே யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக ஊட்டுது. என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஊட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான். அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்ருக்குறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது

0: காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேரம் காலை 7:35 30 பண்பலையில் இனி உலா வருவது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. காலை காம்போ நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால் வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாரும் ஓடிட்டே இருக்கும். அதை நோக்கி தான் உழைக்கிறோம், அதை நோக்கி தான் முயற்சி செய்கிறோம். நம்முடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையினால் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். பொதுவாக போட்டித் தேர்வுகள் நடக்கலாம், அப்புறம் நம்ம வீடு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் விடுமுறை அப்படிங்கிறதால நம்ம தொடங்கலாம். நம்ம தொடங்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற பண்பலையின் வாழ்த்துக்களோடு நாம் இணையலாம் காலை காம்போ நிகழ்ச்சியில். உழைப்பும் முயற்சியும் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வியும் நன்னடத்தையும் ஒரு மனிதனை நல்லவனாக்குகின்றன அப்படின்னு சொன்ன அரிஸ்டாட்டில் அவர்களுடைய வரிகளோடு நாம் இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
1: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போவில் அவரும் நீரும். காரைக்கால் நகராட்சியிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உரிய உரிமம் அதாவது ட்ரேட் லைசன்ஸ் பெற்று கடைகள் நடத்தும்படி பலமுறை நகராட்சி அறிவிப்பு செய்தும் இதுநாள் வரை ஒரு சில கடைகள் தவிர மற்றவர்கள் ட்ரேட் லைசன்ஸ் பெறாமல் அல்லது புதுப்பிக்காமல் வணிகம் நடத்தி வருவது நகராட்சியின் கவனத்திற்கு தெரிய வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசாணை எண் 3/2026 HG டேட்டட் 4/2026 படி காரைக்கால் நகரமைப்பு குழுமத்தின் அனுமதி பெற்ற பின்பு மட்டுமே நகராட்சியின் ட்ரேட் லைசன்ஸ் பெற முடியும். எனவே காரைக்கால் நகரப்பகுதியில் வணிகம் செய்வோர் 2 வார கால கெடுவிற்குள் தங்களது கடை மற்றும் நிறுவனத்திற்கான உரிமம் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறும் வணிக நிறுவனங்கள் தங்கள் கடை மற்றும் வணிக நிறுவனங்களை தொடர்ந்து நடத்த இயலாது. உரிமம் பெறாத வணிக நிறுவனங்கள் நகராட்சி அதிகாரிகளின் ஆய்வுக்கு பின்னர் எவ்வித முன்னறிவிப்புமின்றி சீல் செய்யப்படும் என காரைக்கால் நகராட்சி ஆணையர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
4: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப் பூட்டும் பொருட்காட்சி.
3: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 முதல் இரவு 10 வரை
4: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு.

0: மயிலாடுதுறை.
1: காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர் COPA, தையல் பயிற்சி சீவிங் டெக்னாலஜி, அழகுக்கலை பயிற்சி காஸ்மெட்டாலஜி மற்றும் தகவல் பதிவு இயக்குபவர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆகிய ஒரு வருட பிரிவுகளில் பயிற்சி இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களுக்கு உடனடி சேர்க்கை நடைபெறுகிறது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. எனவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றுகளோடு பயிற்சி நிலைய முதல்வரை அணுகலாம் என இப்பயிற்சி மையத்தின் முதல்வர் அவர்கள் அறிவிக்கின்றார். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் காலை 7:45.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
3: YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.

0: பல காம்போ ஆஃபர்கள் பூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்னைக்கு விடுமுறை நாள், நிறைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். எங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சேவை செய்திகளுக்கான நேரம் இது. சிக்கல் பொருள் வைத்து சேரி அருள்மிகு சொர்ணகாளியம்மன் திருக்கோயில் ஆடி மகா உற்சவத்தில் இன்று இரவு குங்கும காப்பு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. சீர்காழிவட்டம் திருமங்கை மடம் அருள்மிகு வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 10 மணிக்கு திருமஞ்சனம், இரவு யானை வாகனம் மாற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் நடக்குது. மயிலாடுதுறை ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மன்றம் அருட்பெருஞ்சோதி நிலையம் சார்பில் நடைபெறும் பெருவிழாவில் காலை 8 மணிக்கு ஜோதி தரிசனமானது நடக்குது. காரைக்கால் திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 20ஆம் தேதி, அதாவது நாளை, உடனடி மாணவர் சேர்க்கையானது நடைபெற உள்ளது. தொழிற்பயிற்சியில் சேர விரும்பும் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கல்வி குடியிருப்பு மற்றும் சாதி சான்றுகளோடு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை அலுவலக நேரத்தில் அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை. இங்கு சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கான சிறப்பு அம்சங்களை பொறுத்தவரை 100% வேலை வாய்ப்பு உறுதி, வயது வரம்பு இல்லை, மாதம் ₹1000 ஊக்கத்தொகை, மதிய உணவு, இலவச சீருடை, புத்தகங்கள் மற்றும் ஐடி கார்டு ஆகியவை வழங்கப்படும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம் ஷோ, வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி.
2: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை.
3: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக அமைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ். நேரம் காலை 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மாற்றம் உருவாக்கக்கூடிய சொற்கள், சில வார்த்தைகள் வந்து கேட்டா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வார்த்தைகளை கேட்டா ரொம்ப உற்சாகம் பிறக்கும். சோ அந்த மாற்றம் தரக்கூடிய சொற்கள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு உன்னத சக்தியாக மாறும். ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் என்ன பண்றாரு, பிளைட்டுக்கு போறதுக்காக காத்துட்டு இருக்காரு, விமானத்துல போறதுக்காக. அப்ப வந்து ஒரு அறிவிப்பு வருது, மன்னிக்கவும் உங்கள் விமானம் வந்து 4 மணி நேரம் தாமதமாக புறப்படும் சொன்ன உடனே அந்த குரலை கேட்ட விதத்துக்கு அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் என்ன பண்றாரு, அற்புதம் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த சக பயணி கேக்குறாரு, இதுல என்ன சந்தோஷம் இருக்கு, இதுல என்ன அற்புதம் இருக்கு, 4 மணி நேரம் அந்த ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கணும் தெரியுமா உங்களுக்கு, இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, இல்ல இந்த பிளைட் லேட் ஆகிறதுக்கு ஒண்ணு வந்து விமானத்துல ஏதாவது இயந்திர கோளாறா இருக்கலாம், இல்லாட்டி பைலட் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல வானிலை ஏதாவது மோசமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம பயணம் செய்ய முடியாது. சோ அதனால கிடைச்சிருக்க நேரத்தை வந்து சந்தோஷமா எடுத்துப்போம், இதுல வந்து சந்தோஷப்பட்டு தவிர துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 மணி நேரம் உங்களுக்கு போறது தெரியாதான்னு அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எப்படியா இருந்தாலும் பிளைட் கிளம்பும் போதுதான் அது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி லேட் ஆச்சு லேட் ஆச்சுன்னு உட்காந்துருக்கிறதுக்கும், ஓகே இந்த ஏர்போர்ட்டை சுத்தி பாக்குறதுக்கோ இல்லாட்டி உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கோ எனக்கு ஒரு நேரம் கிடைச்சிருச்சு, இந்த பிளைட் கிளம்பும்போது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சில மணி நேரம் கழிச்சு இன்னொரு அறிவிப்பு வந்தது, இன்னும் 2 மணி நேரம் தாமதமாகும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே எழுந்திருச்சு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். ஆஹா சந்தோஷம், எனக்கு அடுத்த செமினாருக்கு நான் வந்து தேவையானதை தயார் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்றாரு. சக பயணி வந்து என்ன கேக்குறாரு, இது ரொம்ப மோசமா இல்லையா, ஏன் நாங்களே குழப்பத்துல உட்காந்துருக்கோம், 6 மணி நேரமா உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு எரிச்சல் கொடுக்குது, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்ப அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் சொன்னாரு, உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு உடனே, நிச்சயமா இந்த தாமதம் வந்ததால உங்களுக்கு எரிச்சல் உண்டாகிற மாதிரி தான் எனக்கும் எரிச்சல் உண்டாச்சு, ஆனா அதை நான் வந்து எரிச்சல்னு காட்டிக்காம அற்புதம் அப்படின்னேன். ஏன்னா நம்ம வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்துறோமோ நம்மள சுத்தி ஒரு சக்தி பிறக்குது, அந்த வார்த்தை வந்து நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நீங்க நெகட்டிவா ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப திரும்ப உங்களை சுத்தி சுத்தி வந்து பல முறை அந்த வார்த்தையை பயன்படுத்த வைக்கும். அதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்கு சில வார்த்தைகள் நான் வச்சிருக்கேன், நான் எதுவுமே நெகட்டிவா பேச மாட்டேன், ஆனா வந்து நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை மாத்துறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. சோ இதுல இருந்து நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அணுகுமுறையை நம்ம பாசிட்டிவா மாத்தி வச்சுக்கணும். நம்ம நெகட்டிவா அணுகுமுறை பண்ணும்பொழுது அதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. சோ அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நேரத்துல அது நமக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சோதனையான காலகட்டத்துல கூட நம்மளை மகிழ்ச்சியா வச்சுக்க பயன்படும். நீங்க சமுத்திரத்துல போய் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வகையான மீன் இருக்கும். ஒரு வகையான மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன மீனா இருக்கும், அடுத்த 2வது வகை மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீனா இருக்கும். இந்த சின்ன மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய மீன் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறதுக்காக போயிட்டு இருக்கும், கடைசி அந்த சின்ன மீன் எல்லாம் பெரிய மீனுக்கு இரையாயிடும். ஆனா 3வது ஒண்ணு இருக்கு பாருங்க, டால்பின் மாதிரி, அது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பெரிய மீன் சுறா இது எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழும், ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதை யாருமே போய் பிடிக்க முடியாது.

0: அளவுக்கு தப்பிச்சு ஓடி போயிடும். ஸோ அதனால வந்து ஆட்களை சரியா அடையாளம் கண்டுபிடிங்க. நல்லவர்களோட பழகும் பொழுது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தோன்றும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் போன்ற

0: தகவலுடன் சந்திப்போம்.
1: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 8:05. தேசியெங்கும் இசையின் ஊற்று, இது நம் காரை பண்பலை 100.3.

0: நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், துபாய் சாரியல் ஃபால்ஸ் திருவாரூர் பொருட்கண்காட்சி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் துபாய் சாரியல் ஃபால்ஸ்.
2: இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
3: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சாரியல் ஃபால்ஸ்
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
2: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 முதல் இரவு 10 வரை
3: துபாய் சாரியல் ஃபால்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: என்ன நேர்களே, பாடல் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எடுங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை எங்கள்கிட்ட கேட்கலாம். எந்த நம்பருக்கு? 43 68 இந்த முன்னிணைப்பு என்னோடு 231 231 இது ஒரு தொலைபேசி எண், 299 480 இது ஒரு தொலைபேசி எண், 299 580 இது ஒரு தொலைபேசி எண். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் கூட இருக்குங்க, 9566427231 இந்த அலைபேசியிலும் உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்டு மகிழமை இந்த நிகழ்ச்சி பண்புலையின் துள்ளி வரும் பாட்டு.

0: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
1: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்னு கேட்கலாம். வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சகோதரி.
0: உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது
1: சகோதரி, காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். சகோதரி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். என்ன பாட்டு வேணும்
1: சகோதரி? படம் டிராகன் பாடல் வந்து வழித்துணை. இந்த பாடல்களை உங்களுக்கு

0: எனக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் கூப்பிடுங்க சகோதரி.
1: நன்றி நன்றி. உங்களுக்காக பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி. திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:15.
2: புதுச்சேரி மாநில மக்களே, மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888911.
3: ஒய்டிபி கிரீன்வே திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன படத்திலிருந்து என்ன பாட்டு கேட்குறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கூறுவது
1: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அமரன் படத்துல இருந்து மின்னலை சாங்ஸ் போடுங்க மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். நன்றி.
1: நன்றி. வணக்கம் மேடம்.
0: அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பாக இன்னைக்கு நாம ஒரு

0: அது அறிவு வினா கேட்குறோம் இல்லையா. எல்லாரும் நீங்கள் போய் முகநூல் பக்கத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன கேள்வி அப்படின்னு. இருந்தாலும் ஒரு முறை அந்த கேள்வி என்னன்னு சொல்லிடலாமா? மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு எது? இதுதாங்க. இதற்கான உங்களது விடைகளை நம்மளோட முகநூல் பக்கத்தில் போய் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு எது? அபிபெயர்ச்சி நேரம் 8:20. அபிபெயர்ச்சி ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வேஸ் சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:25.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917.
0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன படத்துல இந்த பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாரு, இங்கிருந்து?
2: பிரதாபராம்பரம், கவியரசம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: புது படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
2: நன்றி மேடம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பான வேண்டுகோள் தாங்க. என்னென்னு கேட்குறீங்களா? நம்ம நிறைய பாடல் நேற்றையும் கேட்டிருப்போம், இன்றைக்கும் கேட்க ஆசைப்படுவோம். நீங்கள் வானொலியில் கேளுங்க, உங்கள் குரலோட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை கேட்டால் போதும் இல்லையா? நேற்று வந்த நேயர் இன்றைக்கி வந்தால் நிறைய நேயர்கள் நம்மள்கிட்ட பாட்டு கேட்கறதுக்கு காத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. என்ன நேயர்களே, சரிதானே? நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், துபாய் சாரியல் ஃபால்ஸ், திருவாரூரில் பொருட்கண்காட்சி. இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி நீப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சாரியல் ஃபால்ஸ், திருவாரூரில் பொருள் கண்காட்சி.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட்.

0: பெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப் பூட்டும் பொருட்காட்சி.
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை.
0: துபாய் சங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம்பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். நேயர்களை நாம் தொடர்ந்து இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ்.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இப்ப அந்த நேயருக்காக ஒரு பாடல் கொடுக்கலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டை நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார் என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் கூறுவது யாருங்க?
2: ஜெயங்கொண்டத்தில் இருந்து லதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு அண்ணாத்தா படத்துல இருந்து அண்ணாத்தே அண்ணாத்தா அந்த பாட்டு மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வரும்.

0: திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:40.
1: புதுச்சேரி மாநில மக்களே, மத்திய மாநில அரசுகளின் மானிய தொடர்பு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: ஒய்டிபி கிரீன்வே திருவாரூர்.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி பண்பலையும் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்க இருந்து?
3: மேலகாசாகுடி வடிவேலன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: லியோ படத்தில் இருந்து பேடாஸ்.
0: உங்களுக்காக பாடல் வரும், ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வஸ்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இந்த 3 நிகழ்ச்சிகளும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இப்போ அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாமா?

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45 நிமிடம்.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலகின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்கிறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கூறுவது?
2: நான் திருவாரூர் பொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுலமி ராஜா மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு பைசன் படத்துல இருந்து மேடம், சீனிகள் என்ற ஒரு அழகான பாடல் மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ஓகே, நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
4: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்காட்சி.
3: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை.
4: துபாய் செல்லல் பாக்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
5: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
5: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். சிமாட்டி சில்க்ஸ், திருவாரூர்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
5: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
8: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: நேயர்களுக்கு துபாய் சரியல் ஃபால்ஸ், திருவாரூர் பொருட்காட்சி வழங்கும் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
4: துபாய் சரியல் ஃபால்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.

நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் மூலம் கிடைந்த நல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: நேர்களை, நாம் ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு எது? எதற்கு சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. மூன்று தலைநகரங்கள் தென்னாப்பிரிக்கா, கேப்டவுன் ஒன்று, இன்னொன்று பிரிட்டோரியா, அது வந்து இரண்டாவது தலைநகரம், மூன்றாவது ஃப்ளூஃபோன்டைன். இது மொத்தம் மூன்று தலைநகரங்களை கொண்ட ஒரே நாடு தென்னாப்பிரிக்கா மட்டும்தான். நிறைய ஆன்சர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது கேப்டவுன் அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்காக, அதாவது சட்டங்கள் அது மாதிரி இருக்கிறதுக்காக தலைநகரம். அடுத்தது பிரிட்டோரியா வந்து நிர்வாகத்துக்காக. அடுத்தது ஃப்ளூஃபோன்டைன் அப்படிங்கிறது வந்து நீதித்துறைக்காக. மொத்தமாக மூன்றாக பிரித்து மூணு தலைநகரமாக வச்சுருக்காங்க தென்னாப்பிரிக்காவில்.

நிறைய நேயர்கள் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களில் கடலூர் துறைமுகம் சுரேஷ் இவங்க சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னையிலேருந்து பிரமீளா இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சுரகர் ரவிச்சந்திரன், அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் கா பாரிவள்ளல், அடுத்தது அன்னப்பன்பேட்டை ஜோதி, எரவாஞ்சேரி சாகுல் கமீர், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், அடுத்தது சிவபுரி சோமசுந்தரம், அடுத்தது மேல ஓடுதுறை சிவப்பு விஜய் ராகவன், பேரளம் சந்தோஷ்குமார், பேரளம் சந்தோஷ்குமார், நாகை பாபு, புவனகிரி சுமதி பாபு, குவைத்திலிருந்து திட்டச்சேரியே நிஷான் ஹலீம், திருபுவனம் நந்தினி சுரேஷ், பண்ணப்புரம் மணிகண்டன், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஜாகுல் ஹமீது ராஜா, ஆண்டிமடம் சுதி சுபிதா, அடுத்தது ரஜினி கண்ணன் நாகப்பட்டினத்திலிருந்து ரஜினி கண்ணன், அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க, ஹரிஹரன் என்ன ஊருன்னு சொல்ல மறந்துட்டாங்க, அடுத்தது மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம், சத்யா மோகேஷ் சர்வேஷ், அடுத்தது நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அள்ளி நகரம் மகாதேவன், ஸ்ரேயா ஹரிஷா திருபுவனத்திலிருந்து ஸ்ரேயா ஸ்ரீ ஹரிஷ் வனஜா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, அழிவளம் சக்தி முருகானந்தம், தலைஞாயிறு கம்பன் கபிலன் பாரி இவங்க அந்த புலவர்கள்லாம் கூட சரியான விடை சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயிலிருந்து மீனாட்சி குளஞ்சியப்பன் இவங்க எப்போதும் போலவே அந்த விடைக்கான ஒரு பேராகிராஃபு சரியாக அனுப்பியிருக்காங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் எந்த குவஷ்சன் கேட்டாலுமே இவங்க இப்படி அனுப்பி வச்சிடறாங்க, நல்ல விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை தேட வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல காரைக்கால் பண்பை கொஞ்சம் மகிழ்ச்சி கொள்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது நாகூர் ஏஜே எம்என் முகமது ஜலீல், கைலாசபுரத்திலிருந்து ரவி, அடுத்தது அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி, பூவம் குபேர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ஆயக்காரன் புலம் பழனிவேல், அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க, கலாவதி ராஜ்மோகன் எரவாஞ்சேரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமலைராயன்பட்டினம் வினோத்குமார் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. வடக்கு பால்பண்ணைச்சேரியிலிருந்து பூக்கடை கண்ணன் சந்தியா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி வாட்டார் வெங்கடேஷ் கலைவாணி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, அடுத்தது இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா, அடுத்தது செந்தில்கண்ணன் பேரளம். அப்பா வந்துட்டே இருக்காங்க, எல்லாம் நிறைய விடை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக கொஷின் கேட்டுட்டோனோ என்னமோ தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளோ பேர் நீங்கள் உங்களுக்காக விடை நீங்கள் எங்கே தேடினீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ தேட வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இவ்வளோ பேர்கள் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, அடுத்தது இவங்க ரொம்ப நிறைய எழுதியிருக்காங்க, அவங்க பேர் சொல்ல மறந்துட்டாங்க, பூலுவபாளையம் ஆனந்த முருகன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜான் பீட்டர் அரசக்குழி ஜான் பீட்டர் இவங்க சொல்லியிருக்காங்க. கரும்பாயிரம் தியாகராஜன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கோட்டிச்சேரியிலிருந்து கரும்பாயிரம் தியாகராஜன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் இவங்களும் சரியான சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. உட்கோட்டை ஜி வேல்முருகன், அடுத்த திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சர்வராஜன் பேட்டை வீரநத்தம் சுகுமார் இவங்க சொல்லியிருக்காங்க. திருநாங்கூர் சுமதி ரவிச்சந்திரன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி நாக கனகரத்தினம் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீமடபுரம் தோப்புத்தெரு வேல்முருகன், நெம்மேலி நந்தகுமார், வலங்கைமான் ஆட்டோ துரை, அரியலூர் மாவட்டம் வடக்கு தெரு உட்கோட்டையிலிருந்து தேவா தேவேந்திரன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்களும் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுங்களுங்க. நிறைய நேரம் சொல்லியிருக்கீங்க, நமக்கு நேரம் கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுனால உங்களுக்காக பாட்டு கேட்கலாமா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களை இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இனி உலா வருவது பாயிண்ட் டு பாயிண்ட். பண்பலை சொல்லும் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 9:40.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
8: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
10: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
11: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
10: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
11: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
12: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
12: சொல்றத காது கொடுத்து
13: கேட்டாதானே.
12: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
8: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்டு CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D, வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
14: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
10: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக வருவது காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
15: காரைக்கால் GL மருத்துவமனை
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
15: GL மருத்துவமனை
16: காரைக்கால்.
10: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
17: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
18: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
17: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
18: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
19: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். டாக்டர், இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்ற இந்த படர் தாமரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு டாக்டர்?
20: எக்ஸிமா அப்படிங்கிறது ஒரு தோல் அலர்ஜி, அதாவது வந்து கரப்பான் இல்லை ஊறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பல காரணங்களால் வரலாம். அவங்களுக்கு தோலே வந்து சென்சிட்டிவாக இருக்கலாம், இல்லை வெளியே இருந்து ஏதாவது ஒத்துக்காத பொருள் பட்டு, சிமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஹேர் டை அந்த மாதிரி ஏதாவது பட்டு கூட வரலாம். அது வந்து தோல் அலர்ஜி. ஆனால் படத்தாமரைங்கிறது ஒரு தோல் பூஞ்சு

0: தொற்று. இது ரெண்டுமே ஆனால் பார்க்கறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த வைத்தியத்தில் நிறைய தவறுகள் நடக்குது. பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே வைத்தியம் பண்ணி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது.
1: இந்த வேர்வை அதிகமாக உடம்புல தங்கிடுறதுனால தான் இந்த படர் தாமரை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்படுறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப டைட்டாக போடுறாங்க. இந்த ஜீன்ஸ் மாதிரி உடைகளை வந்து அணியிறது வந்து ரொம்ப பரவலாயிட்டே இருக்குது. இதெல்லாம் கூட அதுக்கு காரணமாக இருக்க முடியுமா டாக்டர்?
0: கண்டிப்பாக. நம்ம கோடை காலங்களில் வந்து இது மாதிரி ரொம்ப டைட்டாக உடை அணியிறது, முக்கியமாக ஜீன்ஸ். ஜீன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக திரும்ப தூக்கி போகிறது இல்லை. இப்போ படுத்தாமரி இருக்கிறவங்க ஜீன்ஸ் போட்டாங்கன்னா அன்றைக்கி எத்தனை பேர் வெந்நீரில் திரும்ப அலசி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போட மாட்டாங்க. ஸோ காத்தோட்டமான லூஸான காட்டன் உடைகளில் தான் அணியணும் படுத்தாமரி இருக்கிறவங்க. கண்டிப்பாக மற்றவங்களுமே சாதாரணமாகவே கோடை காலங்களில் அந்த மாதிரி உடைகள் அணியறது தான் நல்லது. அப்போ தான் நம்ம வந்து இது அதிகரிக்கிறதையும் தவிர்க்க முடியும், பரவறதையும் தடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம ரொம்ப டைட்டான ஷூஸ் அணியறது, சாக்ஸை வந்து துவைக்காமல் திரும்ப போடுறது, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும்.
1: பூஞ்சை தொற்று வந்து அதிகமாக எந்த வயதினருக்கு வருது டாக்டர்?
0: அதிகமாக வருதுன்னு பார்த்தா

0: இந்த மாதிரி உடைகள் அணியறது தான் நல்லது. அப்போ தான் நம்ம வந்து இது அதிகரிக்கிறதையும் தவிர்க்க முடியும், பரவுறதையும் தடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம ரொம்ப டைட்டான ஷூஸ் அணியறது, சாக்ஸை வந்து துவைக்காமல் திரும்ப போடுறது, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும்.
1: பூஞ்சை தொற்று வந்து அதிகமாக எந்த வயதினருக்கு வருது டாக்டர்?
0: அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 30-40 வயதுக்குள்ளே தான் ஜாஸ்தி வருது. ஆனால் வந்து இப்போ நாங்கள் பார்க்கறது என்னென்னா, பிறந்த குழந்தையிலேருந்து ரொம்ப வயதானவர்கள் 80-85 வயது லிமிட்டே கிடையாது. இப்போ அம்மாவுக்கு இருக்குது, அவங்க வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா பச்சைலாம் குழந்தைங்களுக்கு கூட வரதான் செய்யுது. அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு பூஞ்சை தொற்று இருந்ததுன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள மருந்துகள் எதுவுமே கொடுக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்டிஃபங்கல் பூஞ்சை எதிர்ப்பு நோய்கள் எதுவுமே அவங்க எடுத்துக்க முடியாது. மேலே தடவக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ், அதுவுமே குறிப்பிட்ட ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் தட முடியும். அதனால அந்த 10 மாதமும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். அதனால அங்கே இப்போ என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ஒருத்தவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதை முழுமையாக குணப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க குழந்தைக்கு பிளான் பண்ணுறதை தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா சப்போஸ் யூஸ்வலாக நம்ம அந்த தொடை இடுக்குகளில் அடி வயிறில் தான் பூஞ்சை தொற்று இருக்குது. அவங்களுக்கு வந்து பிரசவிக்கும் போதும் கஷ்டமாக இருக்கும், ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது அடி வயிற்றில் அவங்க வந்து தையல் போடும்போது இன்னுமே ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பச்சிளம் குழந்தையிலிருந்து வயதானவர்கள் யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த பூஞ்சை தொற்று அப்படிங்கிறது.
1: டாக்டர், இந்த விட்லிகோ அப்படின்னு சொல்றாங்க, வெண் புள்ளிகள் உடம்புல வர்றது தான் அப்படி சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: விட்லிகோங்கிறது வந்து நம்மளோட வெண்புள்ளி நோய்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி தப்பாக வேலை செய்கிறதுனால வரக்கூடிய ஒரு நோய். அது வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது. உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை திட்டுகளாக தோன்றும், அது அப்படியே பரவி உடம்பு ஃபுல்லாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு இடம் மட்டும் இருக்கும், ரொம்ப பரவாது. அது வந்து மற்றவங்களுக்கு பரவாது, தொற்று நோய் கிடையாது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரும் காலை 9:08 நிமிடம் 50 நொடி.

0: நேர்களே பண்பலையில் இனினம் இணையலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் பேரை கேட்டவுடனே கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். சின்ன சின்ன சண்டைகளும் ருசி மாறாத குடும்ப உறவுகளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மிக்கல் அப்புறம் ஆட்டுக்கல் இது இருந்த காலகட்டம் அப்படிங்கிறத நினைவு கூற போகிற நிகழ்ச்சியில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முகநூல் வழியாக அனுப்பலாம். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கும் ஒரு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், பாரம்பரிய

0: முறையில் தயாரிக்கப்பட்ட 100% சுத்தமான தேங்காய் எண்ணெய், நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நாச்சியார் கோவில். இது இயற்கையின் வரம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
4: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
9: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பே வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்காட்சி.
4: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
9: துபாய் சங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக போஸ்டரை பார்த்த நேர்கள் சிரிச்சிருப்பீங்க. ஆட்டுக்கல் அம்மிக்கல் அப்படின்னு தான் போட்டிருக்கும் போஸ்டர். அதோட இது தொடர்பாக வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். இப்போது சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டையும் பார்த்துருப்பாங்களே ஒழிய அதனுடைய செயல்பாடு குடும்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒரு 30 வயதை கடந்தவர்கள், 25 வயதை கடந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டும் விஷயமும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் என்ன இருந்தது, அதில் எப்படிலாம் அம்மாவோ அக்காவோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த இட்லிக்கு அரைக்கிறதையும் காலையில் இட்லிக்கு சூடாக சட்னி தயாரிக்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். கூடவே அப்பப்போ அவங்களுடைய கை வலிச்சது அப்படின்னா நிச்சயமாக நம்மளையும் உதவிக்கு கூப்பிடுவாங்க. அந்த விஷயங்கள் இருந்திருக்கும். ஆக நேரில் தங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் போஸ்டருக்கு எதிராக 300 பக்கத்தில், காரைக்கால் FM 100.3 முகநூல் பக்கத்தில், போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை படிக்கிறதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துகிட்டே இருக்கோம். முதல் விஷயம் யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க. அன்பு தோழிக்கும் தோழனுக்கும் இனி காலை வணக்கம். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, நிறைய இருக்குங்க, எதை சொல்கிறதுன்னு தெரியல. பழச ஞாபகப்படுத்திய பண்பலைக்கு ஒரு நன்றியும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அழகா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஒரு தம்ஸ் அப் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நினைவுகள் அப்படிங்கிறது வந்து போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேல் அனுப்பியிருக்கிறாங்க. சிங்காரவேல் என்ன ஊர்லேருந்து, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பிலேருந்து தான் சிங்காரவேல் அனுப்பியிருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் ரெண்டுமே பயன்படுத்தப்படாமல் நீண்ட நாட்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வீட்டில் இருக்கான், உங்களோட வீட்டிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களோட வீட்டில் அப்படிங்கிறது தான் உண்மை. காட்டுமன்னார் கோயிலேருந்து டீ மடப்புறம் வேல்முருகன் அனுப்பியிருக்காங்க. இருவருக்கும் இன்றைய காலை வணக்கம். அன்றைய அம்மிக்கல் காரசட்னி அரைச்சி சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும், அதே காரசட்னி இன்றைக்கி ஆட்டுக்கல் அரைச்சா சுவை கம்மி. அற்புதமான கேள்விங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக வேல்முருகன் அவர்களுக்கு நன்றி.
10: என்னுடைய அம்மிக்கல்ல ஆட்டுக்கல் எல்லாம் பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் கிராமத்தில் வந்து இன்னும் இருக்குதான்னு சொல்லுவோம். இன்னும் இன்றைக்கே பாருங்களேன், பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க?
3: ஆமாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அரைப்பாங்க. பவர் கட் ஆகிட்டுன்னா அம்மியில் அரைக்கணுங்கிற எண்ணம்.
10: ஆக்சுவலாக இது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் மட்டும்தான் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்னாலே அவங்களோட சொத்து மாதிரி அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நிறைய இடத்துல பார்க்குறோம் ரெண்டு பேருமே கலந்து அந்த வேலையை செய்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது இந்த காலத்தில்.

0: இட்லிக்கு முதல் நாள் அரைக்கிறது சாயங்காலம் அம்மா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 4:30 5 மணிக்கு
1: ஆரம்பிச்சாங்கன்னா
0: 6 மணி 6:30 ரெண்டு அரிசி மாவு அரைச்சி பிறகு உளுந்து மாவு அரைச்சி ரெண்டையும் கரைச்சி வச்சு காலையில் அந்த இட்லிக்கு வந்து அந்த அம்மி துணை புரியும். அம்மியில் நிச்சயமாக அவர் சிங்கர் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்தை வதக்கி அழகாக கார சட்னி அரைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரெண்டு இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிச்சயமாக மின்சாரமோ இந்த மற்ற வசதிகளோ இல்லாத காலகட்டத்தில் அது அன்பை உணர்த்தக்கூடிய விஷயமாக இருந்தது.
2: உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அடுத்த தகவல் யாரை அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அலிவளத்திலேருந்து சக்தி முருகானந்தம் அனுப்பியிருக்காங்க. ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் கண்காட்சியில் வைக்கும் பொருளாக மாறி போயிட்டுங்க. இருந்தாலும் சில வீடுகளில் இன்னும் கூட அம்மிக்கல் மட்டும் உபயோகத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மி அப்படிங்கிறது உபயோகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அடுத்து பார்த்திங்கன்னா, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி இவங்க அனுப்பியிருக்காங்க. இனி காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட, எங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருக்குது ஆனால் உபயோகப்படுத்தாமல் இருக்குது. அதுக்கு பதிலாக மிக்சி கிரைண்டர் இருக்குது. பழசை ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வைத்தியநாதன் அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகளை அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யார், காரைக்கால் நளினி, அம்மிக்கல்ல சட்னி அரைச்சா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கொடக்கல்ல மாவு ஆட்டினா இட்லி தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாம் அரைச்சிருக்கோம், இன்னமும் சட்னி அம்மியில் தான் அரைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க நிச்சயமாக காலையில் அந்த சட்னி அப்படிங்கிறது ஒரு சுவை சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அவங்க கொடுத்து வச்சவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகளில் வரும் சின்ன சின்ன சண்டைகளே அந்த உறவுகளின் உண்மையான அன்பையும் சுவையையும் வெளிப்படுத்துகின்றன. உப்பு இல்லாத பண்டம் குப்பை என்பது போல கருத்து வேறுபாடுகள் இல்லாத குடும்பம் உயிரோட்டம் இல்லாமல் இருக்கும். சண்டை போடுவதும் உறவின் ருசியும் அன்பின் வெளிப்பாடும். நீங்கள் அந்த எந்த அளவுக்கு ஒருவர் மீது உரிமை கொண்டுள்ளீர்களோ அந்த அளவுக்கு சண்டைகளும் வரும். இது உறவில் உள்ள நெருக்கத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன வாக்குவாங்க அப்படின்னு பெரிய செய்தி அனுப்பிச்சு அனுப்பியிருக்காங்க. நன்றி உங்களுக்கு. அடுத்து பூங்குண்டன் காவாலக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அன்போடும் ஆசையோடும் அரையும் அரை மாவு அரைக்கும் போது கை வலிக்காது. இன்று கொள்ளை பின்புறம் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் ஒதுக்கப்பட்டு கிடக்கின்றனங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. பூங்குடன் செய்தியை அனுப்பியிருக்காங்க காவலப்பட்டியிலேருந்து. அடுத்து இரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜமோகன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேணான்னு நினச்சிட்டாங்களா என்னமோ தெரியல, அதை பற்றின செய்தியை அவங்க சொல்லல. அடுத்து கொடிகால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அன்பு குறையாத உறவுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மனம் வேறுபடாத பந்தங்கள், அதுதான் உண்மையான குடும்பத்தின் அழகு அப்படின்னு குடும்பத்தோட அழகாக சொல்லியிருக்காங்க. ருசி மாறாத உணவை போல ருசி மாறாத குடும்ப உறவுகள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க கொடிகால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. அடுத்து வேதாரண்யம் பயத்தவரன் காடிலிருந்து மருத வடுகநாதன் அனுப்பியிருக்காங்க. வாழ்க்கைனாலே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போர் அடிச்சுடுங்க. நான் கூட டீயில் இனிப்பு இல்லை, ரசத்தில் உப்பு இல்லை, சாம்பாரில் வாசம் இல்லைன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஏதோ தலையெழுத்துன்னு சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி ஆக வேண்டாம். ஆனால் அதை வந்து கொஞ்சம் கேட்டு கூட நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நிச்சயமாக அந்த உப்பையோ மற்ற விஷயங்களையோ சரி பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்யக்கூடிய மொழி இருக்குது. அந்த சில நேரங்களில் அது இருக்கும். நம்ம சாப்பிட மட்டும் செய்கிறோம், அவங்க சமைக்கவும் செய்கிறாங்க இல்லையா. இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட யூசுப் மாலிம் அனுப்பியிருக்காங்க நாகூர்லேருந்து. அம்மிக்கல்லில் அப்போது அரைச்சி சமையல் செய்வது, ஆட்டுக்கல்லில் மாவு அரைக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுக்கு. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் ஆட்டுக்கல் அம்மிக்கல், சின்ன சின்ன சண்டைகளும் ருசி மாறாத உறவுகளும். இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நிறைய நேர்கள் கருத்துக்களை பதிவிட்டுட்டே இருக்காங்க. இன்னும் நீங்களும் கண்டிப்பாக பதிவிடலாம். காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் அந்த போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியில் தொடரலாம்.

0: நேரம் காலை 9:43 40 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட் நாட்டுக்கல் அமைக்கல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அதிலே கூடவே சின்ன சின்ன சண்டைகளும் ருசி மாறாத குடும்ப உறவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ருசி மாறாத சட்னி இட்லி அதை பற்றி பேசுகிற அதே நேரம் உறவுகளை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம். நிறைய நேரத்தில் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்குறாங்க மூணூல் வாயிலாக. மூணூலில் காரைக்கல் எஃப்எம் 100.3 அந்த பக்கத்தில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட போஸ்டர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம்.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா, குளஞ்சியப்பன் காட்டுமன்னார்கோவிலேருந்து சொல்லியிருக்காங்க, குடும்ப உறவுகளில் வரும் சின்ன சின்ன சண்டைகளே அந்த உறவுகளின் உண்மையான அன்பையும் சுவையையும் வெளிப்படுத்துகின்றன. உப்பு இல்லாத பண்டம் குப்பை என்பது போல கருத்து வேறுபாடுகள் இல்லாத குடும்பம் உயிரோட்டம் இல்லாமல் இருக்கும். சண்டை போடுவதும் உறவின் ருசியும் அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, அம்மிக்கல்ல கார சட்னி அரைச்சி சாப்பிட்டா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அதே கார சட்னி இன்னைக்கு ஆட்டுக்கல்ல அரைச்சி சாப்பிட்டா சுவை கம்மியாக தாங்க இருக்குது. எங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் ரெண்டுமே இருக்குது. துவையல் கார சட்னி தான், அதுதான் அம்மிக்கல் அரைப்பேன். அற்புதமான கேள்வி, நன்றி அப்படின்னு சொல்லி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கிராமப்புறங்களில் கண்டிப்பாக அந்த அம்மியோட
1: இருக்கு. அடுத்தது, ஆட்டுக்கல் மற்றும் அம்மிக்கல்லில் அரைத்து வைக்கவில்லை என்று சண்டை போட்ட பிறகு அரைத்த துவையல் சட்னி அருமையாக இருக்கும். உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவி எம்என் நச்சிப்பிள்ளை குடும்பம் இவங்க சொல்லியிருக்காங்க.
0: ஜெகபர் சாதிக்கு நாகூர்லன்னு சொல்லியிருக்காங்க. இல்லம் இன்றைய தலைமுறையினருக்கு ஆட்டுக்கல் அம்பிக்கல் என்றால் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர்லேருந்து ஜெகபர் சாதி.
1: அடுத்தது காவாலக்குடி பூங்குன்றன் இவங்க சொல்லியிருக்காங்க.
0: அவருடைய செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது முறையாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் நாயுடு டிஆர் பட்டணத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. ரமேஷ், ஆட்டுக்கல்லும் அம்பிக்கல்லும் பல பெயரின் வீட்டுக்கு கொல்லைப்புறத்தில் சுமை தாங்கி பொருளாக கிடக்குது அப்படிங்கிற பேருக்காக இருக்குது வீட்டில் கொல்ல பக்கத்தில் அப்படின்னு இருக்காங்க. யதார்த்தம் தான், காலகட்டத்தில் பயன்பாடு அப்படிங்கிறதும் எல்லோரும் எந்திரமயமாயிட்ட உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.

0: இன்றைய காலகட்டத்தில் நெருங்கிய உறவுகளும் அப்படித்தான் திசைக்கு ஒருவராக பிரிந்து இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களே அந்த கருத்து சொல்லியிருக்காங்க. ரமேஷ் டிஆர் பண்ணதுலேருந்து.
1: அடுத்தது பயத்தவரங்காடு மருத வடுகநாதன். இவங்க சொல்லியிருக்காங்க அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு, சின்ன சின்ன சண்டை வந்தால் ரெண்டையும் பலமாக சுத்தினா சமாதானம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இளங்கோவன் வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, ஆட்டுக்கல் அம்மிக்கல் ரெண்டுமே எங்கள் வீட்டில் உள்ளது, உபயோகத்தில் இல்லைனா உபயோகப்படுத்த சொன்னால் வீட்டில் நமக்கு உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூவாகத்துலேருந்து இளங்கோவன் கண்டிப்பாக அதை பயன்படுத்த சொன்னால் வீட்டில் சண்டை தான் வரும், ஆனால் பயன்படுத்தி பார்த்தா அந்த உணவோட சுவை பாராட்டு அப்படிங்கிறது பெண்களுக்கும் கிடைக்கும், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இந்த காலகட்டத்தில்
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், அதம்பார் கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட ரெண்டுமே எங்கள் வீட்டில் இருக்குங்க, ஆனால் பயன்படுத்துறது தான் ரொம்ப ரேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது நாகூர் ஜெகபர் சாதிக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைய தலைமுறையினருக்கு ஆட்டுக்கல் அமைக்கின்றால் என்ன தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதி சதீஷ் அன்னப்பன் பேட்டையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, ஆட்டுக்கல் இருக்குது ஆனால் பயன் இல்லை, அம்மிக்கல்லில் மருதாணி கடப்பா சக்தி அரைக்கிறது உண்டு, குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும், சின்ன சண்டை வந்தாலும் ரெண்டு பேரும் உடனே பேசிக்கும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இதுதான் அங்கே
1: உறவுகளில்
0: சின்ன சண்டை அப்படிங்கிறது அந்த சின்ன விஷயமா சின்ன நேரத்துக்குள்ளார அது முடிஞ்சு போயிடணும். செந்தில்நாதன் கும்பகோணத்துலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், அந்த காலத்தில் மிக்சி கிரைண்டர் கிடையாது, சின்ன வயசில் அம்மி ஆட்டுக்கல்ல தான் அரைச்சோம், இப்போ நினச்சா ஆடாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது ஆண்டி மேடம் கார்த்திகேயன், பெரும்பாலும் 20-30 ஆண்டுகளுக்கு முன் கூட்டு குடும்பங்கள் அதிகமாக இருந்தது, அப்போது ஆட்டுக்கல் அம்மிக்கல் தான் பெரும்பாலும், அம்மிக்கல்லில் தான் மிளகாய்த்தூள் அரைத்து குழம்பு வைப்பார்கள், அப்போது அந்த குழம்பும் ருசியாக இருக்கும், கூட்டு குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக இருந்து சாப்பிடும் போது ருசியோ ருசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், ஆட்டுக்கல் என்பது இட்லி மற்றும் சட்னி அரைக்கும், அம்மி என்பது மசாலா பொருட்கள் அரைக்கும், அதன் மூலம் மகளிரின் உடல் நலம் பராமரிக்கும் பேருதவியாக இருந்த சாதனங்களாகும், இன்று அநேக வீடுகளில் அவைகள் காணாமல் போய்விட்டன, அப்படி ஒரு சில வீட்டில் இருந்தாலும் காட்சி பொருளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பனார் கோவில் குணசேகர்.
1: அடுத்தது விருத்தாச்சலம் அரசகுழி ஜான், இருவருக்கும் அன்பான காலை வணக்கம், ஆட்டுக்கல் சட்னி 4 இட்லி அதிகமாக சாப்பிடுவோம், சட்னி இருக்காது போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, ஏந்திரம் ஊரல் நிறைய பேர் வீட்டில் இருக்குது, மாவு மிளகாப்பொடி அரைச்சி அரைச்சிட்டு போவாங்க, நான் வர நேரத்தில் நீ வருவியா என போட்டி வரும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பழைய காலத்து நினைவுகளை சோமசுந்தரம் நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. அடுத்து நீண்டாமங்கலம் மட்டம் காலாச்சேரி மணிமாறன் அனுப்பியிருக்காங்க, அன்றைய காலகட்டத்தில் ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் பயன்படுத்திய பொழுது மருத்துவமனைக்கு செல்லாமல் இருந்தோம், இப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது செந்தில் கண்ணன் சோபா பேரளத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, வணக்கங்க இருவருக்கும், இது இரண்டு எங்கள் வீட்டில் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போது உள்ளது ஆனால் உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்த செய்தி யார் அனுப்பியிருக்காங்க,
1: குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், சுருக்கமாக சொன்னால் அம்மிக்கல் அவசர சமையலின் ராஜா என்று தான் சொல்ல வேண்டும், ஆட்டுக்கல் விருந்து சமையலின் மகாராஜா.
0: காரைக்கால் தனுஷா அனுப்பியிருக்காங்க, அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல எல்லாம் நான் சாப்பிட்டதில்லை சார், சாப்பிடணும்னு ஆசை, வாய்ப்புக்கு நன்றி சார் நினைவுபடுத்தியதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால்லேருந்து.
1: அடுத்தது இன்னமும் நினைவு சின்னமாக ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் எங்கள் வீட்டில் உள்ளது, அம்மிகளாவது எப்போதாவது பயன்பாட்டில் இருக்கிறது, ஆட்டுக்கல் சுத்தமாக பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்லியும் ரவி.
0: ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் எங்கள் வீட்டில் ஓரம் கட்டப்பட்டது, இருந்தாலும் காலை டிஃபனுக்கு சட்னி அம்மியில் அரைச்சா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு என் மனைவிட்ட சொல்லிவிடுவேன், அதனால் அவங்க கஷ்டப்பட்டு அம்மியில் அரைச்சிற சட்னியை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ்.
1: அடுத்தது இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆட்டுக்கல் அம்மிக்கல்லுக்கு சண்டை போட்டால் வீட்டு மருமகள்கள் இன்று வீட்டில் இருக்கக்கூடிய நிலை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா விஜயராகவன் மேலே ஓடுதுறையிலிருந்து சொல்லியிருக்காங்க.
0: அப்படியே நிறைய நேர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க, மீண்டும் இணையலாம் நாம். பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் அப்பகுதி உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 9:30
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
0: நேர்களே பண்பலையில் இனி நாம் இணையலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர்

0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியோடு. இந்த நாளின் நிகழ்வுகளை கொண்டு வரும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில இந்த நாள்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம்.
5: இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்த மங்கள் பாண்டே அவர்களின் பிறந்த தினம் இன்று. 1857 ஆண்டு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வெடித்த மாபெரும் சிப்பாய் புரட்சிக்கு இவர் முக்கிய காரணமாக இருந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து தன் இன்னுயிரை ஈந்த மாவீரர் ஆவார் இவர். ஜூலை 19 அதாவது இதே நாளில் 1827 அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பல்லியா மாவட்டத்தில் பிறந்தார். பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள படைப்பிரிவில் ஒரு சிப்பாயாக சேர்ந்தார். ஆங்கிலேயர்கள் புதிதாக அறிமுகப்படுத்திய துப்பாக்கியில் பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பால் தடவப்பட்டதாக செய்திகள் பரவியதாக இந்த புரட்சி வெடித்தது.
0: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சுதந்திர போராட்டம், அந்த போராட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் குறிப்பிட்டு பேசக்கூடிய நபர்களில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்கவர். அவருடைய நினைவு நாள் இன்றைக்கி. 1728 ஆண்டு கற்றலாங்குளம் மன்னர் அழகுமுத்துக்கோன் ராணி அழகுமுத்தம்மாள் தம்பதியிற்கு அவர் மகனாக பிறந்தார். 1750 ஆண்டு நடைபெற்ற அனுமந்தக்குடி போரில் இவருடைய தந்தை வீரமரணம் அடைந்தார். அதன் பிறகு இவர் தன்னுடைய 22 வயதில் அந்த சீமையோட மன்னராக முடிச்சுவிட்டு கொண்டார். வீரன் அழகுமுத்துக்கோன் மறைந்த நாள் இன்று.
5: 1977 ஆண்டு உலகின் முதலாவது புவியிடம் காட்டி சமிக்கை அமெரிக்காவில் அயோவாவில் பெறப்பட்டது இன்றைய தினம்.
0: 1832 ஆண்டில் ராஜாராம் மோகன் ராய் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கத்துக்கு எதிரான தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திய நாள் இன்று.
5: 1900 ஆண்டில் பாரிஸில் முதலாவது சுரங்க தொடருந்து சேவை ஆரம்பமான தினம் இன்று.
0: 1969 இந்தியாவில் பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக 14 பெரிய வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் இன்று.
5: 1980 ஆண்டு மாஸ்கோவில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமான தினம் இன்று.
0: பண்பலியில் நேரில் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
0: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம். காலை 9:35. பண்பலையில் தொடர்ந்து நம்ம இணையலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. ஆட்டுக்கல் அமைக்கல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அதோடைய நினைவுகளோட சின்ன சின்ன சண்டைகளும் ருசி மாறாத குடும்ப உறவுகளும் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் ருசி அப்படிங்கிறது பாசம் அப்படின்னு அளவிடலாம். அந்த வகையில் நேர்கள் தங்களோட கருத்துக்களை சிறப்பாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்தில், அதாவது காரைக்கல் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அதை வாசிக்க நாங்களும் அவங்களோட காத்துகிட்டே இருக்கோம். இணைந்து

0: இன்னும் பேசலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநல் விடுவதற்கான தார்பைகள் சலு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை,
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசுந்தளிர் கேட்கலாம்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 உலாவரம் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் நாஞ்சியர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாஞ்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 உலாவரும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
14: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். போஸ்டர் பக்கத்தில் உறவச்சேரிலேருந்து பிரியா கண்ணன் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மி குழவையை இழுத்து இழுத்து அரைச்சி கை ஒழித்தாலும் அம்மியில் அரைச்ச மிளகா மல்லி குழம்புல கரைச்சா சுவையோ சுவை தாங்க. கஷ்டங்கள் இருந்தாலும் சுவையான உணவு சாப்பிட்டோம் என்ற திருப்தி கிடைக்கிறதுல அம்மியில் அரைக்கிறதுல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புறவாச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன். அடுத்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் மேலே கோவை செம்பியன், ஆட்டுக்கல் அம்மிக்கல் அந்த பழைய நினைவுகள் எப்பொழுது நினைவில் இருக்குது. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், அதில் சகோதரிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஆட்டுக்கல்லில் தோசை மாவு அரைப்பது, அம்மிக்கல்லில் சட்னி அரைப்பது என்று ஆளுக்கு ஒரு வேலை செய்து அனைவரும் கூடி சாப்பிடும் அந்த நாட்களை நினைவுபடுத்திய காரை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
15: அடுத்தது பார்த்தீங்கன்னா, காரை பண்பலைக்கும் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வீட்டில் இரண்டுமே இருக்குங்க, ஆனால் அம்மிக்கல்லியை பயன்படுத்துவோம், ஆட்டுக்கல்லை அரைப்பது இல்லை. தினமும் சுத்தப்படுத்தி வைப்பேன், பவர் கட்டுனா நாம் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் தான் தேடுறோம், மற்ற நாட்களில் தேடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெத்தியிலிருந்து செல்வி.
2: குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும், ஆனால் அதை வெளியார் யாரிடமோ உறவுகளிடமோ பகிர மாட்டோம். ஈகோ பார்க்காம நாங்களே சமாதானமாகிவிடுவோம். அம்மிக்கல் ஆட்டுக்கல் இல்லாத வீடும் இல்லை, சின்ன சின்ன சண்டைகள் இல்லாத குடும்பமும் இல்லை, இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலத்திலேருந்து கிருஷ்ணமூர்த்தி.
15: அடுத்தது மயிலாடுதுறை ஜே நகர் ஆனந்த், இவங்க சொல்லியிருக்காங்க, கிராமத்தில் இருக்கும்போது தீபாவளி என்றாலே ஆட்டுக்கல்லுக்கும் அம்மிக்கல்லுக்கும் தாங்க வேலை இருக்கும். எல்லா வீட்டிலும் மாவு இருக்கும் சத்தம், எல்லா வீட்டிலும் ஓடிக்கொண்டே இருக்கும். இரவு முழுவதும் ஒரு நாள் மறக்க முடியாத தருணங்க அது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: தேடி பிடிச்சி கொடக்கல்ல, உங்க வீட்டில் இருக்கிற கொடக்கல்ல போட்டோவோட போட்டிருக்காங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ்.
15: ஆமா,
2: காலை வணக்கம். இன்னும் எங்க வீட்டில் ஆட்டுக்கல் அம்மிக்கல் ரெண்டுமே இருக்குங்க. தேங்காய் சட்னி புதினா சட்னி ரெண்டுமே எனது அம்மா அம்மிக்கல்ல தான் அரைப்பாங்க. அம்மா அரைச்சி கொடுக்குற அந்த சட்னி இன்றைக்கி மிக்சியில் அரைக்கக்கூடிய சட்னி கீடா இல்லவே இருக்கவே இருக்காதுங்க. அதாவது மிக்சியில் அரைச்சா வீணாக போயிடுமா, அம்மியில் அரைச்சா வீணாகாதான். அரிசி மாவு ஆட்டுக்கல் அரைச்சா இட்லி சும்மா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த சுவையை சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இருவருக்கும் இனி காலை வணக்கம். எத்தனை கல் இருந்தாலும் அம்மிக்கல்லில் அரைக்கும் சுவையை தனி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பெருஞ்சேரி ஜார்ஜ்.
15: அடுத்தது நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், ஆட்டுக்கல்லில் அரைத்த தோசை மாவுக்கும் சுவை அதிகம், அம்மிக்கல்லில் அரைத்த சட்னிக்கும் சுவை அதிகம், சண்டை வரவில்லை என்றால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும்.

0: ஏற்படாது, சண்டைக்கு ஒரு நேரம் வைத்து முடித்து விட வேண்டும், சண்டை தொடர்ந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் சண்டையும் சச்சரவுமே வாழ்க்கை அப்படின்னு ஆகிடக்கூடாது. அமைக்கல் ஆட்டுக்கள் இருந்த காலம் மிக சுவாரஸ்யமான காலங்க, ஆனால் அது இப்போ மாறி போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணத்துலேருந்து குமரன்.
0: அடுத்தது, ஆட்டுக்கல் அம்மிக்கல் பயன்படுத்தும் போது ஆரோக்கியம் இருந்தது, ருசியாகவும் இருந்தது, எப்போதாவது ஒரு முறை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடங்கண்ணி நெடுஞ்செழியன்.
1: ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் நம் வீட்டு செல்வோம், அம்மா அரைக்கும் சுவை தான் அதனுடைய பெரும்பலம். கைகளோட உழைப்பால் உணவில் மனம் வீசும், குடும்பம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு உணவை சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும், பாரம்பரியத்தை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கவிதை எழுதியிருக்காங்க அவங்க,
1: ஆட்டுக்கல்ல காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கவிதை எழுதியிருக்காங்க,
1: ஆமாம், ராஜஸ்ரீ.
0: ராஜஸ்ரீ அவங்க ஊர் பேர் சொல்லலை, இருந்தாலும் நல்ல கவிதை பரவாயில்ல எழுதியிருக்காங்க.
1: இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செய்தி வந்திருக்கு. யார்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா குமார் அனுப்பியிருக்கிறாங்க. நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது எங்கள் பாட்டி அம்மிக்கல்லில் சட்னி அரைப்பார்கள். அப்போது தேங்காய் சில்ல சீவி வைப்பாங்க நினைக்கிறேன். அம்மிக்கல்லில் வைத்து தட்டும்பொழுது அந்த தேங்காய் பறந்து போகும் பாருங்க. தேங்காய் சில்ல எங்கள் பாட்டி எடுத்து தர சொல்லும், ஒரு கடி கடிச்சிட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி மாவு அரைக்கும் போது எங்கள் பாட்டி, பக்கத்து வீட்டு பாட்டி, இன்னொரு பாட்டி, மூணு பேர் சேர்ந்து அரைப்பாங்க. அரைக்கும் போது கதை பேசிட்டே இருப்பாங்க. பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி நமது பண்புடைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார்.
0: தேவர் குமார் தேவரா ஏதோ ஒரு பேர் அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்தது,
0: இருவருக்கும் காலை வணக்கம். மேமாத்தூர் அமுதா சேகர். 35 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வீட்டில் கொடக்கல்லில் தான் மாவு அரைத்துள்ளேன். நான் அரைக்கும் மாவில் இட்லி சுட்டால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், எங்கள் அம்மா அரைத்து சுட்டால் பஞ்சு போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க, விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. நான் இன்றைக்கும் துவையல் சட்னி எல்லாம் அம்மியில் தான் அரைத்து வருகிறேன். அதன் மனமும் ருசியும் தனிதான். என் கணவருக்கு அம்மியில் அரைத்த துவையல் சட்னி தான் மிகவும் பிடிக்கும். சட்னி அதிகம் அரைக்க வேண்டும் என்றால் மிக்சியில் அரைப்பேன். சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால் தான் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது, குடவாசல்லேருந்து சசிகலா. அம்மியில் அரைப்பது, ஆட்டுக்கல்லில் அரைப்பது எல்லாம் சுவைக்காக மட்டுமல்லங்க, நமக்கு உடற்பயிற்சியும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இதில் அரைக்கிறத விட அதை பொழுதுபோக்க வேடிக்கை பார்க்கறது தனி.
0: அவங்க அரைக்கும் போது அதை ஒருத்த தள்ளி விடுவாங்க.
1: இவ யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிறுகையிலேருந்து எங்கள் சொல்லியிருக்காங்க இதை. அடுத்து, வலங்கைமான்லேருந்து ஆட்டோதுரை அவங்க சொல்லியிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் பாட்டியோட திருமணத்துக்கு தந்த பொருட்களில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், திருவைக்கல், உரல் இதெல்லாம் தந்திருக்காங்க. இன்றைக்கி மிஞ்சி இருக்கிறது அம்மிக்கல் மாத்திரமே. அதனுடைய சுவை இன்னும் அறுசுவை, இன்னும் அதன் சுவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து சொல்லியிருக்காங்க. வலங்கை மாநிலம் ஆட்டோதுரை 100 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டிக்கு வந்த சீதனத்தை நினைவுபடுத்த.
0: அடுத்தது, ஜெயங்கொண்டத்துலேருந்து கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் இரண்டுமே தேவை, ஆனால் இப்போது மக்கள் யாரும் அதை பயன்படுத்துவதில்லை, வருத்தமாக உள்ளது. ஆட்டுக்கல் அம்மைக்கல் அம்மைக்கால் இரண்டிலும் அம்மிக்கல்லுக்கு அம்மைக்கால் போட்டிருக்காங்களோ, ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் இரண்டிலும் அரைத்து குழம்பு வைப்பது தனி ருசிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இங்கே பாருங்கள், வேந்தன் மயிலாடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்கல் அம்மிக்கல் ரெண்டையுமே என் மனைவி கண்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு என் மனைவிக்கு கோபம் வந்துடுங்க, நான் ராத்திரியில் நிம்மதியாக தூங்கணும் இல்லையா, அதனால மறைச்சு.
0: இதுதான் அவங்க சின்ன சின்ன சண்டைன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நல்ல சுவாரஸ்யம் வந்து அவங்களுடைய செய்தி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீனா கேசவன் மேலே கொடிச்சிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ரவுலின் மார்க்கசவங்களாம் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. என் அம்மா அம்மியில் மசாலா அரைச்சி மீன் குழம்பு வைப்பாங்க, மிக அருமையாக இருக்கும். இப்போ கேட்டால் அவன் மனைவி கிட்டே கேளுன்னு சொல்கிறாங்க. மனைவி கிட்டே எப்படி கேட்குறது, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இருக்கிறாங்க.
0: அடுத்தது பாருங்கள், கிளியனூர் மன்சூரா இவங்க சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் காலை வணக்கம். அம்மிக்கல்லில் துவையல் செஞ்சால் ருசியாக இருக்கும், இப்போ தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்கள், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாரி வல்லல் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே எழுதி அனுப்பிவிட்டேன், முகநூல் பக்கத்தில் வரல, நான் தமகோதர் இருக்கேங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அமிர்தாயன் கோட்டையிலேருந்து பாரி வல்லல் நன்றிங்க. உங்களுடைய கோவம் கூட கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சின்ன சின்ன சண்டைகளும் ருசி மாறாத.
0: ஆமாம், கரெக்டாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா.
1: ஆமாம், நன்றி உங்களுக்கு. அடுத்து, புவனேரியிலேருந்து சுமதி பாபு. பூண்டு காய்ந்த மிளகாய் புளி வைத்து இப்பொழுதும் நான் அம்மியில் தான் அரைப்பேன். அந்த சட்னியை எனது பெரிய பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு இருக்காங்க. குடும்பத்தில் எல்லாருக்கும் எது பிடிச்ச ஒரு விஷயமோ அதுக்காக பெண்கள் கண்டிப்பாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாங்க. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, பெண்கள் வந்து மிகுந்த கஷ்டத்தோடு உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு எந்திரமும் ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் உதாரணங்க. அந்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் அப்படிங்கிறது அவங்கள ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் கூட பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது குடும்பத்தோட ஆரோக்கியத்தில் எப்படி இருந்ததுங்கிறது தான் அடையாளம் இதெல்லாம்.
0: அடுத்தது, வளத்தாமங்கலம் சம்பந்தம். இவங்க சொல்லியிருக்காங்க, அம்மியில் அரைப்பது, ஆட்டுக்கல்லில் அரைப்பதெல்லாம் சுவைக்காக மட்டும் இல்லைங்க, உடற்சி பயிற்சிக்காக தான். சின்ன சின்ன பொம்மை சண்டை இருந்தால்தான் குடும்பம் சிறப்பாகும் அப்படின்னு

0: இருக்காங்க.
1: நெய்விளக்கிலேருந்து தூயமணி அனுப்பியிருக்கிறாங்க. சுமார் 30 வருடத்திற்கு முன்பு ஆட்டுக்கள் ஏதாவது ஒரு வீட்டில் தான் இருக்கும். எங்கள் பகுதியில் அதுவும் தீபாவளி அப்படின்னா காலை முதலே வரிசை கட்டி நிற்பாங்க, ஒருத்தர் ஒருத்தராக மாவு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதை நினைவுபடுத்தியதுக்கு நன்றி. இப்போ எல்லார் வீட்லேயும் ஆட்டுக்கள் அமைக்கலுக்கு பதிலாக நிறைய இயந்திரங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரஜினி கண்ணன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன ஊர்னு சொல்லல அவங்க. இன்று கூட எங்கள் வீட்டில் அம்மியில் அரைத்த உரப்பு சட்னி ரெண்டு இட்லி சேர்த்தே சாப்பிட்டாங்கன்னு இருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக. அடுத்து ஜான் ஹாஜா நஜ்முதீன்,
0: அதாவது ரஜினி கண்ணன் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து அனுப்பியிருக்காங்களா?
1: ஓஹோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மிக்கல் ஆட்டுக்கல் எங்கள் பாட்டி காலத்தில் இதை பயன்படுத்தி செய்த சமையலை இப்போது நினைத்தாலும் கமகமாவென வாசனை வீசுகிறது. அந்த காலம் மீண்டும் வந்தால் வியாதிகளுக்கு குட் பை சொல்லிடலாம். இது போன்ற வேலைகளை அந்த காலகட்டத்தில் பொதுநல சிந்தனையோடு பெண்கள் செய்ததால் குடும்பம் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இல்லையா? வித்தியாசமான டாப்பிக்ங்க. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது வந்து அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் தான் ருசியை கொடுக்கும், உடலுக்கு எந்த தீமையையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கண்ணி மோகன சுந்தரம் சத்யா மோகேஷ் சர்வேஷ்.
1: அடுத்த டிஆர் பட்டணம் நளினி சங்கர், எங்கள் வீட்டில் இரண்டும் உள்ளது, எப்பொழுதும் மீன் குழம்பு கறி மசாலா இதில் தான் அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து
0: ஒரு அம்மி கல் வந்து அப்படியே ஃபோட்டோவாக அனுப்பியிருக்காங்கங்க.
1: அவர் செய்தி இப்போ வாசித்தோம், உடனே
0: போட்டோ எடுத்து போட்டார்.
1: பஞ்சநதி குளத்துலேருந்து கோவிலில் வருஷம். நன்றி உங்களுக்கு.

அந்த பாடலோட வரிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சில விஷயங்களை நினைவுபடுத்திருக்கு இல்லையா? சின்ன சின்ன சண்டைகளும் ருசி மாறாத குடும்ப உறவுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அக்காவை வந்து ஒரு தம்பி எப்படி பார்ப்பாங்க அந்த காலகட்டத்தில், அண்ணன் தங்கை உறவு, அக்காவோட உறவு, அந்த குடும்பத்தில் அக்காவோட பங்களிப்பு, அன்னைக்கு நிகராக அக்கா தரக்கூடிய அந்த பாசம், அரவணைப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 40 வயது கடந்த எல்லாருக்கும் நிச்சயமாக அனுபவபூர்வமான விஷயமாக நிச்சயமாக இருக்கும். இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 .2. இன்றைக்கி ஆட்டுக்கல் அமைக்கல் சின்ன சின்ன சண்டைகளும் ருசி மாறாத குடும்ப உறவுகளும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத பதிவிடுங்க. நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்கள் அழகாக பதிவிட்டுருக்காங்க. நல்ல சுவாரஸ்யமான கேள்வி அப்படின்னு நினச்சிட்டு ஆட்டுக்கல் அமைக்கல் அப்படிங்கிறத பற்றி நிறைய நேர்கள் சுவாரஸ்யமான விஷயங்களையும் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உணவுக்கான ருசி அப்படிங்கிறத அதுதான் தந்தது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துகிறாங்க. என்ன தான் மிக்சி கிரைண்டர் அப்படின்னு வந்தாலும் அம்மிக்கும் ஆட்டுக்கல்லுக்கும் இன்றைக்கும் கூட மவுசு இருக்குது அப்படிங்கிறது தான் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக சொல்கிறத பார்த்தா தெரியுது.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
1: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட் உலா வரும் நேரம். காலை 9:53:40. அடுத்து யார் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன் செய்தி போட்டிருக்காங்க. என்ன செய்தி வந்திருக்காங்க கிட்டேருந்துன்னா, ஆட்டுக்கல்லில் இட்லிக்கு மாவு அரைச்சி, அதுக்கு தொட்டு கம்மியில் தேங்காய் சட்னி நசுக்கி மிளகாய்களோடு அரைச்சி சட்னி தயாரித்து சாப்பிட்டா இட்லி இப்படி சுவையா இருக்காங்க.
2: பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவங்கலாம் சொல்றத கேட்டோன்னு.
1: ஆமா,
2: அடுத்தது வந்து இருவருக்கும் இனிய காலை வணக்கம். தலைஞாயில இருந்து ராஜா முகமது. இப்ப யாரு சார் அதெல்லாம் அரைக்கிறாங்க? நீங்க அரைக்க ஆரம்பிங்க அப்படிதானே? யாரு சார் அரைக்கிறாங்க? இன்னைக்கு நீங்க அரைச்சி உங்க பசங்களுக்கு உங்க மனைவிக்கு எல்லாம் கொடுங்க, சுவை அமிர்தமா இருக்கும்.
1: அவர் பாவங்க, அவரோட மனைவி பக்கத்துல இருந்து கேட்டுட்டே இருக்க போறாங்க.
2: அரைக்கட்டுங்க.
1: ஆமா, அடுத்து பாருங்க. தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி. இன்றைய வாழ்க்கையில் நவீன இயந்திரங்களின் நெரிச்சலுக்கு மத்தியில் அன்றைய வாழ்க்கை முறையில் நம்ம வீட்டு திண்ணைகளுக்கும் சமையலர்களிலும் இசைத்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இசைத்த இனிமையான ஒளிகளை இன்றைக்கி நாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் மறக்க முடியாத உண்மை. அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் வெறும் கருவிகள் மட்டுமல்ல, வீடு என்று இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகளும் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாமே அரைச்ச மசாலாவோடு கலந்து கரைந்து போகும் அளவுக்கு தற்காலிகமான சண்டைகள் தான். எல்லோரும் ஒன்றா அமர்ந்து சாப்பிடும்போது அந்த உணவின் ருசியிலேயே சண்டைகளின் கசப்புகள் அனைத்தும் மறைந்து போய்விடும். புரிதலும் விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் அன்றைய கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில் அதிகமாகவே இருந்தது. இன்றைய தனி குடும்ப வாழ்க்கை முறையில் குறைந்து சுருங்கிவிடும். ஒரு கருத்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க, கூட்டு குடும்பம் அப்படின்னு இருந்த வரைக்கும் அம்மியும் ஆட்டுக்கல்லும் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து தனி குடும்ப வாழ்க்கை முறை வந்ததுனால கிரைண்டர் மிக்சியும் வந்துட்டு அப்படிங்கிறது தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்களுடைய கருத்தாக இருக்குது.
2: அடுத்தது இனிய காலை வணக்கம் அப்படிங்கிற வரிகளோட மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன். சிறுவயதில் நான் எங்கள் அம்மாவுக்கு உதவியா அம்மியில் அரைத்து கொடுத்திருக்கிறேன், மாவு அரைத்து கொடுத்திருக்கிறேன் ஆட்டுக்கல்லில். குடும்பத்தின் சிறு சண்டைகள் வருவது சகஜம்தான். விட்டு கொடுப்பது, விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையை கெட்டு போவதில்லை. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்த செய்தி
2: ஆட்டுக்கல் இட்லி மாவரத்து அதுக்கு தொட்டுக்க தேங்காய் கல் அது மாதிரி தாங்க எல்லார் வீட்லேயும். அதாவது ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். எந்த வீட்லேயுமே இப்போ வந்து நிறைய மாடர்ன்லாம் வந்து

0: பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே அரைக்கிற மாதிரி, அந்த காலத்தில் ஒரு ஆட்டுக்கல் அப்படி இருந்துச்சுன்னா உட்காந்துட்டு தான் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாருமே நவீனமாக வீடு கட்டும் போது இப்போயும் உள்ள இளவட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நின்றுக்கிட்டு அரைக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இப்போ வீடு கட்டும் போதே அதுக்காக ஒரு
1: மிக்சியில் அரைக்கிறத சொல்றீங்க,
0: அம்மிக்கல்லே நின்றுட்டு அரைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ஆட்டுக்கல் நின்றுட்டு அரைக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது, ஆனால் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல் உங்களுக்கு என்ன அங்கே இருக்கணும் அரைக்கணும் அவ்வளோதானே. நாங்கள் அம்மிக்கல்ல அரைக்கிறோம், நின்றுட்டே அரைச்சி தரோம் அவ்வளோதான். உட்காந்துட்டு அரைக்கிறத விட எப்படியே வீட்டில் இருக்கணும் அரைக்கணும், இருக்கணும் அரைக்கணும் மிக்ஸில் இல்லாமல் அரைக்கிறோம், நின்றுட்டே அரைச்சி தரோம் அப்படி சொல்கிறாங்க.
1: ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஒத்துக்கணுங்க, இப்போ யாராவது மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்கன்னு வச்சுங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வரவங்க வந்து இந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அந்த வீட்டில் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக பொண்ணை தர மாட்டாங்க.
0: இல்லை இல்லை, தருவோம் தருவோம், மாப்பிள்ளைகள் அரைக்கணும்.
1: ஓஹோ,
0: நீங்க என்ன நாங்களே அரைக்கணுமே இருக்கீங்களா?
1: இப்படி நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நிகழ்ச்சிக்கு சுவாரஸ்யம் கூட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஒரு அதோடைய நினைவலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய நேர்களை வந்து ஈர்த்த விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய செய்திகள்லேருந்து புரியுது. நல்ல சுவையான உணவு அப்படிங்கிறதுக்கு ரெண்டுமே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்திருக்கு. பெண்கள் ஒரு கூட்டு குடும்பம், அந்த விஷயங்களை ரொம்ப அரவணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளையும் தன்னோட ருசியால் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருவியாக அது இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நிறைய நேர்கள் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க முகநூல் பக்கத்தின் வாயிலாக. ஒரு பழமையான விஷயங்களை பற்றி நம்ம நினைவு கூர்ந்தோம், அந்த பழமையில் எவ்வளவு சுவாரஸ்யம் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்தது நீ பாயிண்ட் டு பாயிண்ட். நிறைய நேர்கள் வந்து வித்தியாசமான கருத்துக்களை சொன்னாலும் கூட அவங்களுடைய மனசில் இன்னும் அதுக்கு கண்டிப்பாக இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக இதை ஞாபகப்படுத்தி விட்டிங்களே, நான் இனிமேல் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்வாங்க. நாளையிலேருந்து என்னை வந்து வெங்காய சட்னியும் கார சட்னியும் அம்மிக்கல்லார அப்படின்னு நான் சொன்னால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய
0: முத நாள் வந்து வீட்டுக்காரவங்களையெல்லாம் அரைக்க சொல்லுவோம், மறுநாள் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவோம்.
1: இப்படி சுவாரஸ்யத்தை தந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி இருந்தது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்யலாம் இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியினை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ஜி பூபா நிகழ்ச்சியின் தொடக்கமாக.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா,

0: வழக்கமாக என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு வரவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டு, அதாவது மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னேன் நான். அவங்களுக்கு வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டான சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 இருந்தது. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இது சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணேன். அவங்களுக்கான ரொம்ப பயம், சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, சுகருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் இந்த மாதிரி கால் ரொம்ப அழுகி போயிடும், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு சொன்னாங்க. சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதுக்கு வந்து HbA1c-ன்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். அந்த 3 மாதத்தோட சுகரோட அளவு எவ்வளோ சொல்லி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அவங்கள யூஸ்வலாக வந்து டயபெட்டாலஜிஸ்ட் அனுப்பிச்சு அவங்களுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். அட்லீஸ்ட் சுகர் வந்து ஒரு 200 கீழே இருக்க மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சர்ஜரியை ப்ரொசீட் பண்ணுவோம். யூஸ்வலாக ஹை சுகரில் வச்சுட்டு பண்ணுறதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, மெயினாக வந்து அந்த காயம் ஆறக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஏதாவது கிருமி தாக்கமோ இதோ ஆகிறதுக்கு, நார்மலாக இருக்கவங்களோட இந்த மாதிரி கிருமி தாக்கம் இருக்கவங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு இந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் எலக்டிவ் சர்ஜரிஸ், அதாவது வந்து எந்த சர்ஜரிலாம் பிளான் பண்ணி பண்ணுறோம். சில சர்ஜரிஸ்லாம் எமர்ஜென்சி, சில பேர்லாம் அடிபட்டு வருவாங்க, எலும்பு உடஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எமர்ஜென்சி, ஸோ டக்குன்னு உடனே பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் தலையில் அடிபட்டுருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடனே அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இன்சுலின் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக சில பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியெலாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து டயபெட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியனில் இருப்பாங்க. டயபெட்டிஸ் ஒப்பீனியன் நாங்கள் வாங்கி, ஸோ அவங்களுக்கு தேவையான இன்சுலின் மோஸ்ட்லி மாத்திரை போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா, முதல் 2 வாரத்துக்கு காயம் ஆடுற வரைக்கும் மோஸ்ட்லி இன்சுலினில் வச்சுருப்போம். ஸோ கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு இன்சுலினில் வச்சிருந்து ப்ராப்பராக அவங்க நடந்து இதெல்லாம் பண்ணுற வரைக்கும், கொஞ்சம் காயம் ஆறின வரைக்கும் இன்சுலினில் வச்சுருந்தோம்னா காயம் ஆறக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, கண்டிப்பாக பண்ணலாம், பட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பரவாயில்ல. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை தொலி. வலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கறையுடன் கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. பண்பலையில் நேரம் 10:04.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: என்ன செட்டி குட்டீஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நம்ம ஜிபூபா நிகழ்ச்சி உங்களுக்காகவே ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு நம்ம ஜிபூபா நிகழ்ச்சியில குட்டீஸ் எல்லாருமே கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு நீங்க விளையாட போறது என்ன என்ன அப்படின்னா, ஜி

அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு திருக்குறள் சொல்லணும், திருக்குறளோட பொருளோட சொல்லணும். இல்லை நான் ஜெய் சூஸ் பண்ணல, நான் வந்து பூம் சூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு விடுகதை சொல்லணும். கொஞ்சம் எளிமையா சொன்னீங்கன்னா நானும் உடனே கண்டுபிடிச்சிடும் பாத்துக்கங்களேன். ஓகே, ஜி சொல்லியாச்சு, பூம் சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் பா என்ன அப்படின்னா இங்கதாங்க நம்மளோட பிரெயினே வேலை செய்ய போகுது. பா என்னன்னா மாத்தி தான் பேச போறோம். அதாவது நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது. மாத்தி வேற எதனா ஒரு பொருளை பத்தியோ அல்லது வேற எதனா ஒரு கண்டென்ட்டை பத்தியோ பேசலாம். அந்த மாதிரி பேசும்போது இன்னொரு ரூல்ஸும் இருக்குங்க. என்ன அப்படின்னா சொன்ன வார்த்தையே திருப்பி திருப்பி மூன்று முறை பயன்படுத்தக்கூடாது. இது கூட இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த ரூல்ஸ் உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு கிடையாது. மாட்டினீங்களா? அதனால இன்னைக்கு என்ன அப்படின்னா

இங்கே தாங்க நம்மளோட பிரெயினே வேலை செய்ய போகுது. பா என்னன்னா மாத்தி தான் பேச போறோம். அதாவது நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது. மாத்தி வேற எதனா ஒரு பொருளை பத்தியோ அல்லது வேற எதனா ஒரு கண்டென்ட்டை பத்தியோ பேசலாம். அந்த மாதிரி பேசும்போது இன்னொரு ரூல்ஸும் இருக்குங்க. என்ன அப்படின்னா சொன்ன வார்த்தையே திருப்பி திருப்பி மூன்று முறை பயன்படுத்தக்கூடாது. இது கூட இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த ரூல்ஸ் உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு கிடையாது. மாட்டினீங்களா? அதனால இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம ஜி பூம்பால ஜி திருக்குறள் சொல்ல போறோம், பூம் அப்படின்னா விடுகதை கேட்க போறோம், பா அப்படின்னா மாத்தி பேச போறோம். ஓகே குட்டீஸ் எல்லாம் லைனுக்கு வர போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் நம்பர் சொல்லணும்ல. உங்களுக்கான ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னா உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து உடனேவே கால் பண்ண சொல்லுங்க. 0434368 இந்த முன்னணிப்பு என்னோட 2311231 அல்லது 2994800 அல்லது 2995800 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 இந்த தொலைபேசி எண்ணில அழைக்கலாங்க. உங்களுக்கான அலைபேசி என் தொலைபேசி என் ரெண்டுமே வெயிட்டிங்ல இருக்கு. கொட்டீஸ் எல்லாம் வந்து என்ன பேசுறாங்கன்னு நாம கேட்டுடலாம். ஜீபூம்பா ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொன்னதுமே குட்டீஸ் எல்லாம் லைன்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த குட்டீஸ் கிட்ட கேட்டுடலாம். வருக வணக்கம். ஆஹா அடுத்த குட்டீஸ் வணக்கம். இந்த குட்டீஸ் பேசுவாங்களா பாப்போம். வணக்கம். எல்லா குட்டீஸும் வராங்க, உங்களுக்கு சரியா லைன் கிடைக்கல, ஒரு பாட்டு கேட்டுட்டு எல்லா குட்டீஸ் கிட்டே பேசலாங்க.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஜி பூம்பா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து ஜி பூம்பா அப்படின்னு மோனத்தில் எதை சூஸ் பண்ணி பேச போகிறாங்கன்னு கேட்டுலாம். இப்போ வந்திருக்க குட்டீஸ் யாருன்னு கேட்போம். பிறகு வணக்கம்.
3: குட் மார்னிங் மேடம்.
2: குட் மார்னிங். யார் வந்திருக்கீங்க?
3: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகு அமிர்தராஜா டாக்டர் பேசுகிறேன்.
2: சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லலையே.
3: எஸ் அஹ்லஸ்.
2: சொல்லுங்க, நம்ம ஜி பூம்பாவில் என்ன விளையாட போறீங்க நீங்க?
3: ஜி
2: ஜி திருக்குறள் சொல்றீங்களா?
3: தான் வருந்து செய்யும் போது தான் வலியவர் முன் அஞ்சு நிற்கும் நிலையை நினைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி.
2: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில வர அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
4: சீர்காழி தன்னங்குடி பாலபத்ரன்.
2: பாலபத்ரன் வாங்க. நல்ல சத்தம் அதிகமா இருக்கு. என்ன சாப்பாடு காலையிலயே?
4: இன்னும் சாப்பிடல மேடம்.
2: பா சாப்பிடாமலே இவ்வளவு சவுண்டா? சொல்லுங்க என்ன விளையாட போறீங்க ஜி பூம்பால? என்னமா
4: பேசிட்டு சாப்பிடுவோம் மேடம்.
2: அப்பா இப்படி ஒருப்பா, எவ்வளவு ஒரு தங்கமான பிள்ளையா இருக்காங்களே பாலபத்ரன். சொல்லுங்க நம்ம ஜி பூம்பால என்ன விளையாட போறீங்க?
4: அவர்கள் யார்?
2: அவர்கள் எனக்கு தெரியுமே.
4: சொல்லுங்க.
2: இடி மின்னல் மழை கரெக்டா? நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக வணக்கம். ஹலோ
5: ஹலோ
2: ஹலோ, யார் பேசுறீங்க?
5: காலை வணக்கம் மேடம்.
2: காலை வணக்கம்ங்க. வணக்கம் சொல்றது யாருங்க? ஓவியா ஸ்ரீ பேசுறீங்களா? ஓவியா என்ன படிக்கிறீங்க?
5: அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. பொருள் எப்பொழுது யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பது அறிவாகும்.
2: யார் என்ன சொன்னாலும் அதை உடனே நம்பிடாம அது என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே?
5: ஆமா.
2: சூப்பர் ஓவியாஸ்ரீ, அழகா செலுத்தீங்க. நிகழ்ச்சியில வர அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்போம். பிறகு வணக்கம்.
6: ஹலோ
2: ஹலோ, யாருங்க?
6: மேம் நான் காரைக்காலேருந்து அதிதி பேசுறேன்.
2: அதிதி, என்ன படிக்கிறீங்க அதிதி?
6: டென்த் படிக்கிறேன்.
2: டென்த் படிக்கிறீங்களா? சரி, ஜி பூம்பால என்ன விளையாட போறீங்க?
6: ஜி மேடம்.
2: ஜி திருக்குறள் சொல்றீங்களா?
6: இந்த செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எல்லாருக்கும் எளிது, ஆனால் அவ்வாறு சொல்லியபடி செய்து முடிப்பது கடினம்.

0: அட்வைஸ் பண்றது ஈஸி, அத ஃபாலோ பண்றது தான் கஷ்டம் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்படிதானே?
1: ஆமா, நான் பா விளையாடலாமா?
0: நிறைய குட்டீஸ் லைன்ல வெயிட் பண்றாங்க. நீங்க அடுத்த வாட்டி விளையாடும் போது நீங்க கண்டிப்பா பா விளையாடலாம். ஓகேவா?
1: ஓகே மேம்.
0: ஓகே, அழகா சொல்லிட்டாங்க. அடுத்து குட்டீஸ் யாரு கேட்போம்? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்ங்க. யாருங்க வந்திருக்கீங்க? நீங்க பேசுறீங்க சரியா புரியலடி தங்கோ. பவனி
2: என்ன படிக்கிறீங்க?
0: அப்ப ஆரம்பத்திலேயே கேம் அவுட் ஆயிடுச்சே. சரி, என்ன சாப்பிட்டீங்க? அடுத்தது கேட்ட கேள்விக்கே பதில் வந்துருச்சே. இருந்தாலும் சுட்டி குட்டீஸ் அழகா பேசிட்டீங்கடி தங்கம். அடுத்து வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சீர்காழியிலிருந்து யாருமா பேசுறீங்க? அப்படிங்களாடி தங்கம். சரி சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க? என்னமா? அப்படிங்களா? சரி ஓகே. நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு
2: சொன்னீங்க?
0: பாலாடி படிக்கிறீங்களாடி. சரி தங்கம், என்ன விளையாட போறீங்க? அப்படிங்களா? எங்க சொல்லுங்க கேப்போம். ஹலோ. அழகா சொல்லிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தா? எத்தனை துப்பாக்கி? சூப்பர் ரிதங்க, அழகோ நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கடி. இன்னும் நல்லா படிங்க சரிங்களா? அடடா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. இன்னும் அம்மா கிட்ட நிறைய திருக்குறள் சொல்லி கொடுக்க சொல்லி. யாரு? அப்படியா? சரிடி தங்கம், சூப்பர். இந்த குட்டீஸ் அப்படியே மதலை மொழி மாறலைங்க. அப்படியே அந்த குழந்தைங்க பேசுறத கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. இந்த குட்டீஸ் யாருன்னு கேப்போம். படுக்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்ங்க. யாருங்க பேசுறீங்க? அச்சியா, அழகா சிரிச்சுட்டே பேசுறீங்கடி தங்கம். என்ன விளையாட போறீங்க?
3: வரீங்க?
0: சிதம்பரத்திலிருந்து பேசுறீங்களா?
3: இல்ல.
0: சரி, என்ன படிக்கிறீங்க?
3: சாப்பிடுறேன்.
0: சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பாடு?
3: தூங்குறேன்.
0: சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிட்டீங்களா?
3: வெளியில போறேன்.
0: எந்த ஊருக்கு போறீங்க?
3: பாப்பாவோட விளையாடுறேன்.
0: விளையாடுறீங்களா? என்ன விளையாட்டு? கடைக்கு போறீங்களா? நானும் வரட்டா? அம்மா கூப்பிடுறாங்களா? அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறாங்க, அப்படிதானே? ஓகே ஓகே, நல்லா விளையாண்டீங்க குட்டி. வாழ்த்துக்கள். அடுத்து வர குட்டி யாருன்னு கேப்போம். வருக. வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
4: சிவதாரணி, வரிச்சிக்குடியில இருந்து சிவதாரணி பேசுறேன் மேடம்.
0: சிவதாரணி, என்ன படிக்கிறீங்க?
4: 8th ஸ்டாண்டர்ட் மேடம்.
0: 8th படிக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க?
4: பூம் விளையாட போறேன்.

0: மேடம்.
1: பூம், விடுகதை கேட்க போறீங்களா?
0: எஸ் மேடம்.
1: ஓகே கேளுங்க.
0: உச்சியிலே கிரீடம், உடம்பெல்லாம் கண், அது என்ன?
1: உச்சியிலே கிரீடம், உடம்பெல்லாம் கண், என்னது?
0: ஆன்சர் சொல்லவா மேடம்?
1: சொல்லிடுங்களேன் கேப்போ.
0: அண்ணாசி மேடம்.
1: ஆமால, நான் மாதுளை அப்படிலாம் யோசிச்சேன், ஆனா அண்ணாசி யோசிக்க மறந்துட்டேன். ஓகே சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில வந்ததுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் வணக்கம். பா, ரேடியோ எக்கோட வராங்கப்பா, யாருது? இது போல கொஞ்சம் ரேடியோ விட்டு கொஞ்சம் தூரமா வந்து பேசுறீங்க அப்படின்னா நீங்க பேசுறது ரொம்ப கிளியரா கேட்கும். இந்த குட்டீஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க? சொல்லுங்க கமலேஷா. நம்ம ஜீபம்பால என்ன விளையாட போறோம்? பா, ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
2: ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
1: ஓகே கமலேஷா, எந்த ஊரு?
2: புத்தகம்.
1: புத்தகமா? புத்தகத்துல எந்த புத்தகம் படிக்கிறீங்க?
2: ஸ்கூட்டி.
1: ஸ்கூட்டியா? ஓட்டுவீங்களா?
2: பைக்.
1: அப்பாவோட வண்டியா?
2: செல்போன்.
1: செல்போன்ல தானே பேசிட்டு இருக்கீங்க?
2: பஞ்சநதி குளம்.
1: பஞ்சநதி குளத்துல எந்த ஏரியா?
2: தாத்தா.
1: தாத்தா எங்க பக்கத்துல இருக்காங்களா?
2: மாடு.
1: எங்க நிக்குது? என்ன கலரு?
2: மீன்.
1: மீன், என்ன மீன்?
2: மார்க்கர்.
1: என்ன கலர் மார்க்கர்?
2: பேக்.
1: ஆஹா, கண்ணுல படுற எல்லாமே வந்துகிட்டு இருக்க போல இருக்கே. ஓகே சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க கமலேஷா. சூப்பர், ரொம்ப அழகா விளையாண்டுட்டாங்க. இது போல சுட்டி குட்டீஸ்க்கு நீங்களுமே போன் பண்ணி கொடுங்கங்க. அந்த குழந்தைங்க பேசுறதை கேட்டா நமக்கு இன்னும் ஜாலியா தாங்க இருக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
6: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
7: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், ஸ்னோ வேர்ல்ட், பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
6: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
7: துபாய் செங்கல் பாக்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
6: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
9: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
8: அதேதான்ப்பா, 60 ரூபாய்.
9: வெறும் 30 ரூபாய் தான் கேஷ் இருக்கு.
8: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
9: அடுத்த வழி,
8: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
9: நல்ல வேளை, யூபிஐ என்ன காப்பாத்திடுச்சு.
8: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
10: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
11: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: நம்ம ஜீவம்பா நிகழ்ச்சியில சுட்டி குட்டீஸ் எல்லாம் அழகா வந்து விளையாண்டுகிட்டே இருக்காங்கங்க. இப்ப வர குட்டீஸ் யாருன்னு கேப்போம். வருக வணக்கம்.
12: ஹலோ மேடம்.
1: வணக்கம், அப்படியே கொஞ்சம் ரேடியோ விட்டு தூரமா வாங்களே.
12: ஹலோ
1: வணக்கம், யாருங்க?
12: நான் காரைக்கால்ல இருந்து அக்ஷயா பேசுறேன் மேடம்.
1: அக்ஷயா, என்ன படிக்கிறீங்க?
12: 8th.
1: 8th படிக்கிறீங்களா? சரி, நம்ம ஜீவம்பால என்ன விளையாடலாம்?
12: பா
1: விளையாடலாமா? ஓகே, கேம் ஸ்டார்ட் நவ. இன்னைக்கு என்ன தேதி அக்ஷயா?
12: நான் நேத்து ஸ்கூல் போனேன் மேம்.
1: நேத்து ஸ்கூல்ல இருந்துச்சா?
12: நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேம்.
1: அப்படிங்களா, என்ன சாப்பாடு இன்னைக்கு காலையில?
12: நான் காரைக்கால் பண்பலையில நேத்தியும் பேசினேன் மேம்.
1: நேத்து பேசினா மறுபடியும் இன்னைக்கும் பேசுறீங்களா?
12: நான் இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து ஹாஸ்பிட்டல் போவேன் மேம்.
1: ஈவினிங் ஏன் ஹாஸ்பிட்டல் போகணும்?
12: நான் விடுகதை எடுக்கலாம்னு நினைச்சேன்.

0: ஆனா நீங்க வந்து பா விளையாண்டுட்டீங்களா?
1: நான் நெக்ஸ்ட் வீக்கும் வருவேன் மேம்.
0: அடுத்த வாரமும் வருவீங்களா? ஏன், நாளைக்கு வரலாமா?
1: நான் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கேன் மேம்.
0: என்னது, ஞாயிற்றுக்கிழமையில டெஸ்ட் எழுதுறீங்களா?
1: ஹோம் டெஸ்ட் மேம்.
0: ஆஹா, பதில் சொல்லிட்டீங்களே. கடைசியா பாருங்களேன், சூப்பரா விளாண்டீங்க. லாஸ்ட் நிமிஷம் டைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, ஆனா சூப்பரா விளாண்டீங்க அக்ஷயா. வாழ்த்துக்கள்.
1: ஓகே மேம், தேங்க் யூ.
0: ஓகே, அடுத்த குட்டீஸ் வணக்கம். ஹலோ,
2: அனைவருக்கும் வணக்கம். நான் பவ்யாஸ்ரீ.
0: பவ்யாஸ்ரீ, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: உக்கரங்கனகுடியிலிருந்து பேசுறேன்.
0: அப்படிங்களா, என்ன படிக்கிறீங்க? ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்கி தாங்கோ.
2: ஒன்னாவது.
0: ஒன்னாவது படிக்கிறீங்களா? சரி, அப்படியே ரேடியோ விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து வாங்க. அந்தாண்ட வந்தாச்சா? சரி சொல்லுங்க, ஜிபும்பால் என்ன விளையாட போறீங்க? என்ன விளையாடுறீங்கடி? ஜி பூம் பால என்ன விளையாட போறீங்க? திருக்குறளா? சொல்லுங்க கேப்போம். சொல்லிட்டீங்க எங்க நான் பொருளை கேட்டுருவனோ அப்படின்னு பவ்யாஸ்ரீ அழகா சொல்லிட்டு டக்குன்னு வச்சுட்டாங்க பாருங்களேங்க. ஜீபும்பாலெல்லாம் குட்டீஸ் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டே இருக்காங்க. இப்போ வர குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: This call is now being recorded.
0: வணக்கமுங்க, ஃபோனை ரெக்கார்டு போட்டுட்டோம். யாருங்க வந்திருக்கீங்க? தீத்தாக்குடியில இருந்து தீக்ஷையா பேசுறீங்களா? சரி தீக்ஷையா குட்டி, என்ன படிக்கிறீங்க? அப்பா, மூணாவது படிக்கிறீங்களா? ரொம்ப பெரிய படிப்பு படிக்கிறீங்க. சரி, என்ன விளையாட போறீங்க? பா விளையாடலாமா? ஓகே தீக்ஷையா, இப்போ எங்க இருக்கீங்க? குளிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, காலைல டிஃபன் ஆயிடுச்சா? என்னங்க அப்படின்னு கேட்டு பதில சொல்லிட்டீங்களே. சரி ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. என்ன சாப்பாடு காலையில்? ஹலோ, காலையில என்ன சாப்பாடு? தூங்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு ஏஞ்சீங்க
2: இன்னைக்கு?
0: நடந்துட்டு இருக்கீங்களா? எங்க போறீங்க நடந்து? உட்கார்ந்து இருக்கீங்களா? எங்க இடத்துக்கு? சாப்பிடறதுக்கா? கோழி போதா? எங்க போகுது? அப்படிங்களா, சரி ஓகே, ரொம்ப அழகா விளையாண்டுட்டீங்க தீக்ஷையா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிறைய நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது ஜி பூம்பா. ஜி பூம்பால ஜி அப்படின்னா திருக்குறள், பூம் அப்படின்னா விடுகதை, பா அப்படின்னா மாத்தி பேசு. இதுதாங்க இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கோம். பண்பலை நேரம் இப்போ கரெக்டா 10:30 ஆகுதுங்க. உங்களோட சுட்டி குட்டீஸ்க்கோ கால் பண்ணி நீங்க ஜி பூம்பால விளையாட சொல்றதுக்கு குழந்தைங்களை ஊக்கப்படுத்துங்க. ஒரு பாடல தொடர்ந்து வந்து இந்த சுட்டி குட்டீஸ் கூட நாம தொடர்ந்து பேசலாங்க.

0: நேற்று நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. பண்பலையில் நாளை மாலை 4:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்பு. இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: ஜி பூம்பா நிகழ்ச்சியில விளையாண்டுகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்து குட்டீஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா வந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நேற்கை நமது பண்பலையில் நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களுக்கு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்கள் கண்காட்சி திருவாரூர்.
4: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
5: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்,
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார் திருவாரூர் சீமாட்டி செல்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட் கண்காட்சி.
4: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
5: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நேர்களை காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஜீபும் பால நம்ம இப்ப வர குட்டீஸ் யாருன்னு கேப்போங்க. வருக, வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க. யாருங்க வந்திருக்கீங்க?
6: நான் காட்டூர்ல இருந்து யோகித் பேசுறேன்.
0: காட்டூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
6: என்ன
0: படிக்கிறீங்க?

0: இப்ப எங்க இருக்கீங்க?
1: நான் டிவி பார்க்க போறேன்.
0: டிவி பார்க்க போறீங்களா? டிவில என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறீங்க?
1: எங்க அம்மா இப்பதான் சமைச்சிட்டு இருக்காங்க.
0: அதுக்குள்ள சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா காலையிலேயே?
1: நான் டீ குடிக்க போறேன்.
0: இந்த டைம்ல டீ குடிச்சிட்டீங்களா இல்ல இனிமே தான் குடிக்க போறீங்களா?
1: எங்க அக்காவும் நானும் டிவி பாக்குறோம்.
0: அப்ப ரேடியோ கேக்கலையா?
1: ஜெஸ்லாண்டிட்டே இருக்கானா?
0: அப்படிங்களா? நீங்க என்ன வெள்ளை காயினா பிளாக் காயினா?
1: நான் நேத்து செஸ் கிளாஸ் போனேன்.
0: போனீங்களா? எத்தனை மணிக்கு போனீங்க?
1: நான் செஸ் பிளேயர்.
0: அடடா, மூணு வாட்டி செஸ் செஸ்னு சொல்லிட்டே கேம் முடிச்சிட்டீங்களே. ஓகே, இருந்தாலும் ரொம்ப அழகா விளையாண்டீங்க. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குட்டி ஈஸியான்னு கேப்போம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேற
0: என்ன? ஓ, ஆமால. ஓ, கட்டு அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
3: ஹலோ, சஃபீர் பேசுறேன்.
0: ஆக்கூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
3: சஃபீர்.
0: சஃபீர், என்ன படிக்கிறீங்க சஃபீர்?
3: திருக்குறள்.
0: திருக்குறள் படிக்கிறீங்களா? ஆஹா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 8th ஸ்டாண்டர்ட்.
0: அப்படிங்களா? சரி, சொல்லுங்க திருக்குறள் பொருளோட சொல்றீங்களா?
3: பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பலியும் ஏற்படாது. திருக்குறள்.
0: சூப்பர். அதாவது நம்ம பக்கம் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அடுத்தவங்க கிட்ட இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்களா? சூப்பர். அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம். காத்தோட வராங்களே, யாருது?
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
4: ரியா பேசுறேன்.
0: ரியா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
4: திருவாரூர்ல இருந்து பேசுறேன்.
0: திருவாரூர்ல இருந்து ரியா, என்ன படிக்கிறீங்க?
4: 7th.
0: 7th படிக்கிறீங்களா? சரி, என்ன விளையாட போறீங்க?
4: பா
0: பா விளையாட போறீங்களா? கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆ. ரியாவோட ஸ்கூல் எங்க இருக்கு?
4: உங்க பேர் என்ன?
0: என் பேரா? என் பேர் அகல்யா. உங்க பேர் என்ன?
4: நான் இப்போதான் சாப்பிட்டு இருக்கேன்.
0: என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க காலையில?
4: உங்க கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க?
0: என் கூடயா? நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க உங்க பக்கத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
4: நான் இன்னைக்கு ஈவினிங்கும் எஃப்எம்ல பேசுவேன்.
0: ஈவினிங்கும் பேசுவீங்களா? எந்த ப்ரோக்ராம்ல பேசுவீங்க?
4: என்ன
0: படிக்கிறாங்க?
4: நான் நாளைக்கு ஃபங்க்ஷன் போறேன், அதனால லீவ் போட போறேன்.
0: ஆஹா, என்ன லீவு? அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா?
4: இப்போ எக்ஸாம் வரப்போகுது.
0: ஆஹா, அப்போ லீவ் போடலாமா?
4: நான் இனிமேல் டிவி பார்த்துட்டு இருக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் வருது.
0: ஆஹா, ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா விளையாண்டுட்டீங்க ரியா. வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
0: ஓகே, குட்டீஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே விளையாண்டுக்கிட்டே இருக்காங்கங்க. இப்போ வர குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், யாருங்க?
5: புத்தாளத்துல இருந்து சிவகார்த்திகேயன் பேசுறேன்.
0: அடடா, வாப்பா சிவகார்த்திகேயா, என்னப்பா படிக்கிறீங்க?
5: 7ஆம் வகுப்பு.
0: அப்படிங்களா? சரி சிவகார்த்திகேயன், என்ன விளையாட
5: போறீங்க? திருக்குறள்.
0: திருக்குறளா? சரி சொல்லுங்க.
5: நானும் கருதினம் கை கூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். பொருள், காலத்தையும் இடத்தையும் தன்மையும் அறிந்து செயல் மேற்கொண்டால் உலகத்தையே வெல்லலாம்.
0: ஆஹா, இடம் பொருள் ஏவல் முக்கியம்னு சொல்றாங்க, அப்படிதானே?
5: ஆமா.
0: ஆ, ஆமா. நீங்க ஏன் கிடுகிடுன்னு பேசுறீங்க? பழகிட்டு

0: அவனா? ஓகே ஓகே,
1: நல்லா பேசுறேன்.
0: இப்பயே சூப்பரா தான் பேசுறீங்க, ஆனா கிடுகிடுன்னு பேசுறீங்க தான் சொன்னேன். அதுவும் நல்லா தான் இருக்கு சிவகார்த்திகேயா. சரி ஓகே, நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குட்டி ஈஸி யாருன்னு கேட்போம். வணக்கம். குடுங்க குடுங்க குடுங்க. எங்க என்ன விளையாட போறீங்க? ஓகே, பா விளையாடலாமா? ஓகே, கேம் ஸ்டார்ட். ரதிமதனாக்கு இந்த திருக்குறள் அந்த அழகா ஒரு கவிதை சொன்னீங்கல்ல, அது யார் சொல்லி கொடுத்தா? அப்ப ரேடியோ கேக்கலையா? என்ன தீனி போட்டிருக்கீங்க கோழிக்கு?
1: அப்பா சாப்பிடுறீங்க.
0: அப்பா என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்க? ஊஞ்சலாடுறீங்களா? எங்க கொள்ள பக்கமா? இப்பதான் ஊஞ்சலாடுறீங்க, அதுக்குள்ள ஸ்கிப்பிங்கா? அதுக்கு அடுத்தது பறக்குதா? சரி, அது கூட வேற யாரெல்லாம் இருக்கா? லைட் எரியுதா? பகல்ல எதுக்கு லைட்? போய் ஆஃப் பண்ணுங்க. தூங்க போறீங்களா? டிவி பார்க்கணும். நீங்க கோழி ஓடுதா? எங்க ஓடுது? இது இப்ப காக்கா பறந்துச்சு, அதனாலயா? என்ன மரம்? அடடா, தென்றல் காத்து வீசுதா, ரொம்ப அழகா விளையாண்டுட்டீங்க. இரவாஞ்சேரியில இருந்து ரதிமதனா,
1: வாழ்த்துக்கள்.
0: ஓகே, அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ.
2: ஹலோ,
0: வணக்கமுங்க. யாருங்க பேசுறீங்க?
2: யாருமா?
0: ரித்திகா பேசுறீங்க. எந்த ஊர்ல இருந்து? பிரதீபா பேசுறீங்களா? சரி பிரதீபா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: எட்டுக்குடியா? ஆமா.
0: சரி, என்ன படிக்கிறீங்க? பா படிக்கிறீங்களா? அடி தங்கம், என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உன்னாப்பு படிக்கிறீங்களா? சரி ஓகே, நம்ம பா விளையாடலாமா? ஓகே, நான் கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது, மாத்தி மாத்தி வேற இதெல்லாம் பேசணும். ஓகேவா? என்னமா? என்னமா பண்ண போறீங்க? ஓ, கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஜி விளையாட போறீங்களா? சரி, திருக்குறள் சொல்றீங்களா? அப்போ சொல்லுங்க கேப்போம்.
2: நன்றி மறப்பேன். நன்றி மறப்பேன். நன்றி நன்றி மறப்பேன். நன்றி நன்றது மறப்பது நன்றி ஒரு வெள்ளப்பறவை நன்மையை நம்மை
0: ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு குட்டி கை கலப்பாயிடுச்சு நினைக்கிறேன். இருந்தாலுமே ரெண்டு குட்டி சேர்ந்து அழகா திருக்குறள் சொன்னாங்க. நிச்சயமா வாழ்த்துக்கள். அடடடடா, சரி சரி சரி, ஓகே ஓகே, ரெண்டு குட்டீஸ் ரொம்ப அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தகவலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஜிபும்பா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வந்து குட்டி திருக்குறள், விடுகதை, அப்புறம் மாத்தி பேசு அப்படின்னு நிறைய விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அது போல இப்ப வர குட்டீஸ் என்ன விளையாடுறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம். ஹலோ. இது போல அடுத்த குட்டீஸும் பண்ணிடாதீங்க. இப்ப வர குட்டீஸ் யாருன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் வணக்கம். லைன் கிடைச்சிடுச்சு, கொடுங்க பாப்பாவா. ஆ, பேசுங்க பேசுங்க. ஹலோ, யார் பேசுறீங்க?
6: ஹலோ, நான் காளியாறு சிக்கில இருந்து ரகசியன் பேசுறேன்.
5: ரகசியன், என்ன படிக்கிறீங்க?
6: நான் 5 அஞ்சாவது.
5: அஞ்சாவது படிக்கிறீங்களா? சரி, ஓகே. ரகசியன், என்ன விளையாட போறீங்க? விடுகதை சொல்றீங்களா? ம், கேளுங்க.
6: என்ன தொட்டா நீ கேட்ட, அது என்ன?
5: இது என்னப்பா இது? தெரியலையே, நீங்களே சொல்லுங்களேன். ஆஹா, ஆமா இல்ல, சூப்பர் ரகசியன், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நானே யோசிக்கவே இல்ல. சூப்பர் நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
5: ஓகே, இந்த குட்டீஸ் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
6: ஹலோ மேம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நாகப்பட்டினத்துல இருந்து சரண் பேசுறேன் மேம்.
5: சரண், என்ன படிக்கிறீங்க?
6: 7th ஸ்டாண்டர்ட் மேம்.
5: 7th படிக்கிறீங்களா? சரி, சொல்லுங்க.

0: விளையாட போறீங்க?
1: விடுகதை கேக்குறேன் மேம்.
0: விடுகதை கேக்குறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன விடுகதை?
1: கதவு ஜன்னல் இல்லாத ரூம் என்ன ரூம்?
0: கதவு ஜன்னல் இல்லாத ரூம் என்ன ரூம்? என்னது தெரியலையே.
1: மஷ்ரூம் மேம்.
0: அடடடா, விடுகதைன்னு சொல்லிட்டு ஒரு கடி ஜோக்க போட்டீங்க பாருங்களேன். சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இந்த குட்டீஸ் என்ன விளையாட போறாங்கன்னு பாப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க? யார் பேசுறீங்க?
2: நான் பிரியா பேசுறேன்.
0: பிரியா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: நல்லம்பல்.
0: நல்லம்பல்ல இருந்து பிரியா? கொஞ்சம் சத்தமா பேசலாமே. சரி, என்ன படிக்கிறீங்க பிரியா? என்ன விளையாட போறீங்கம்மா? பூம் விளையாடுறீங்களா? சரி, விடுகதையோட வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விடுகதை?
2: ஏக்கும் பீக்கும் போர் அடிச்சா என்ன பண்ணுவாங்க?
0: ஏக்கும் பீக்கும் போர் அடிச்சா என்ன பண்ணுமா? பதில் சொல்லவா? சிடி போட்டு பாக்குமா?
3: என்ன
0: ஆறாவது படிக்கிறீங்களா? சரி, என்ன விளையாட போறீங்க? ஜி விளையாட போறீங்களா? சரி, திருக்குறள் சொல்லுங்க. அருமை, சூப்பர், ரொம்ப அழகா தீலிவா பதில் சொல் பொருளை சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: விளையாண்டுகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில வர இந்த குட்டீஸ் யாருன்னு கேப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். என்ன இவ்வளோ அமைதியா இருக்காங்க? ஜீபும்பால வந்து குழந்தைகள் வந்துட்டு திருக்குறள் சொன்னாங்க, விடுகதை கேட்டாங்க, பாவம் விளையாண்டாங்க. இப்ப வர சுட்டி குட்டீஸ் எல்லாம் என்ன விளையாட போறாங்கன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ. ஆஹா, வணக்கம். யார் வந்திருக்கீங்க? வணக்கம். பூர்ணேஸ்வர், என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன விளையாட போறீங்க?
6: விடுகதை.
0: விடுகதையா? சரி கேளுங்க பாப்போம்.
6: ஓட தெரியும், நடக்க தெரியாது.
0: ஓட தெரியும், நடக்க தெரியாது. கடிகாரமா?
6: இல்ல.
0: இல்லையா? வேற என்ன? இன்னைக்கு நம்ம ஜீபும்பா நிகழ்ச்சியில சுட்டி குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே ஆர்வமா கலந்துகிட்டு ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. திருக்குறள் சொன்னாங்க, விடுகதை சொன்னாங்க, மாத்தி பேசும் ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. இது போல உங்களோட வீட்டு சுட்டி குட்டீஸும் எல்லாமே பேசி அவங்க பேசுறத கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. சோ அடுத்த வாட்டி வர ஜீவம்பா நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டீஸும் பேசுறதுக்காக கால் பண்ணி கொடுங்க. இத ரெக்கார்ட் போட்டுட்டு வந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி ரெக்கார்ட் போட்டுட்டும் கேட்கலாம். வெளியில இருந்து ரேடியோல கேட்டா இன்னும் சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஜீவம்பா நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சுன்னு தான் சொல்லணும். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோட நம்மிடமிருந்து விடைபெறுதுங்க ஜி பூம்பா.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. சட்டத்தை மதித்து நடப்போம், ஜீப்ரா கிராசிங்கில் சாலையை கடப்போம். அக்கறையுடன் கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11:00.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: நம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்களுக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே. வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது தொடர்பா பேச போறோம் அப்படின்னு இன்னும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியை பார்த்த உடனேயே நமக்கு சிரிப்பு வந்திருக்குங்க. ஏன்னா நான் கேட்டிருக்கேன் கேள்வி அந்த மாதிரி. அந்த சிரிப்புன்னா எப்படி தெரியுமா? அடடா, எப்படியெல்லாம் சமாளிக்கிறோம், எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் வாய்ஸுக்கான கேள்வி தாங்க இது. அப்படி என்ன கேள்வி அப்படின்னு சைலண்டா லிசன் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே கேட்கறது, எனக்கும் கேட்குதுங்க. இந்த வீட்டிலெல்லாம் குட்டி குட்டி செல்லங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குறும்புத்தனமோ அந்த அப்பாவித்தனமோ கலந்த ஒரு கலவையாக தாங்க இருப்பாங்க. அதுலேயும் அவங்க கேட்குற கேள்விக்கு நாம் பதில் சொல்லும்போது தவிப்போம் பாருங்க, ஒரு தவிப்பு. அச்சச்சோ, அதை ஏன் கேட்குறீங்க? இப்படி சமாளிச்சு அப்படி சமாளிச்சு, இந்த பொய்ய சொல்லி அந்த பொய்ய சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு அப்படின்னு தாங்க நம்ம மைண்ட் வாய்ஸ் வரும். கேள்வி கேட்கறதுல அவங்கள மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைங்க. ஆம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழியில என்ன கேள்வி அப்படின்னா, உங்க குட்டீஸ் வந்து அர்த்தமே இல்லாம அப்பாவித்தனமா கேட்கிற எல்லா கேள்வியும் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறீங்க. இந்த சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம் போங்க. ஸோ நீங்க எப்படியெல்லாம் உங்க குட்டீஸ சமாளிக்கிறீங்க, அவங்க கேட்கிற கேள்வியை எப்படி எப்படிலாம் என்னென்னலாம் சொல்றீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறீங்க. உங்களோட இந்த அழகான சமாளிப்புகளை கேட்க அவளோட காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆட்சி அகல்யா பிரபாகரன். நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்ட உங்களுடைய பதில சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கான அலைபேசி எண் 0-4-3-6-8, இந்த முன்னணி பெண்ணோட 2-3-1-2-3-1, அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்ணிலோ, அல்லது 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி நிலை அழைச்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ணுங்க. கால் பண்றதோட மட்டும் இல்லாம நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே உங்களோட பதில கமெண்ட்ஸாவும் கொடுங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் அர்த்தமே இல்லாமல் அப்பாவித்தனமாக கேட்குற கேள்வியை எப்படிலாம் சமாளிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வர இந்த தோழி யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: விவசாயமா பாப்பாங்க
0: சமாளிக்கிறது.
1: அதான் மேடம், எனக்கே அது பேசக்கூடாதுமா, தெரியாம பேசிட்டா சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி
0: என்ன பண்றது, நாம தான் சமாளிச்சாவணும். நமக்குதான் பெரும்பாடு போங்க. நிச்சயமாமா, நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
4: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், ஸ்னோ வேர்ல்ட், பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்கள்.

குயிலே குயிலே குயிலக்கா குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் அர்த்தம் இல்லாம அப்பாவித்தனமா கேக்குற கேள்விய எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு தாங்க கேட்டிருக்க. நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம். காலை வணக்கத்துடன் வருவது மயிலாடுதுறை மாவட்டம் மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தர்.
0: சொல்லுங்கம்மா, பண்பல என்ன பாடல் வேண்டும்?
1: வந்து சந்தித்த வேலையிலிருந்து பெண் கிளியே பெண் கிளியே இந்த பாட்டு கொடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: குட்டீஸ்ங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாப்பாவுக்கு வந்து ரெண்டு டீம் பசங்க.

0: பையனுக்கு வந்து 8 வயசுல ஒரு பேத்தி இருக்கா, 1.5 வயசுல ஒரு பாப்பா இருக்கா. 8 வயசு பேத்தி தான் ஜிம்மம் பால பேசுறவங்க, காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. அச்சையா
1: அப்படிங்களா? ஓகே ஓகே, பேசுனாங்க பேசுனாங்க.
0: ஆமா, அவங்க 1.5 வயசு உள்ளவங்க ஆயா ஆயாம்பாங்க காலையிலே ஏஞ்சு வந்து. என்னம்மா என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டா கைய கைய காம்பாங்க. டீ வேணும்னா டீ, ஜீனி வேணும்னா ஜீனி, ஸ்நாக்ஸ் வேணுமா வேணும், விளையாட்டு பொருள் வேணுமா, அதுங்களோடய சேர்ந்து நான் வாட வேண்டியதா இருக்கு.
1: ஆமா, சைன் லாங்குவேஜ் தான் இப்படி இப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கணும். இது இதெல்லாம் எடுத்து கொடுங்க, இப்ப வரைக்கும் இப்படி பேசுவேன், அதுக்கப்புறம் பாருங்க கேள்வியா கேப்பேன்,
0: அப்படிதானே? பையனை பாப்பாவோட பசங்க வந்து கேப்பாங்க, எனக்கு வந்து முட்டை விடுறது வேணும் சொல்ல தெரியல.
1: உங்க லாங்குவேஜ்ல அவங்களா ஒரு பேர் வச்சிட வேண்டியதுதான், பாட்டியும் கூட வந்து விளையாட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அடுத்த சண்டை வந்துடும்.
0: நம்ம பேர பிள்ளைங்களோட விளையாடுறது அது ஒரு சுவையான ஒரு இன்பம் மேடம்.
1: நிச்சயமா அதாம்மா, அவங்கள சமாளிக்கிறது பெரும்
0: பாடுதான்.
1: நிகழ்ச்சியில இருந்ததுக்கு நன்றிமா. நிச்சயமா நிச்சயமாமா, நன்றி
0: நன்றி.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 இருக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில உங்க வீட்டு சுட்டி குட்டீஸ் எல்லாம் அர்த்தமே இல்லாம அப்பாவித்தனமா கேக்குற கேள்வியை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. பாடல தொடர்ந்து வந்து பார்க்கலாம்.

0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வணக்கம் தோழியில உங்கள் வீட்டு குட்டிஸ் அர்த்தம் இல்லாமல் அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுட்டு கேட்குற கேள்வியை எப்படிலாம் சமாளிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வந்து இது வரைக்கும் வந்து இரண்டு தோழிகளுமே வந்து ரொம்ப அழகாக அவங்களோட குழந்தைங்க பண்ணுற சேட்டைகளையும் அவங்க பார்க்குற குழந்தைகள் செய்கிற சேட்டைகளையும் அவங்கள எப்படிலாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா?
1: திருத்துறைப்பூண்டி தேவி. தேவி நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் தேவியம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பல என்ன பாடல் வேண்டும்?
1: திருமூர்த்தி படத்துல மேடம், செங்குருவி செங்குருவி அந்த பாட்டு.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அவங்க கேக்குற கேள்வி என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: என் பொண்ணோட பையன் பேரனுக்கான் மேடம், எல்கேஜி படிச்சுட்டு இருந்தா. அப்ப ரெண்டாவது பாப்பாக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்ப வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு நீ மட்டும் செஞ்சு கொடுமான்னு சொன்னாங்க. நான் லஞ்ச் ரெடி பண்ணுவேன் மேடம். அவனுக்கு இந்த லெமன் சாதம் தயிர் சாதம் அதெல்லாம் பிடிக்காது. சாம்பார் சாதம் இல்லைன்னா இட்லி தக்காளி சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான் மேடம். அதுக்கு நான் அவன் அவன் வரங்கட்டிக்குமே நான் செஞ்சு டப்பால எடுத்து வச்சிருவேன். ஆனாலும் வந்து திறந்து காட்டு என்ன வச்சிருக்கேன்னு காட்டுன்னு கேட்பான் மேடம். கேட்டு அவனுக்கு அது பிடிக்கலன்னு தான் போ.

0: என்ன புடிச்சு கில்லுவா, ஏம்பா ஏமாச்சு, இத செஞ்சு எனக்கு வேண்டாம், அப்பமாவே போறோம்பா, ரொம்ப அடம் பண்ணுவோம் மேடம். என் பசங்களை நாங்க எது குடுக்கறோமோ அப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க
1: மேடம். இப்ப இருக்க பிள்ளைங்க தான் அல்ட்ரா டேலண்டா இருக்காங்களே.
0: ஆமா, அதுங்க என்ன சொல்லுதான் நைட்டே கேட்டுக்கிட்டு செஞ்சாதான், இல்லைன்னா எடுத்துட்டே போக மாட்டேங்கிறோம் மேடம், சும்மாவே போறாங்க.
1: ஆமா, புடிச்சதை சாப்பிட்டா சாப்பிடுவோம், இல்லைன்னா உங்க சாப்பாடைய வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க.
0: அந்த சாப்பாடு என்ன பண்றாங்க, லஞ்ச் பேக்ல பிச்சு பிச்சு மிஸ்ஸுக்கு தெரியாம போட்டுட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிடுறோம் மேடம்.
1: அடடா, இந்த வேலை வேற நடக்குதா?
0: பேக்க பார்த்தா பேக் ஃபுல்லா மேடம் சாப்பாடா, நான் அப்படிதான் பண்ணீங்க, எனக்கு பிடிக்கல, நான் பண்ணாம்பா மேடம், அவன் நல்லாவே நல்லாவே பேசுவான்.
1: ஆமா, நீங்க கொடுத்தா நாங்க சாப்பிட்டுமா, எங்களுக்கு பிடிக்கணும்ல.
0: ரொம்ப அடம் பண்ணுவான் மேடம்,
1: ரொம்ப கஷ்டம் தான்.
0: நல்லா பேசுவான், அடம் பண்றது அவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடுவான் மேடம்.
1: ஆமா ஆமா, அப்ப என்ன பண்றது, நம்ம தான் இங்க என்ன பண்றது, போங்க போராடிதான் ஆகணும், வேற வழி இல்ல.
0: பையன்லாம் அப்ப நான் எது கொடுத்தாலும் எடுத்துட்டு போவோம் மேடம்.
1: இப்ப பாருங்க, அப்ப ஜாலியா இருந்தீங்கல்ல, அத இப்ப உங்களுக்கு ட்விஸ்ட். நிகழ்ச்சியில இருந்து மிக்க வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி மேடம்,
1: நன்றி. நேர்களை நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3, இது வணக்கம் தோழி. நேர்களுக்கு தங்களின் உளம் கடிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
1: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நமது பண்பலையில் நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருவாரூர் சீமாட்டி செல்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
1: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர்.
5: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
6: திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களுக்கு அழைக்கிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை.
9: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
10: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் அர்த்தமே இல்லாமல் அப்பாவித்தனமாக கேட்குற கேள்விகளை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். இப்போ வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: நீய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் மணிரத்னம், பாடல் காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு குட்டீஸ் எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க, அதை எப்படிலாம் சமாளிக்கிறீங்க?
1: பேரம் பேத்து கேக்குற அப்பாவித்தனமான கேள்வி, அவங்களை சமாளிக்கிறதே பெரிய கேள்விமா எனக்கு.
0: என்னெல்லாம் கேள்வி கேக்குறாங்க அப்படி?
1: பேரம் பேத்து கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலம்மா. குறும்புத்தனமான கேள்வி.

0: ஆமா, திடீர்னு வந்து ஏன் காக்கா வானத்துல பறக்குதும்பாங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் இப்ப என்ன சொல்றது அப்படின்னு நம்ம முழிக்கிறதுக்கு. அப்பா
1: குறும்புதனமான கேள்வி கேட்பான், அவங்களை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குமா எனக்கு.
0: ஆமா, இதுல இன்னும் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒரு பதில் வச்சிருப்பாங்க, அந்த பதில நம்ம சொல்ற வரைக்கும் நம்மள விட மாட்டாங்க. இல்லையே, அப்ப ஏன் இது இப்படி நடக்குது, அப்ப ஏன் அது அப்படி நடக்குதுன்னு அடுத்தடுத்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அந்த பசங்க கிட்டே இருந்து வரது தப்பிச்சோம் பழச்சோம்னு ஓடி வரா மாதிரிதான் இருக்கும். அம்மன்னம்மா,
1: என் பேரை சின்னசாரஸ் கார்னரியில் வந்து 50 கார் பேரை ஒரே 5 நிமிஷத்துல சொல்லலாமா என் பேரை?
0: ஆஹா, அப்படியா? சூப்பர் சூப்பர்.
1: கேக்குற செயலுக்கு பதிலே சொல்ல முடியாமா, அப்படி பேசுவான் என் பேரன்.
0: ஆமா, சமாளிச்சுதான் ஆகணும், அதுதான் நமக்கு வேற வழி கிடையாது. நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்லயும் போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா தமிழ் சோழர் தான் கொடுத்துருக்காங்க. துறைமுகம் கடலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு காலை வணக்கத்தோட கேள்வி, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது, அவங்க வழியிலேயே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து அஞ்சல வித்தேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உள்ள குழந்தைங்க அறிவாற்றல் அதிகம், குழந்தைங்க கிட்ட வந்து நாம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது, குடும்ப அப்படியே ரசிச்சுட்டு அவங்க நிறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மணக்குடியிலேருந்து சித்ரா ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் கேட்கும் அப்பாவித்தனமான கேள்விகளை வந்து அவங்களோட ஆர்வத்தையும் கற்பனை திறனையும் வெளிப்படுத்துது, அதை வந்து பொறுமையாக கேட்டு எளிமையாகவும் புரிகிற வகையில் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா ஃபைரோஸ் பானு கொடிக்கால் பாளையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, சில கேள்விகளுக்கு சிரித்து பதில் சொல்லுவோம், சில கேள்விகளுக்கு யோசித்து பதிலை தேடுவோம், ஆனால் சில கேள்விக்கு நம்மக்கிட்ட ஒரு நிமிடம் அமைதியாக நிற்க வைக்கும், இப்படி தாங்க அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா மீனாட்சி குளஞ்சிய பந்தா காட்டுமன்னர் கோவில்லேருந்து சொல்லியிருக்காங்க, இப்போ உள்ள குழந்தைங்க கேட்குற கேள்வியெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமுங்க, என்ன ஒன்று செய்யலாம்னா நாமளும் அப்பாவித்தனமாக பேசுகிற மாதிரி பேசி மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து கைலாசபுரத்துலேருந்து ஜெயந்தி ரவி தான் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்கள் வந்து ரெண்டு இருக்காங்கங்க, ரெண்டு குட்டீஸும் கேட்குற கேள்வி வந்துட்டு மிக மிக அருமையாகவும் ஜாலியாகவும் இருக்கும், அதுக்கு அதாவது அவங்க அடுத்தடுத்து கேட்குற கேள்வியை அர்த்தமுள்ளதாக பதில் சொல்லி தான் ஆகணும், வேற வழி கிடையாது, அதுவும் ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஆர் பட்டினத்துலேருந்து நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் சின்ன பையன் கேட்குற கேள்விக்கு என்னாலே பதில் சொல்ல முடியாது தோழி, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டே நகர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா ஷோபா செந்தில்கண்ணன் பேரணத்துலேருந்து தான் சொல்லியிருக்காங்க, ஒரு வணக்கம் சொல்லிட்டு குட்டீஸ்னாலே ரொம்ப சந்தோஷம், ஆனால் கேள்வி கேட்கும்போது அதுங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சமாளித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அப்புறம் திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க கேட்குற கேள்வி அறிவுபூர்வமாகவும் நம்மளை யோசிக்க வைக்கிறதாகவும் மாறியிருக்கும், பதில் சொல்லத்தான் ஆகணும், ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்மக்கிட்ட தானே அறிவு எல்லா விஷயத்தில் கற்றுக்குறாங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பதில் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பல ஃபேஸ்புக் பேஜில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். உங்கள் வீட்டுக்குட்டீஸ் அர்த்தமே இல்லாமல் பவித்தனமாக கேட்குற கேள்வி எப்படிலாம் சமாளிப்பீங்க அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். அதுக்கு வட தோழி என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: பாட்டு
0: கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் கேக்குற கேள்வி எப்படி சமாளிக்கிறீங்க?

0: போயிட்டுங்க மேடம். பக்கத்து வீட்டு பேர பிள்ளை எல்லாம் வருங்க மேடம். பெட்டி கடை ஒண்ணு சென்னையில
1: வச்சிருக்கான்.
0: அது இது வேணும் அது வேணும் எதுவுமே எனக்கே புரியாதுங்க மேடம். அது பேசுறது ஆசையா இருக்கும்.
1: என்னைக்காவது ஒரு நாள் பொருளை மாத்தி கொடுத்துட்டா வருவாங்க. இந்த குட்டி அனுப்பணத்துக்கு நாமளே வந்திருக்கலாமே அப்படின்னு. ஆமா தானே?
0: ஆமாங்க மேடம்.
1: நிச்சயமா நிகழ்ச்சியில இருந்தமைக்க நன்றிமா.
0: நன்றி. நன்றிங்க மேடம்.
1: உண்மைதாங்க, அந்த குட்டீஸுங்களுக்கு புரிய வைக்கிறதும் கஷ்டம், நமக்கு புரிஞ்ச மாதிரி அவங்கள தெளிவுபடுத்துறதும் கஷ்டம் தாங்க. இது போல கமெண்ட்ஸும் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்கன்னா, அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி தான் சொல்லியிருக்காங்க. என்னால் பதில் சொல்ல முடியாது, உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புது வகையான எஸ்கேப்பால இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா ஜெயந்தி கோவிந்தராஜ் தான் வந்து மங்கை மடத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. பேரம் பேத்திகளோட நானும் மாறி அவங்களோட மழலை சொல்லுக்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா புதுத்துறையிலேருந்து சித்ராதேவி செல்வகுமார் தான் கொடுத்துருக்காங்க. என் குழந்தைகள் வந்து ரெண்டு பேருமே என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிடுவேன், இல்லைன்னா எனக்கு தெரியல சாமி ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஜெயங்கொண்டம்லேருந்து மெர்சிராணி கலைவனன் தான் சொல்லியிருக்காங்க. வணக்கம் தோழி அப்படின்னு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, எங்கள் வீட்டு குட்டீஸ்களாக கேட்குற கேள்வி எங்களால் சமாளிக்க முடியாது, ஆனால் சமாளித்து பதில் சொல்லிடுவேங்க, ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா காரைக்கால் நளினி தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்குங்க, பேரு ஷாலினி ரியா. செம வாய், அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பதிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம், ஓவர் சேட்டை தான், ஆனால் சொல்கிறதெல்லாம் கேட்குற நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா போனிகிரிலேருந்து சுமதி தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டு செட்டிகள் வந்து எங்களிடம் எப்படியாவது ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே சுலபமாக நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேத்தியையும் பேரனையும் இது என்ன அது என்ன அப்படின்னு அந்தந்த பொருளுக்கு அர்த்தமே இல்லாமல் கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன், சில கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் முழிப்பேன், அது கூட தெரில அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சிரிப்பாங்க, அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து தகுந்தவாறு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லை வெள்ளாலன்தான் இந்த கமெண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோன்னா காரைக்கால்லேருந்து தனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட்டீஸ் பேசுனா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க, பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: சகோதரி சங்கரி.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் காலை பாடல் எப்பனி என்ன பாப்ப
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் கேக்குற கேள்வி எப்படி சமாளிக்கிறீங்க?
1: இப்போ வந்து சமீபத்துல ஒரு கட்டுரை போட்டி வச்சிருந்தாங்க மேடம். கட்டுரை வந்து தலைப்பு என்னன்னா, தமிழ்நாடு கருவானது முதல் விரிவானது வரை.
0: ரைட்டு.
1: பசங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, டீச்சர் சொல்லிட்டாங்க தெளிவா, எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே கட்டுரை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பிள்ளைங்க என்ன, என்னோட அத்தை பேத்திங்க தான், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்டுரை நோட்ல ஃபர்ஸ்ட் கட்டுரை மாற்று சான்றிதழ் வேண்டிய ஒரு கட்டுரை டீச்சர் எழுதி போட்டிருந்தாங்க.
0: ரைட்டு.
1: அதைதான் எழுத போறேன்.
0: ஓஹோ, எல்லாரும் ஒரே மாதிரி எழுதக்கூடாதுங்கிறதுனால அவங்க டாபிக்கே மாத்திட்டாங்களா?
1: ஆமா, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா, என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். என் ஃப்ரெண்டு வந்து விடுப்பு எழுத போறேன், நான் இது எழுத போறேங்கிறான்.
0: ஓ, இதுல கூட்டு வேறையா ரெண்டு பேரும்?
1: ஆமா. அப்புறம் டீச்சரை கேட்டுட்டு இது மாதிரி எழுதக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அனுப்பி
0: விட்டேன். யாரு ஜெயிச்சா இந்த போட்டியில?
1: அப்புறம் டீச்சர் வந்து எழுதக்கூடாதுன்னு சொன்னோடனே அப்புறம் தான் அவன்
0: நம்புறா. நம்ம சொன்னாலாம் நம்ப மாட்டாங்க, சொல்றவங்க சொன்னாதான் நம்புவாங்க, அப்படிதானே? நிச்சயமா. நிகழ்ச்சியில இருந்த மிக்க நன்றிமா.
1: மகிழ்ச்சி தோழி.
0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சி ஆனது ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சுங்க. உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் இவ்வளவு சேட்டை

பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது பாவம்தான் எல்லாரும் எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கும் தோணுதுங்க. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி மாதிரியே எல்லா வணக்கம் தொழில் நிகழ்ச்சியும் ரொம்பவே சுவாரஸ்யமாக அமையுங்க. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோட நம்மிடமிருந்து விடைபெறுகிறது வணக்கம் தோழி.

நேர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் வானொலியில். நேரம் 12 மணி. நேர்களை நீ கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர். இந்த அறிவிப்பினை அடுத்து வருதுங்க. 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி ஆர் காவ்யா ஸ்ரீ, 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 12:55 பன்னிசை. ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 2:50 வார்த்தை விளையாட்டு. 2:30 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர் வழங்கும் எல்எஸ்சி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் டி எஸ் வி சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர்,

0: மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும். கலக்கல் நேரம் 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா. ஆடி மாத சிறப்பு தொடரில் உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது அஸ்ஸாம் காமாக்கியா சக்தி பீடம். 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள், ஈறுகள் மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசற்றின் உழவர் அரங்கம். எளிய முறையில் ஆடு வளர்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி எம் செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 திருவாரூர் சி மாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் கேட்டு ரசிக்கலாம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர் வழங்கும் ஏசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:10 நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையம். இன்று ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஓர் நினைவூட்டலாய் FM எக்ஸ்பிரஸ். நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குங்க. பாட்டாக இருக்கட்டும், நிறைய பயனுள்ள செய்திகளாக இருக்கட்டும், மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், சமையல் குறிப்புகளாக இருக்கட்டும், நிறைய நிறைய செய்திகள் உங்களுக்காக நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையோடு. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. The all-party meeting convened by the government ahead of the monsoon session of Parliament has begun at Parliament Complex. The meeting has been chaired by Defence Minister Rajnath Singh, Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju, and Leader of the House in the Rajya Sabha JP Nadda are also present in the meeting. Soon after the meeting began, opposition parties initially walked out from the meeting. Talking to media, TMC MP Mahua Moitro said the entire opposition parties, including Congress, Samajwadi Party, DMK, JMM, Trinamool Congress and Aam Aadmi Party, walked out from the meeting in protest. She alleged the National Citizens Party of India, NCPI, is attending the all-party meet, which is not a recognized parliamentary party. However, after registering the protest, opposition members including Congress MP Jairam Ramesh, CPIM leader John Brittas, Mahua Maji of the JMM and Trinamool Congress MP Mahua Moitro are now attending the meeting. With this meeting, the government seeks cooperation from all political parties to ensure the smooth functioning of both houses of parliament in the upcoming monsoon session of parliament beginning tomorrow. Several important legislations are scheduled to be taken up for discussion and passage during the session, which will continue till the 13th of next month. In Jammu and Kashmir, Rajouri town was hit by flash floods following incessant overnight rainfall, forcing hundreds of residents to move to safer locations as floodwaters inundated several low-lying areas earlier this morning. Overflowing rivers breached the banks, sweeping away or submerging

0: அடுத்த கடிதம் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்கள் எழுதியுள்ள கடிதம். கடந்த 13 காலை 7:25 தவழ்ந்து வந்த தகவல் நேரம் கேட்டோம். இதில் மிருகங்களிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பாடங்களின் விளக்கம். நல்ல தகவல் நேரகம் ஆனது, நல்ல தகவல் கிடைத்தது. தகவல் வழங்கிய ஐயா தென்கச்சியார் அவர்களுக்கும் வழங்கிய பண்பொழிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதம் திருநாகேஸ்வரம் வி சாந்தி இவங்க எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாம். கடந்த 13 திங்கள் அன்று ஒளிபரப்பான என் சொல்லமது நிகழ்ச்சியில் காலம் நேரம் இவற்றின் மதிப்பை திருக்குறள் மூலம் தெரிந்து கொண்டோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல என எழுதியுள்ளார். இதே நேயர் 14 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தோய் நோய்கள் குறித்த தகவல்கள் தெரிந்து கொண்டோம், நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடிதமலர் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா திருமலைராயன் பட்டினம் தட்சிணாமூர்த்தி இவங்க எழுதியிருக்காங்க. கடந்த 11 சொல்லரங்கம் கேட்டோம். அருமை அருமை, முதல் எழுத்தை மாற்றினால் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் என்பதையும் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 12 வார்த்தை விளையாட்டு மிக அருமையாக இருந்தது, பல கருத்துக்களையும் தெரிந்து கொண்டோம். ஒரு வார்த்தையில் 5 சொற்கள், அருமையாக இருந்தது நிகழ்ச்சி. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 12 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டோம். தானியங்களின் முறைப்பு திறனை பற்றி விளக்கமாக விளக்கியதையும் அறிந்து கொண்டோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக கங்களாஞ்சேரி எம் மைதிலி முருகேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாம். பண்பலையில் கடந்த 13ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கத்தில் தலைப்பு நம்பிக்கையே பலம் என்ற தலைப்பில் நேயர்கள் பல கருத்துக்களை கூறினார்கள். நம்பிக்கை பலம் போல மனிதனுக்கு, நம்பிக்கை என்பது வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த நேயர்.

0: வரலாற்று உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து விளமல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 10ஆம் தேதி ஒளிபரப்பான காலை 6:55 பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் எஸ் மகிழினி அவர்கள் நேரு மாமா அவர்களை பற்றி சொன்னது சூப்பராக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும், இதே நேயர் அடுத்த நாளான 11ஆம் தேதி 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டி சன்சிகா அவர்களின் முளைப்பாரி பாட்டு பாடியது சூப்பராக இருந்தது எனவும், இதே நேயர் அடுத்த ஒளிபரப்பான 12ஆம் தேதி ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் 4ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஸ் கே அகிலன் அவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி சொன்னது சூப்பராக இருந்தது, நிகழ்ச்சி அருமை. இதே நேயர் 13ஆம் தேதி ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியையும் பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 13ஆம் தேதி 12:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அருணா சாயிராம் அவர்களின் பாட்டு கேட்டேன். முருகா முருகா என்ற பாடல் மிக இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார். இதே நேயர் 14ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் குட்டீஸ் ஜி கோபிகாஸ்ரீ அவர்கள் தக்காளி பாட்டு பாடியது சூப்பராக இருந்தது, இதே நேயர் 14ஆம் தேதி மாலை 4:00 ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தரங்கம்பாடி வட்டம் வசிஷ்டாச்சேரி கடை வீதியில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டும் ஊரின் சிறப்பு பற்றியும் கேட்டும் தெரிந்து கொண்டோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இதே நேயர். இதே நேயர் கடந்த 15ஆம் தேதி அன்று காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சஸ்மிகா அவர்களை பற்றியும் எழுதியுள்ளார். இந்த அனைத்து கடிதங்களையும் எழுதியவர் விலமல்யே காவேரி எத்திராஜ். அடுத்து எழுதியுள்ள கடிதங்கள் யார் எழுதியிருக்காங்கன்னா, மேனாங்கடி எம் கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், கலாவதி, ராஜலக்ஷ்மி, ரேவதி, விஜயா, கொள்ளிடம் காமராஜ், நிஷான், ஹலீம். தினம்தோறும் வளவரும் தேதியும் செய்தியும் பகுதி அரிய பல நல்ல செய்திகளை தருவது.

0: அருமை வழங்கும் பண்பலைக்கு நன்றிகள் எனவும், இதே நேயர் தினந்தோறும் பண்பலையில் வளம் வரும் பல நிகழ்ச்சிகளில் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு நேயர்களை பதில் சொல்ல வைப்பது அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்த கடிதங்கள் சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசின் பாரி. இவங்க எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 10ஆம் தேதி 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் அனுபவம் கற்றுத்தந்த பாடம் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் சிறப்பான உரையாடல் வழங்கிய காரை வானொலிக்கு பாராட்டுக்கள் பல என எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 12ஆம் தேதி 10 மணிக்கு பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் உலா வந்த தத்துவ பாடல்கள் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் தொகுப்பாளர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகள் பல என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்த கடிதங்களை எழுதியிருக்காங்க பேரிளம் செந்தில் கண்ணன். இவங்க கடந்த 11ஆம் தேதி 15 ஒளிபரப்பான தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி மிகவும் அருமை. 9:05 தகவல் சுரங்கம், 8:05 கேட்டிருக்காங்க. 9 உலா வந்த பாயிண்ட் டு பாயிண்ட் மிகவும் அருமை. அனைத்து நிகழ்ச்சிகளுமே அருமையாக இருக்குங்க. தொடரட்டும் பண்பலையின் சேவை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நேயர் மதியம் 11:00 உள்ள ஒரு பான நலமை சொல்க மருத்துவ நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும் எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 16ஆம் தேதி காலை 9:05 ஒளியுலா வந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி மிகவும் அருமை. காலை 11:00 ஒளிபரப்பான நலமை சொல்க நிகழ்ச்சியில் டாக்டர் வி ரமேஷ் அவர்கள் தந்த தகவல்கள் மிகவும் அருமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது என எழுதியுள்ளார் இந்த நேயர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ, வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
1: ஜூலை 17 ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 முதல் 10 வரை
2: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து யார் கடிதம் அப்படின்னா, கூத்தூர் அப்துல் கரீம் சலாமத் சுகைனா செல்லமுத்து இவங்க எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடிதம், 11ஆம் தேதி அன்று நமது பண்பலையில் உலா வந்த நலமே சுழ்க நிகழ்ச்சியில் இதய நோய்கள் பற்றி தஞ்சாவூர் இதய நோய் மருத்துவர் திரு சிவகுமார் அவர்கள் தந்த தகவல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி பயனுள்ளதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயர் கடந்த 11ஆம் தேதி அன்று இரவும் மலரும் நிகழ்ச்சியில் காலம் சென்ற இசைக்கடல் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடியிருந்த காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களில் சிலவற்றை நமது பண்பலையில் உலாவர செய்ததும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 13ஆம் தேதி அன்று உலா வந்த இன்சொல்ல முது நிகழ்ச்சியில் நேரத்தின் முக்கியம் குறித்து காலம் பொன் போன்றது பற்றி மிகவும் தத்ரூபமாக உன்னதமாகவும் தகவலை சகோதரி தந்தது அருமை. வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். இதே நேயர் சிந்தனை அரங்கம் பற்றி எழுதியிருக்காங்க. தினம் தினம் ஒரு தலைப்பை தந்து எண்ணிலடங்கா நேயர்களிடமிருந்து கருத்தாழமிக்க சுவையான சுவாரஸ்யமான எண்ணங்களை எங்களுக்கு பெற்றுத்தரும் காரை பண்பலைக்கும் கையாளும் சகோதர சகோதரிகளுக்கும் இதயபூர்வமான நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் இதைநல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்.
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை 27:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கு

0: உங்களுக்கான வளம் ONGC.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16-20 வரை மட்டுமே.
4: உங்கள் PSR தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
5: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கடிதமலர் நிகழ்ச்சியில் அடுத்து அலிவளம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 10ஆம் தேதி அன்று காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் எஸ் மகிழினி 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை, அவர்களுக்கு நேரு மாமா பற்றிய கதை ரொம்ப அருமை. மேலும் அவர்கள் ஆசை செவிலியராக வேண்டும் என்ற ஆசைக்கு எங்கள் வாழ்த்துக்கள், வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் அன்று மாலை 4 மணிக்கு ஊர் உறவு நிகழ்ச்சி கேட்டோம். இதில் திருப்புவனம் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து பேசினார்கள். இதில் தந்த ஊரின் சிறப்புகள், அங்கு பட்டுப்புடவைக்கு பெயர் வந்த ஊர் என்றும் பல தகவல்கள் வழங்கினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மனம் விழையுதே நிகழ்ச்சி கேட்டோம். இதில் வெளிப்பாளை மெஸ் விமலா ஸ்ரீதர் பாபு அவர்கள் பாடல்கள், பாடலுக்கு விளக்கமும் தந்தார்கள். முதல் பாடல் மகளை பற்றிய பாடல், முதல் அனைத்து பாடலும் ரொம்ப சூப்பராக இருந்தது, நிகழ்ச்சி அருமை, வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்களை என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 12ஆம் தேதி அன்று 28 மணிக்கு எஸ் ஜானகி பாடகின் அவர்களின் மறைவும் நினைவு அஞ்சலியும் கேட்டோம். இதில் அவர்கள் 82 வயதில் மறைந்ததும் அவர்கள் பல பாராட்டுகள் பெற்றதும், சுமார் 48,000 பாடல்கள் பாடியது பற்றியும் தெரிந்து கொண்டோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 13ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு நலமே சொல்க தொடர் நிகழ்ச்சியில் தோல் நோய்கள் பற்றிய ஆலோசனைகள் வழங்கினார்கள் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள். அருமையாக இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது, வழங்கிய வானொலிக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 15ஆம் தேதி அன்று காலை 6:40 என் சொல்ல மது நிகழ்ச்சி கேட்டோம். இதில் மீனாட்சி ஜவஹர் அவர்கள் சுற்றுச்சூழல் மகிழ்ந்து இருப்பது பற்றி விளக்கமாக சொன்னார்கள். நிகழ்ச்சி அருமை, வழங்கிய வானொலிக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இந்த இவர்களின் நிறைவான கடிதம் 15ஆம் தேதி அன்று காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் வி சஸ்மிதா அவர்கள் காமராஜ் பிறந்த நாள் என்று காமராஜர் பற்றிய பாடல் பாடியதும் அவர்கள் பற்றிய தகவல்களும் சொன்னார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, அவரின் கனவு சிறந்த மாவட்ட ஆட்சியராக வருவதற்கு எங்களின் வாழ்த்துக்கள், வழங்கிய பண்பலுக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். கடிதமலர் நிகழ்ச்சியில் நிறைவாக நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு தெரிய சிவபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சுகலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மேடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் இவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பற்றி பார்க்கலாம். கடந்த 12ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கேட்ட வார்த்தைக்கு சரியான பதிலை சொன்னார்கள். நிகழ்ச்சி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் கடந்த 13ஆம் தேதி பிற்பகல் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் அருணாச்சாயிராம் அவர்களின் பாட்டு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் 15ஆம் தேதி அன்று பிற்பகல் 2 மணிக்கு அச்சாணி நிகழ்ச்சி கேட்டோம். அதில் சமையல் விருந்தோம்பல் செய்து வரும் கோட்டிச்சேரி பி கணேஷ் அவர்கள் பங்கு கொண்ட நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது. நேயர்களின் கருத்துக்களை தாங்கி வந்த கடிதமலர்கள், இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியா சாண்டுவை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோர்டோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான், இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்பு

0: குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டுக்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி 17 முதல் மார்ச் 11 வரையும், இரண்டாவது பொதுத் தேர்வு மே 15 முதல் மே 21 வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இரு நாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகள் செஞ்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து இந்த 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனனமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். வினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில்

0: பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம்சிங் நகர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்ரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. மூன்றாம் இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களை கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க பாப்பா?
1: திருவடுதுறை.
0: என்ன ஸ்டாண்ட படிக்கிறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: சரி, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: நான் பாட்டு பாட போறேன்.
0: எதை பத்தி பாட்டு பாட போறீங்க?
1: ஆலமரத்துல விளையாட்டு.
0: எங்க பாடுங்களே?
1: ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கேட்டு, குக்கு குக்கு பாட்டு, கொஞ்சம் கிளிய தலையாட்டு, குட்டி கொங்க விளையாட்டு, சின்ன மூலைய மேலங்குட்டி, திராட்சை இருந்துதான். அங்க சிங்க குட்டிங்க வா வா எனக்கு சாப்பிட உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னது. சிங்கம் வந்து அந்த திராட்சையை பறிச்சு வாயில போட்டு விட்டுதான், அதை தின்னுட்டு இது பறந்துட்டான். அப்போதான் ஒரு சிங்கம் வந்து எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு திராட்சையை கொடுத்து விட்டு அப்போ வச்சுதான். அப்புறம் இவங்களுக்கும் காக்கா வந்து பறந்து பார்த்துதான், அது மேலே உட்காந்து அந்த காக்கா அந்த திராட்சை எல்லாத்தையும் தின்னுட்டு அது போயிட்டான். அங்க போகும்போது ஒரு சிட்டுக்குருவி பார்த்துதான், ஐயோ இந்த காக்காவை பத்தி நம்ம கொத்துமே அப்படின்னு பறந்துட்டான். அது பறந்து இங்கே போய் வளைஞ்சிட்டான். நைட் ஆனோடனே அது பறந்து போய் ஒரு கூடுல போய் உக்காந்துட்டோம். அப்பெல்லாம் ஒரு காலையானவனே ஒரு சிட்டுக்குருவி வந்து கேட்டுதான், கூடு தானே நீ ஏன் வந்து உக்காந்துருக்குன்னு சொன்னதான். அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி ஓடிட்டான். அதில் ஒரு மீன் நீந்துக்கிட்டே வந்துதான். அந்த மீன் ஒரு நரி படிச்சு தின்னுதான். அதனால அந்த நரி வந்து போயிட்டான், அது பசியை தீர்த்துச்சு.
0: சூப்பரா கதை சொன்னீங்களே. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: பேராசை பண்ணக்கூடாது.
0: சரி பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராம் உணகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பி சார் தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பி சார் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: நேயர்களுக்கு துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி திருவாரூரின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
8: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: நேயர்களை இனி கேட்கலாம் பன்னிசை.

சிந்தனை தொழில். இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையோடு கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் தீன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்வு, இன்றைய தீன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பகானமாக ஒளி உலா வரும். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி, அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலாயினி, சாய்வென்பா, ஆதிரா, இனியா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழையில் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், மரகத வேலன், சுகன்யா, ஸ்ரேயாஸ்ரீ, அரண்மொழி அரசன், பழையவளம், உமாதேவி, திருவிழிமலை.

0: புனிதா, திருவாரூர் கந்தசாமி செல்லம்மாள்.
1: நோ நோ நோ நோ ஜிஸ் லிசன்.

0: நெருக்கடி நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொழில் வரும்
1: பாட்டு. நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தலைப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சல் அமுது தாரப்பாய்கள் கிரீன் நெட் ஓ

0: நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களின் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்கள் கண்காட்சி திருவாரூர்.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
3: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் மழை. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருப்பட்டினம் பூங்கொடி தேவா, மீனா செல்வம் ரேணு பழனிவேலு, கீதா கண்ணன் சாரதா, தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி அன்பரசு, மோனிஷா ஹேமா தக்னீஸ்வர்.

0: நேயர்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு தங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி செல்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்கண்காட்சி திருவாரூரிலேயே
1: இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
5: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நிர்பின் நமது பண்பலை நல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களுக்கு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3 இதோ தேன் மழை. நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நாகப்பட்டினம் ஆரிய நாட்டுத்திரு சிவா பாரதி, வாழ்முனேஸ்வரன் பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன்.
6: I love, love, love, love, love, love, love, love.

0: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
1: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பேய் வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு ஊட்டும் பொருட்காட்சி
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் செல்பி பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்
2: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம் ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
3: தென்மழையில் வரும் இந்த பாடல் கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் பாளையத்தூர் பழனிவேல் மங்களாம்பிகை தனலட்சுமி ஏழில் ருத்தன் கார்த்திகேயன் தண்டையூர் ராஜா சதுரையன்

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கரம்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடக்கரை சின்னதுரை, விருத்தாச்சலம் விருத்தகிரி, பொன்னடம் சுமதி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
4: தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருச்சி முத்தரசனல்லூர் நவீன் சுந்தர் சந்திரபிரபா பிரபு. புதுச்சேரி நிஷாந்தினி ஷைனி சரண்.

தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் கொக்கரகோ திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சமணர் கோவில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா லக்ஷ்மணன் சரஸ்வதி கபிலன் சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரம் செல்வம் அமுதா வள்ளி, சதீஷ் சரவணன் சுவாமிமலை சாக்ரட்டிஸ், பூம்புகார் சுந்தரவல்லி சங்கரன் ரவிச்சந்திரன் இவர்களின் விருப்பமாக.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது தீன்மழை. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மோல்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மயா சந்துவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்டோரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இறுதிக்கட்டமாக வரும் 23ஆம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபரை சந்திக்கிறார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோளுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்கத்துடன் வடிவமைக்கப்படும் நமது பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இதன் மூலம் நீடித்த வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுவதுடன் நமது பாரம்பரியம் வலுப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் தன்னிகரற்ற தியாகம் மற்றும் வீர தீரத்தை ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அன்னாரது 199வது பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று வரும் கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர்களுக்கு பிஜேபி ஆதரவு அளிப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரேயின்

0: சிவசேனா பிரிவு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்துக் கட்சி கூட்டத்திலிருந்து முதலில் வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த பின் அவர்கள் மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்ட திருத்த மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க பொதுமக்கள் சைக்கிள் பயணத்தை தங்களது வாழ்வியல் முறையாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 82வது ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களின் மூலம் உடற்தகுதி மேம்படுவதோடு எரிபொருள் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றார். நாடு முழுவதும் உள்ள ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் இன்று பங்கேற்றனர். இந்தியா தான்சானியா இடையே உயர்கல்வி, திறன் கட்டமைப்பு, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தான்சானியா அதிபருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஜான்சிஃபார் வளாகத்தில் செயல்படும் சென்னை ஐஐடி பிரிவு ஆப்பிரிக்காவின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதை உறுதியுடன் எடுத்துரைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விருது பெற்ற திரைப்பட கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் உலக அளவில் சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த சண்டை பயிற்சியாளர் உட்பட 10 தேசிய விருதுகளை தமிழ் திரையுலகினர் வென்றது பெருமைக்குரியது என்று பாராட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இதனை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையின் முக்கிய இடங்களில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு சதுப்பு நில ஆணையம் செயல் இழந்துள்ளதாக கூறிய அவர், நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள காரிஃப் பருவ பயிர்களை விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை பருவ பயிர்களை வரும் 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்து எமது செய்தியாளர்,
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இதுநேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்க பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் இணையதளம் வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை பதிவு செய்வோரின் வசதிக்காக வட்டாட்சியர், பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் வரும் 31ஆம் தேதி வரை சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியினர், நரிக்குறவ மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது குறித்து எமது செய்தியாளர்,
3: ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியினர் மக்களுக்கு இணைய வழியின் வாயிலாக விண்ணப்பம் செய்து சான்றிதழ் பெறுவதற்கு வரும் 25ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. சிறப்பு முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்கள் பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு நகல், வாடகை ஒப்பந்த பத்திரம் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமமான இருட்டுப்பாளையத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்துள்ள நிலையில் வன விலங்குகளால் மனித உயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் கரடியை விரட்ட வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என

0: பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் அவ்வப்போது வனவிலங்குகள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. அங்கு கோவிலுக்குள் புகுந்த கரடி பூஜை பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நடைபெறும் கோடை விழாவின் நிறைவு நாளான இன்று பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வளர்பறை சஷ்டி என்பதனாலும் திருச்செந்தூர் முருகனை தரிசனத்திற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி அங்குள்ள நாளிக்கு நற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நியூ ஜெர்சியில் அர்ஜென்டினா இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. 3rd இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3rd இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளதால் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் PV சிந்து கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சிந்து ஜப்பானின் எமாகுச்சியை 21-17 என்ற நேர் சிற்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. நேயர்களை கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியில் தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம். நேர்களே, நிறைய லேசர் பற்றி பேசியிருப்பாங்க. லேசர் அப்படின்ற ஒரு கருவி வந்து பல மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேன்சருக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி நான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். லேசரில் நிறைய விதம் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு லேசர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸை உபயோகப்படுத்தி லேசரை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற அந்த இது பேர் கார்பன் டை ஆக்சைடு லேசர். இதுதான் நம்ம மருத்துவ ரீதியாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற லேசர். கேன்சருக்கான லேசர் இது தான். இந்த லேசர் என்ன பண்ணுன்னா, ரொம்ப மைன்யூட்டான ஒரு இடத்துக்கு அதனால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, கட் பண்ணுற இடத்துல ப்ளீடிங்கே இல்லாத மாதிரி அது கட் பண்ணும். நார்மலாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கத்தி வச்சு கட் பண்ணுவோம், இல்லை சில எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். பட் லேசர் வச்சு பண்ணும்போது நாட் ஓன்லி கட் பண்ணி எடுத்துறது இல்லாமல் ஒரு அந்த சீலிங் வெசல் சீலிங் ப்ராப்பர்ட்டியும் வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லேசரினுடைய வேலை. எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிற கேன்சர் வந்துட்டு இந்த வாய் பகுதியில் வர ஓரல் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஓரல் கேன்சரில் நிறைய நம்ம எடுத்தோம்னா பேஷண்ட்டுக்கு சேதாராகும். உதாரணத்துக்கு நாக்கில் இருக்கிற கேன்சர், நிறையா டிஷ்யூ எடுத்தோம்னா உடனே பேச முடியாது. உதடில் இருக்கிற கேன்சரில் வந்துட்டு நிறைய கட் பண்ணி எடுத்தோம்னா அவங்களால ஒழுங்காக உச்சரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடங்களில் ரெகுலர் ஆப்ரேஷனை விட லேசர் ஆப்ரேஷன் பண்ணால் கம்மியான சேதாரத்தில் ஆப்ரேஷன் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, தொண்டைக்குள்ளே

0: சில பேருக்கு சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு 20-30 வருஷம் சிகரெட் பிடிச்சவங்களுக்கு திடீர்னு குரல் மாறும். இந்த குரல் மாறுறதை வந்துட்டு அவங்க ஏர்லியாக நோட் பண்ணிட்டாங்கன்னா, தென் அது இந்த சுவாசக்குழாயில் லாரிங்ஸ் அப்படின்ற இருக்கிற வாய்ஸ் பாக்ஸினுடைய கேன்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆரம்ப நேரத்துலேயே அந்த வாய்ஸ் சேஞ்ச் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா, லேசர் மூலமாகவே அதை அப்படியே ஜஸ்ட் எடுத்துடலாம், வாய்ஸ் பாக்ஸை காப்பாற்றிடலாம். லேசருக்கு பல யூசஸ் இருக்குது மருத்துவத்துக்கு வெளியில், பட் கேன்சருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குது. லேசர் இல்லாமல் எங்களால் இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷனே பண்ண முடியாது, அந்தளவுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

சிந்தனை துளி. பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசையெங்கும் இசையின் ஊற்று. இது நம் காரை பண்பலை 100.3.

0: நேர்களை நாம் இணைந்திருக்குமே இந்த நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இனி கேட்டு ரசிக்கலாம் வார்த்தை விளையாட்டு. எனக்கு இது மாதிரியான வார்த்தை விளையாட்டு அப்படின்னா நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை. அது என்னங்க, அன்றாட வாழ்க்கையில ஆங்கில வார்த்தை பயன்படுத்துறோம், நிறையவே பயன்படுத்துறோம். காஃபி, டீ, காரு எல்லாமே ஆங்கில வார்த்தை தான். ஆனால் நம்ம படித்தவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க, படிக்காதவங்க யாராக இருந்தாலும் கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, காஃபி இல்லைனா காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, டீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தமிழில் நாம் என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? சொல்லலை. இன்றைக்கி அது மாதிரியான வார்த்தைகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். காஃபி அப்படின்னா குழம்பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், டீக்கு தேநீர், காருக்கு மகிழுந்து, லாரிக்கு சரக்குந்து, இப்படியான வார்த்தைகளை நாம் இன்னும் பயன்படுத்தலை. ஆனால் பயன்படுத்தி பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அது மாதிரியான வார்த்தைகள் தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் சட்டுன்னு டப்புன்னு வடைய அப்படியே விடையை சொல்லிடணும். பார்த்தீங்களா, பசி வந்துடுச்சுங்க, வடையெல்லாம் வாயில் வருது, பசி வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். அது மாதிரி தான் இன்றைக்கும் ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை. அப்படி உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு பாட்டு போட்டுட்டு அடுத்த வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேன். லைனில் வருவீங்க, உங்கள்கிட்ட வார்த்தையை கேட்பேன், நீங்கள் விடை சொல்லணும். இல்லையா தெரியலன்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம், அதுலேருந்து நீங்கள் விடை தெரிந்து கொள்ளலாம். பன்முறையோடு நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார்.
0: சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பவுடரு, காலையில் எழுந்திரிச்சோடனே மேக்கப் போடுறதுக்கு பவுடர் அடிக்கிறோம்ல.
1: ஆமா,
0: பவுடருங்கிறது ஆங்கில வார்த்தை தான், ஆனா அதுக்கான தமிழ்ல என்ன? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? என்ன மேடம் திடுத்துப்புன்னு இப்படி கேட்டுட்டீங்களே, அப்படிதானே இருக்கு?
1: ஆமா, நான் பவுடரே யூஸ் பண்றதில்ல. என்னிட்ட
0: நீங்க இங்க யூஸ் பண்ணலனால தெரிஞ்சுக்கங்க, உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. உங்க பேர் சொல்லுங்கம்மா. தென்னங்குடியில இருந்து
1: விஜயா மேடம்.
0: விஜயா, சரி, நீங்க அடுத்த நேர்கிட்ட கேட்போம், தெரிந்து கொள்ளலாம். வானொலி கேட்டுட்டே இருங்கம்மா. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: விஜயாவை தொடர்ந்து வரும்

0: ஆமா,
1: பவுடருங்கிறது ஆங்கில வார்த்தை தான், ஆனா அதுக்கான தமிழ்ல என்ன? என்ன மேடம் இப்படி கேட்டு,
0: யோசிக்கிறீங்க?
1: என்ன மேடம் திடுத்துப்புன்னு இப்படி கேட்டுட்டீங்களே, அப்படிதானே இருக்கு?
0: ஆமா, நான் பவுடரே யூஸ் பண்றது இல்ல, என்னிட்ட கேக்குறீங்க.
1: என்ன நீங்க இங்க யூஸ் பண்ணலனால தெரிஞ்சுக்கங்க, உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அச்சோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. தென்னங்குடியில இருந்து
0: விஜயா மேடம்.
1: விஜயா, சரி, நீங்க அடுத்த நேர்கிட்ட கேட்போம், தெரிந்து கொள்ளலாம். வானொலி கேட்டுட்டே இருங்கம்மா. நன்றி.
0: நன்றி மேடம்.
1: விஜயாவை தொடர்ந்து வரும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யாரு இங்கிருந்து?
2: நலமாயிருக்கலாம் சகோதரி.
1: நலமா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம்.
1: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
1: முகமது இக்பால், சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை பவுடர்.
2: முதல் நேரம் வந்திருக்கேன். முகத்தில் பூசும் வெண்மை தூள்.
1: முகத்தில் பூசும் வெண்மை தூளா?
2: ஆமா.
1: ஆனா பக்கத்துல வந்துட்டீங்க, இருந்தாலும் ரொம்ப முயற்சி பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி.
2: நன்றி. நன்றி.
1: பரவாயில்லைங்க, ஒரு வார்த்தை சொன்னா பார்த்துக்கோங்க. அவங்க எவ்வளவோ ரெடி பண்ணியிருக்காங்க. முகத்தில் பூசும் வெண்மையான பவுடர். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
3: திருத்துறைப்பூண்டி தேவி.
1: திருத்துறைப்பூண்டியில இருந்து தேவி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? முகப்பூச்சி நம்ம பூச்சி ஏதோ ஓடுதுன்னு சொல்லிருப்போம். முகப்பூச்சி என்பதுதான்
3: சொல்லலாமா வேண்டாமா?
1: இல்ல இல்ல, இதுதான் சரியான விடை. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்களோ, ஆன்லைன்ல கண்டுபிடிச்சீங்களோ, ஏதோ இன்னைக்கு ஒரு விஷயம்.
3: எனக்கு ஆன்லைன்ல பார்க்க தெரியாது மேடம், நானா தான் யோசிச்சுதான்.
1: பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளுமா. நன்றி.
3: நன்றி மேடம்.
1: என்ன ஊருமா தேவி? என்ன ஊரு?
3: திருத்துறைப்பூண்டி.
1: திருத்துறைப்பூண்டி தேவிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆம்னேயர்களே, பவுடர் என்றா ஃபேஸ் பவுடர், அதுக்கு என்னன்னா முகப்பூச்சு என்பதுதான் சரியான விடை. நம்ம யாருமே சொல்லியிருக்க மாட்டோம். அவங்க பாருங்க, இந்த ஒரு சரியான விடையை சொல்றதுக்கு தயக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம சரளமாக பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா தயக்கம்லாம் மறைஞ்சிடும். முகப்பூச்சி நம்ம பசங்களுக்குனாச்சும் சொல்லி கொடுக்கலாமே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், ஸ்னோ வேர்ல்ட், பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி.
2: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
3: துபாய் சென்டல் பாக்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
5: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம்.
4: இனிய மதிய வணக்கம் கூறுவது?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
4: மதுரை மணிநகரம்
5: ஷோ சண்முக சுந்தரம்.
4: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
5: சொல்லுங்க.
4: ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: எது மேடம்?
4: பேக்கரி, ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி சொல்றோம் இல்லையா, கேக் எல்லாம் வாங்குறோம்ல, ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: அடுமனை.
4: அடுமனை. இன்னொன்னு பேக்கரிக்கு அடுமனை. ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரினா அடுமனை.
5: கால
4: அடுமனை இனிப்பகம்.
5: இனிப்பகம், ஓகே.
4: நன்றி நன்றி, கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
5: நன்றி மகிழ்ச்சி.
4: ஆம் நேயர்களே, ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரினா அடுமனை இனிப்பகம் அப்படிங்கிறது தான் தமிழில். சரியா சொன்னாங்க அந்த நேயர். அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
6: இரவஞ்சேரிலிருந்து சோபனா பேசுறேன்.
4: எரவஞ்சேரியிலிருந்து ஷோபனா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
6: சொல்லுங்க.
4: ராகிங்.

0: காலேஜ்ல எல்லாம் ராகிங் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஐயோ சொல்ல தரல.
0: காலேஜுக்கு இப்ப எங்க மேம் போறது அப்படிங்கிறீங்களா?
1: கிண்டல் பண்றதுதானே மேடம்.
0: அதுதான், அது என்ன, அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கு தமிழ்ல. ஆனா நமக்கு எல்லாருக்குமே ராகிங் அப்படின்னு தானே தெரியும். சரிம்மா, அடுத்த நேர்க்கான வாய்ப்பு.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா? மே மாத்தூர் அமுதா. நீங்க சொல்றீங்களா ராகிங்னா என்ன தமிழ்ல?
2: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. அப்பனா உங்களுக்கு விடை தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டனா? ஐயோ, அப்ப கண்டுபிடிக்கலையா? சொல்லுங்கம்மா.
2: அதான் கிண்டல்னாக்கா எப்படின்னு தெரியலையே. கிண்டல்னு தான் சொல்லுவோம்.
0: கிண்டல்னு தான் சொல்லுவீங்க, ஆனால் அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்குங்க. நம்ம அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் அந்த பழமொழியாக கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லைதான். சரியா, மேமாத்தூர் அமுதாவை நீங்கள் ரேடியோ கேட்டுகிட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றிம்மா. குளூவா, அடுத்த நேருக்கு தான். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? மேலமாத்தூர்.
3: கேசவன்.
0: கேசவன், கண்டுபிடிச்சிட்டிங்களா?
3: கேலி செய்தல்.
0: கேலி செய்தல் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு சரியான வார்த்தை இருக்கு, அதை யார் சொல்றாங்கன்னு கேட்கலாம். நன்றி, பாராட்டுக்கள். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்துமா?
4: வீரசுந்தரி பேசுறேன்.
0: வீரசுந்தரி அம்மா, கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னாச்சு?
4: கண்டுபிடிச்சிருக்கீங்க
0: பாத்தீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அதாவது இந்த மதிய நேரத்துல அருமையான ஒரு பேச்சுக்கள் இன்னைக்கு. பரவாயில்ல, பகடி வதைன்னு வந்து நீங்க உங்களை தேட வச்ச பாத்தீங்களா? இல்லைன்னா நீங்க இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கே மாட்டீங்களே. ஆனா உங்களுக்கு லைன் கிடைக்கல, இப்ப கிடைச்சிட்டு. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களுமா?
4: நன்றி மேடம்.
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம்.
0: நன்றிமா, நன்றிமா. ஆம் நேயர்களே, ராகிங் அப்படின்னா பகடி வதை அல்லது கேலி வதை. நம்ம அந்த வார்த்தையே நமக்கு தெரியல பாருங்க. இருந்தாலும் அவங்க வந்து கூகுள்லாம் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க பகடி வதையை தான் பாட்டிமார்கள்லாம் பகடி வித்தை காமிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அதை நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்களாம் என்னன்னு தெரியல. இருந்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க பகடி வித்தை அப்படின்னு. அதுதான் பகடி வதை தான் அவங்க அப்படி சொன்ன மாதிரி இருக்குது. பகடி வதை அப்படிங்கிறது ராகிங் அந்த வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை தான் பகடி வதை.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நீவ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லம். அது
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைவால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார் பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஒளாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் லஞ்ச் பிரேக். நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் நாகப்பட்டினம் நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இனி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நலமா
0: இருக்கோம். மேலமங்கநல்லூர் ஸ்ரீ கிருஷ்ணாவா? வழுவூர் பண்டாரவாடையா? ஓகே ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு வார்த்தை சொல்லலாமா? வார்த்தை சொல்லலாமா? மேக்கப் கேட்டிங்களா? ஆமா, மேக்கப் இதற்கான, ஆமா மேக்கப் தான், மேக்கப் இதற்கான தமிழ் வார்த்தை. கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கீங்க, முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
4: சித்ரா மணக்குடி,
0: சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: முகப்பொலிவே அழகு கலை.
0: என்னது? முகப்பொலிவு அழகு கலை. ஆஹா, அருமை அருமை. யார் கண்டுபிடிச்சது?
4: நானே தான் சொல்றேன்.
0: நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், நன்றிமா. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: கம்பர்.
0: கம்பர் புலவர், தமிழ் புலவர். சொல்லுங்க.
5: ஒப்பனை மேடம்,
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, பாத்தீங்களா? நீங்க புலவர்னு சொன்னே சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்,
5: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ஆம் நேயர்களே, மேக்கப் இதற்கான தமிழ் வார்த்தை ஒப்பனை என்பதுதான் சரியான விடை.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
12: மகேந்திரன், திருவாரூர் மேம். பூந்தோட்டம் சுந்தரபதி மகேந்திரன்.
0: பூந்தோட்டம் மகேந்திரனா?
12: ஆமா மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை

0: சொல்லலாமா?
1: கொஞ்சம் சிம்பிளா கேளுங்க மேம். நீங்க கேக்குற வார்த்தல தெரியவே மாட்டேங்குது.
0: ரொம்ப சிம்பிளா கேக்கவா?
1: கேளுங்க.
0: சூப்பர் மார்க்கெட். அப்பாவா,
1: இது தமிழ்ல?
0: இது தமிழே கிடையாது, இது ஆங்கிலம் தான்.
1: இல்ல இல்ல மேடம், இது தமிழ் தான், ஆங்கிலம் கிடையாது. இப்பதான் எது தமிழ் எது இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது மேடம்.
0: அதுக்குதான் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு.
1: அதுக்குதான் நம்ம போட்டு எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம்.
0: இப்ப சொல்லுங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன? சரி, மகேந்திரனை தொடர்ந்து வரும் இந்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
2: ஜோதி, அன்னப்பன்பேட்டை.
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பல்பொருள் அங்காடி.
0: பல்பொருள் அங்காடி என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
2: நன்றி மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டோம் மேம்.
0: நன்றிமா. ஆமாங்க, சூப்பர் மார்க்கெட் இதற்கு வந்து சரியான விடை. பல்பொருள் அங்காடி. நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம், அங்காடிக்கு போகிறோம் அங்காடிக்கு போகிறோன்னு. இப்போ எல்லாம் சொல்கிறோமா? இல்லவே இல்லை. சரி, அடுத்த நேயர்க சந்திக்கலாமா? வணக்கம். முயற்சிக்கு பாராட்டுகள். பக்கத்துல வந்துட்டீங்க, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நேர்காணல் வாய்ப்பு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். தெரியலையா? நன்றி நன்றி.
3: வானொலி
0: வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வட்டாட்சியர். வட்டாட்சியர் தாசில்தார்.
0: இவங்க பேர் சொல்லுங்க.
4: ராஜேந்திரன் மணக்குடி.
0: ராஜேந்திரன் மணக்குடி, சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆம்நேயர்களே, தாசில்தார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தாசில்தார் ஆஃபீஸ்னால் வட்டாட்சியர் அலுவலகம். வட்டாட்சியர், நம்ம போனோம்னா அங்கே வட்டாட்சியர்னு எழுதியிருக்கோம், படிப்போம். ஆனால் நம்ம திருப்பி என்ன சொல்லுவோம்? தாசில்தார் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். தாசில்தார் ஆஃபீஸ் ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை வட்டாட்சியர் அலுவலகம்.
5: காரைக்கால் இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
8: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ், இன பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
7: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
8: துபாய் சென்ட்ரல் பாக்ஸ் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணெய் இடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பில்லு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி திருவாரூரின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
7: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
8: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
1: பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன்.
0: பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ரேஷன் கார்டு,
1: குடும்ப அட்டை.
0: பக்கத்தில் வந்துட்டீங்க. குடும்ப அட்டை அப்படிங்கிறது பாதி தான் சரி. முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா? உணவு பங்கீட்டு அட்டை என்பதுதான் ரேஷன் கார்டு, அதுக்கான தமிழ் வார்த்தை. நன்றி. ஆம்நேயர்களே, ரேஷன் கார்டு இதற்கு சரியான தமிழ் வார்த்தை உணவு பங்கீட்டு அட்டை என்பதுதான்.

0: நேயர்களை இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மூரா சன்சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இந்த நிகழ்ச்சியோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரி லக்ஷ்மி ரவி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்வில் சந்திப்போம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

5 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. தேவலா, சிவகங்கா, சின்னக்கல்லாறு, ஆற்காடு, நடுவட்டம், வந்தலூர், வளத்தி ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.1 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.8 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும், உள் தமிழகம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் நிலவக்கூடும். வட தமிழக கடற்கரையை ஒட்டிய கீழ்மட்ட வளிமண்டலத்தில் வலுக்குறைந்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழகத்தின் மேற்பகுதியில் 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திலிருந்த மேல்மட்ட காற்று சுழற்சி தற்போது பலவீனமடைந்து அதன் தாக்கம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 31.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

சிந்தனை தொழில். மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நேர்களை நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி. பண்பலை நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட்.
1: ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சில எது தொடர்பான கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு இன்னும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி தாங்க கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு உண்மைய மட்டும்தாங்க சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நம்ம எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க இந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க, அந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. நீங்கள் செய்யவே முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட இவங்க கிட்ட சொன்னால் கனக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. வீட்டில் நிறைய விஷயங்களை செய்யாமல் ஆமாம் போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு போவோம். ஆனால் திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த வேலையும் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மாயாஜாலமாக நாம் விட்டுட்டு போன வேலையை கூட செஞ்சு வைக்கிற ஆள் இருக்காங்க பாருங்கள். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி கமெண்ட்ஸில் கொடுக்க போறீங்க. இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் எப்படிலாம் பதில் சொல்லணும் அப்படின்னா, உண்மையை சொல்லணும், இந்த நபர் யாருன்னு சொல்லணும், எந்த நபர் அப்படின்னா உங்கள் வீட்டோட ஆளினால் அழகுராஜா யாருன்னாங்க சொல்ல போறீங்க. எல்லா வேலை கொடுத்தாலும் நாங்கள் அசால்ட்டாக செய்வோம்ப்பா, எங்களுக்கெல்லாம் டயர்டே ஆகாது அப்படின்னு இருக்க நபர் தாங்க இவங்க. டயர்டே ஆனாலும் சரி, இவங்களோட வாய் டயர்டாவாதுங்க, உட்காந்த இடத்துலயே மற்றவங்களை வேலை வாங்கியாவது அப்படி இப்படி ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருவாங்கங்க. வீட்டு வேலையாக இருக்கட்டும், தோட்ட வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையும் இவங்க தான் அத்துப்படி. அப்படிப்பட்ட நபர் யாருன்னு தான் இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸில் கொடுக்க போறீங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது 3 விஷயம்தாங்க. அந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம், உங்கள் ஊர் பேரையும் உங்களோட பேரையும் சொல்ல மறந்துடாதீங்க. 3வதா, அதிகப்படியான பல வரிகள் சேர்த்து கமெண்ட்ஸ் கொடுக்காம ரத்தின சுருக்கமாக 2 வரிகள் அல்லது 1 வரியில் பதிலை கொடுங்க. எங்கள் வீட்டின் அழகு ராஜா யார் அப்படின்னா, இப்போ அம்மாவாக இருந்தா அம்மா, அப்பாவாக இருந்தா அப்பா, அந்த மாதிரி ரத்தின சுருக்கமாக 1 வார்த்தையில் கொடுங்கங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ப்ரோக்ராம்ல எல்லாரோட கமெண்ட்ஸையும் ரொம்ப சூப்பராக ஈஸியாக படிச்சிடலாம் பார்த்துக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க வீட்டோட ஆளினால் அழகுராஜா யாரு அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கறதுனா எப்படி

பண்ணணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, நீங்க ஃபேஸ்புக்ல போயிட்டு காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழ்ல தட்டச்சு செஞ்சீங்கன்னா நம்ம காரைக்கால் பண்பலையோட அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆயிடுங்க. அதுக்குள்ளார போயிட்டு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன், அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பதில கமெண்ட்ஸா கொடுங்க. உங்களுடைய இந்த கமெண்ட்ஸை படிக்க அவளோடு காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில உங்க வீட்டோட ஆளுநர் அழகராஜா யார் இருந்தாங்க கேட்டிருக்கேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டோட ஆளினால் அழகராஜா என் மனைவி தாங்க, அவங்க சிரிச்சா வீடே சந்தோஷமாகிடும். எங்க குடும்பத்தோட பெருமையும் பலமும் அவங்க தான். அன்பு, பொறுமை, அக்கறை என அனைத்துக்கும் சமமாக பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தப்புறம் யார் இப்போ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் காட்டுமன்னார் கோவில் டீமுட படத்துலேருந்து தோப்பு தெரு வேல்முருகன் தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டின் ஆளினால் அழகராஜா நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மாலை வணக்கத்தோட எங்கள் வீட்டில் ஆளினால் அழகராஜானா எனது மனைவி கனிமொழி தாங்க, அதுக்கப்புறம் தாங்க நான் அசோக்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுபோல் இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நான் தான் எங்கள் வீட்டில் ஆளுநர் அழகராஜாவே நான் தாங்க அப்படின்னு குத்தாலத்துலேருந்து கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து சிங்காரவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் வீட்டோட ஆளுநர் அழகராஜா எங்கள் பிள்ளைங்க ஜான்சி கவியரசி இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் வீட்டோட ஆளினால் அழகராஜா என் மனைவி, அவங்க மட்டும்தான் குடும்பத்தை பொறுப்பாக கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேற யாரு, நான் தான் எங்கள் வீட்டில் ஆளினால் அழகராஜா ஆல்வேஸ் திருமலஸ்தானம் வீரசுந்தரின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா ஒரு வணக்கத்தோட வந்திருக்காங்க செந்தில் கண்ணன் பேரெல்லாம் நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து ஜான்சி கவியரசி எங்கள் வீட்டின் ஆளுநர் அழகராஜா எங்க அம்மா நதியா தாங்க அப்படின்னு அவங்க ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா எங்கள் வீட்லேயும் சரி நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஆளுநர் அழகராஜானா நான் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை சரியாக செய்யணும்னு அவங்களுக்கு பிடித்த மாதிரி எங்கே சென்றாலும் நான் தான் ராணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரு, நான் தான் அப்படின்னு ஒரு குட்டி கமெண்ட்ஸாக அழகாக கொடுத்துருக்காங்க நாகையிலேருந்து குமரன். அடுத்த கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அதாவது ஒரு இனிய மாலை வணக்கத்தோட பதில் வேற யாரு, நான் தாங்க, ஆமாங்க உண்மைங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மேல ஓடுதுறையிலேருந்து சிபி விஜயராகவன். எங்க வீட்டுல மூணு பேருமே ஆளினால் அழகுராஜா தான் அழகு ராணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரியிலேருந்து ரஞ்சித்குமார் ரதிமதனா ஷோபனா எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ஆளினால் அழகுராஜாவா தாங்க இருக்காங்க. நாகப்பட்டினத்துலேருந்து குருநாதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் வீட்டு அழகராஜாலாம் யாரும் இல்லைங்க, அழகு ராணிகள் தான். அவங்க யாருன்னா பிரீத்திகா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகு செல்லக்குட்டி தங்கமானவள் என் தம்பி மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனிய மாலை வணக்கத்தோட ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தா அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல் தான். என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க, வேற யாரு, என் குழந்தை செல்வங்களான பவித்ரா பிரவீன்குமார் இவங்க தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மட்டும் இல்லையா எப்போதும் அவங்க தான் ஆளினால் அழகராஜாவாம். காரைக்கால் இந்த தனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க வீட்டோட ஆளினால் அழகராஜா நான் தான் மேடம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா புவனகிரியிலேருந்து சுமதி பாபு ஒரு பெரிய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆளினால் அழகராஜா சத்தியமான ஆளுங்க, என்னை எப்பவுமே ஆக்டிவா வைத்திருக்கிறது என்ன குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான். அவங்க எந்த வேலையும் எனக்கு வைக்கல, உட்காந்தே இருப்பேன் இல்ல தூங்குவேன், இதனால என் அழகராஜாவாக விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க வீட்டிலோட ஆளினால் அழகராஜா எங்க கணவர் தான், பார்ப்பதுக்கு அழகாவும் இருப்பாங்க வேலை செய்வாங்க அழகாவும், அதாவது இடையில கொஞ்சம் மானே தேனே பொன்மானேங்கிற மாதிரிலாம் நிறைய போட்டு எழுதியிருக்காங்கங்க. படிச்சுட்டே படிச்சுட்டே உங்க கணவர் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து கடலூர் துறைமுகத்துலேருந்து சுரேஷ் தான் சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கத்தோட நம்ம வீட்டோட ஆளினால் அழகராஜா செயலிலும் திருளும் ராஜாதான்.

0: நம்ம கிட்ட அழகெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம வேலையை எவ்வளோ கிளீனாக செய்கிறோம் அப்போ நம்ம கண்டிப்பாக அழகராஜா தாங்க. இது போலவே நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அந்த அழகராஜா இந்த வீரகுமார் தாங்க, உள்ளூர் கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனத்திலேருந்து அலமேலு மங்கை சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட அழினால் அழகராஜா எங்கள் அப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல கொடுங்க, படிச்சிடலாம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமா டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். அது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கான கேள்வி, உங்க வீட்டோட ஆளினால் அழகராஜா யாருன்னா கேட்டிருக்கேன். இதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வீட்டில் ஆளினால் அழகராஜா எங்க மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களா சம்பாதிக்கிறதோட சரி, ஆனா மீதி எல்லா பொறுப்புகளையும் அவங்க தாங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்ரிகார்ட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் ஆளினால் அழகு ராணிகள் அது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு அன்பான மாலை வணக்கத்தோட, எங்கள் வீட்டில் நான் தாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து ஜெயகாந்தி. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் பிள்ளைகள் தான் அழகு அழகு ராஜாக்களாகவும் அழகு ராணிகளாகவும் இருக்காங்க அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுங்க, பாடல தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நேர்கள் நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்கள் நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேர்கே நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர்.
4: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
5: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் PSR தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களுக்கு அழைக்கிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: சக்தியின் திருவிழா
7: ஆடி மாத சிறப்பு தொடர். நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 வரை ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
6: சர்வதேச உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
7: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை காரைப்பண்பலையின் நேரலை.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்க வீட்டோட அழினால் அழகராஜா யாரு அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ஒரு மாலை வணக்கத்தோட சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டோட ஆழினால் அழகராஜா நான் தாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் தான் சொல்லியிருக்காங்க, என் வீட்டோட ஆழினால் அழகராஜா ராணி எல்லாமே என் மனைவி தாங்க, நானும் என் குழந்தைங்களும் என் மனைவியோட ஆலோசனைப்படி தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னா, திருவாரூர்லேருந்து கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரைமிங்கோட கொடுத்துருக்காங்க, ஆளினால் அழகராஜாவும் ராஜாதி ராஜாவும் நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. தில்லை ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதுமே ஆளினால் அழகராஜா எங்கள் அக்கா தில்லை நாயகி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. திருவாரூர் மாவட்டத்திலேருந்து பூந்தோட்டம் தேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட ஆளினால் அழகராஜா எங்கள் அம்மா தாங்க, நான் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்ததுலேருந்து என்னை கவனிக்கிறது, என் தந்தையை கவனித்தது எல்லாமே எங்கள் அம்மா தாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அன்பான பிற்பகல் வணக்கத்தோட வந்திருக்காங்க, எரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட ஆளினால் அழகராஜா என் கணவர் ராஜமோகன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாகர்கோவில்லேருந்து மந்திரமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட அவங்க மிகப்பெரிய கமெண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இன்ன வரைக்குமே நானே ஆளினால் அழகராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அன்பு தோழிக்கு அன்பான மாலை வணக்கத்தோட அழகு வணக்கம் அப்படின்னு அந்த அழகு அதுலேயே சேர்த்துருக்காங்கங்க. என் அழகு தேவதை மனைவி, அடுத்தது என் ரெண்டாவது குழந்தை, ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் தான் ரெண்டாவது குழந்தைன்னு சொல்லிட்டேனோ, இரண்டு குழந்தைகளுமே அவங்க வீட்டில் ஆளினால் அழகராஜா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ஜெயங்கொண்டத்துலேருந்து கலைவாணன் மெர்சிராணி தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் ஆளினால் அழகராஜா யாருன்னு கேட்டா என் பொண்டாட்டி தாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோடனு பார்த்தா, சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவின் செல்ல பிள்ளையாக வளர்ந்ததால் எல்லாமே நான் தாங்க, என்னோட தலையீடு இல்லாமல் எதுவும் நடக்காது, அதனால் ஆளினால் அழகராஜா நான் தான் அப்படின்னு சோமசுந்தரமையா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பொன்மாலை வணக்கத்தோட சொல்லியிருக்காங்க, பஞ்சரதி குளத்துலேருந்து கோவி இளவரசன், எங்கள் வீட்டிலோட ஆளினால் அழகராஜா வேற யாரு நான் தான், ஆனால் தற்போது எங்களோட ஆளினால் அழகராஜாவில் ராணி தான் இருக்காங்க வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இதுபோல் அவங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே அழகாக மூணு விஷயத்தோட கொடுங்க, உங்கள் ஊர், உங்கள் பேர், ரத்ன சுருக்கமான கமெண்ட்ஸ், இதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸையும் ரொம்ப எளிமையாகவே படித்து முடிச்சிடலாங்க. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருவாரூர் சீமா டி சில்க்ஸ் வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்க

0: சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை, துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர் வழங்கும் LSA லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களுக்கு அழைக்கிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி திருவாரூர்.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
3: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், ஸ்னோ வேர்ல்ட், பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி.
2: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
3: துபாய் சரியல் ஃபால்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
1: இன்னைக்கு LSA நிகழ்ச்சியில உங்க வீட்டோட ஆளினால் அழகுராஜா யாரு அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க நிலவியிலேருந்து சுதா செந்தில் தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க வீட்டோட ஆளினால் அழகுராஜா எங்க பிள்ளைங்க தான் அபினேஷ், அகிலேஷ் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா வலங்கை மண்லேருந்து துரை தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டோட ஆளினால் அழகு ராஜா அப்படிங்கிற இடத்துல ராஜாக்கு பதிலாக துரை அப்படின்னு அவங்க பேரை சேர்த்து நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா எங்க வீட்டோட ஆளினால் அழகு ராணி என் பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல அடுத்த கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க யாருன்னு பார்த்தா அன்பு தோழி கொடு மாலை வணக்கத்தோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா என் வீட்டோட ஆளினால் அழகு ராஜா சோர்வு இல்லாமல் எதற்கும் அலுப்புப்படாமல் இருக்கிற, கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஈடு செய்கிற என்னோட மனைவி தமிழரசி தான் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ராமன். ஆனால் அவங்க என்ன ஊருந்தான் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துட்டாங்க. நேர்களே உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க. நிகழ்ச்சி இன்னும் இருக்குங்க, முழுசாக படிச்சிடலாம். அதுபோல இப்போ ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தா வழுவூர் பண்டாரவாடிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா தான் சொல்லியிருக்காங்க அழகும் நான் தான், ஆல்வேஸ் ராஜாவும் நான் தான் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே பாராட்டிட்டு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் LSA நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. இந்த பாடலை திறந்து வந்து படிச்சிடலாம்.

0: நெற்கை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நம்பரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள். காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம், உங்கள் கடை தார் பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: உங்க வீட்டோட ஆளினால் அழகுராஜா யாருன்னு கேட்டுதா கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு இனிய மாலை வணக்கத்தோட வந்திருக்காங்க குத்தாலம் தோப்பு தெருலேருந்து கே சிவசுப்பிரமணியன். எங்க வீட்டோட ஆளினால் அழகுராஜா எங்க பேர குழந்தைங்க தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா அமிர்தாயன் கோயிட்டிலேருந்து மாலதி தான் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டோட ஆளினால் அழகுராஜா செயலில் நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருவருமே அழகுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா காரைக்கால் நிலவி நச்சுப்பிள்ளை குடும்பம் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. யாரு அழகுன்னு கேட்கலங்க, ஆளினால் அழகுராஜா. அதாவது இவங்க இல்லைனா எங்கள் வீட்டில் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாருன்னு தாங்க கேட்டிருக்கேன். அது போல இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற யாரு, நான் தான் எல்லா வேலையும் நானே தான் செஞ்சுப்பேன், என்னோட தேவைகளையும் நானே தான் பார்த்துக்கிறேன், அதனால எல்லாத்துலேயும் ஆளினால் அழகுராஜா நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இதுக்கடுத்த வந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா திருவாரூர்லேருந்து நஸ்ரின் அயான் தாவூர் தான் சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டோட ஆளினால் அழகுராஜா எங்கள் பிள்ளை முகமது அயான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் இந்த சரவணன் அடுத்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் தான் எங்கள் வீட்டோட அழகுராஜாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. எங்கள் வீட்டோட கடைக்குட்டி சிங்கம் யாழிக்கா தாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து. அடுத்தது நாகூர்லேருந்து முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நான் தாங்க செய்வேன், அதனால நான் தாங்க எங்கள் வீட்டோட ஆளினால் அழகுராஜா அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்த கமெண்ட்ஸ் தான் செந்தில் சொல்லியிருக்காங்க. எங்கள் நிறவிலேருந்து இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டோட அழகு ராணி எஸ் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவிழந்தூர்லேருந்து மணிகண்டன் தங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஆஹா இது எதுக்கு எனக்கு தேவையில்லாத ஐஸு. இது போல அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா அதம்பார்லேருந்து பிரகாசம் தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் குடும்பத்தோட ஆளினால் அழகுராஜா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழரசி ராமன். அடுத்த கமெண்ட்ஸ் வந்து கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட வேற யாரு, நான் தான் ஆளினால் அழகுராஜா அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ், நாகப்பட்டினம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில அடுத்து வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பழைய சென்னையில இந்த வனரப்பேட்டை சோமசுந்தர பிரபு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க மகள் தாங்க எங்க வீட்டோட அழகுராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வலங்கை மாநிலேருந்து வேப்பந்தம்பேட்டையிலேருந்து சத்யா நித்யா சகோதரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட அழினால் அழகுராஜா எங்களுடைய மகள் மகிழ் குமரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, குத்தாலம் தெருலேருந்து தில்லை வில்லாளன் சொல்லியிருக்காங்கன்னா, என் பையன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் போயிடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே உங்கள் கமெண்ட்ஸ் வந்தால் படிச்சிடலாம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில உங்களுடைய வீட்டோட அதாவது ஆளினால் அழகுராஜா யாரு அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைவா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா மேமாத்தூர்ல இருந்து அமுதா சேகர் தான் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல நான் தாங்க ஆளினால் அழகுராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மோகன்தாஸ் ஆனா அவங்க ஊரு என்ன அப்படின்னு தெரியல, வேற யாரு, நான் தான் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சி

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR தங்க மாளிகை, துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி, திருவாரூர் வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களுக்கு அழைக்கிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்காட்சி, திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே

காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, இன்னும் சில நாடுகளில் தொடர்வது நாடகம்.

0: 하나님이고
1: 가지 바벨기
0: 하라하라 말리
2: நமோ நமக. திருவையாறு பஞ்சாம தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சௌக்கியமா?
3: யாரு திருவையாறு பஞ்சாமியா? என்னது இந்த பக்கமே காண்றதில்ல, ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்போ வந்தேள்? எல்லாரும் சௌக்கியமா?
2: ஆமா, போதுக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்கு. நேத்திக்கு தஞ்சாவூர் மகாராஜாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களை பத்தியும் தியாகராஜனை பத்தியும் ரொம்ப விசாரிச்சா.
3: அப்படியா?
2: மகாராஜா உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா? கட்டாயமா உடனே வந்து உங்களை பார்க்க சொன்னார். இன்னைக்கே நீங்க தஞ்சாவூர் போய் மகாராஜாவை பார்த்துட்டா நல்லதுன்னு நேக்கு தோன்றது. அப்போ நான் வரட்டுமா?
3: இன்னைக்கே கட்டாயமா போய் பார்த்து விடுறேன். இதை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லையே.
2: ஆமாமா.
3: என்ன இப்படியே புறப்படுறீங்களா? ஆத்துக்கு வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும்.
2: இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் வர முடியாம போயிடுமோன்னு தான் நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவசர வேலை இருக்கு, மன்னிக்கணும். தஞ்சாவூர்ல இன்னைக்கு சாயங்காலமா சந்திக்கலாமே. நான் புறப்படுறேன்.
3: அவசியமா, இன்னைக்கு சாயங்காலம் பெரிய கோயில சந்திக்கலாம். போயிட்டு வாங்கோ.
4: மகாராஜா, திருவாரூர் ராமபிரம்ம சுவாமிகள் வந்திருக்கிறார்.
5: அப்படியா? ராமபிரம்ம சுவாமிகளா? உடனே வர சொல்.
3: நமஸ்காரம் மகாராஜா.
5: வர வேண்டும், வர வேண்டும். வாருங்கள் சுவாமிகளே. ஏன் தியாகராஜனை அழைத்துக் கொண்டு வரவில்லையா?
3: அவனுக்கு வயிற்று வலி.
5: அப்படியா? இப்போ எப்படி இருக்கிறது? அரண்மனை வைத்தியரை உடனே அனுப்பட்டுமா?
3: இல்லை மகாராஜா, நான் தங்களை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு சாது வந்து தியாகராஜனை ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்து விட்டு போனார். அவர் ஹிமாச்சலத்திலிருந்து வருவதாக சொன்னார்.
5: அப்படியா? சுவாமிகளே, நீங்களும் தியாகராஜனும் ரொம்பவும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். சாட்சாத் திருவாரூர் தியாகேசனைதான் சாதுவாக வந்திருக்கிறார். சரி, விஸ்வநாத சாஸ்திரி, ராமசாமி தீட்சிதர், எல்லோரும்

0: சௌக்கியமாக இருக்கிறார்களா?
1: எல்லோரும் சௌக்கிய மகாராஜா.
0: ஆ,
1: விஸ்வநாத சாஸ்திரிகள் கூட மகாராஜாவை பார்க்க இன்னைக்கே வரணும்னு சொன்னார்.
0: ஓ, ஸ்ரீ காமாட்சி கோயில் விஷயமாக பேச வருவார் என்று கருதுகிறேன். வரட்டும் வரட்டும். சுவாமிகளே, இந்த வருடம் ராமநவமி உற்சவத்தை வழக்கம் போல பிரமாதமாக நடத்த வேண்டும்.
1: அப்படியே மகாராஜா.
0: உங்களோடு சேர்ந்து இந்த வருடம் தியாகராஜனும் ராமாயண சோகங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன்.
1: மகாராஜா உத்தரவு எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.
0: ஓ, ஒரு முக்கியமான விஷயம்
1: சொல்லுங்கள்.
0: கொஞ்சம் அருகில் வாருங்கள். நீங்கள் எல்லாம் எங்கள் வம்சத்துக்கே வழிகாட்ட பெரியவர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தியாகராஜனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தியாகராஜனை அனுகிரகம் பண்ணின தெய்வம் திருவாரூர் தியாகேசன் இப்போது திருவையார் பஞ்சநதீஸ்வரர் பகவான் கிட்ட உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
1: மகாராஜா போடும் புதிரை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லையே.
0: இது தங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் குடும்பத்தை அப்படியே திருவையாற்றுக்கு மாற்றிவிட வேண்டும் என்று திருவாரூர் தியாகேசன் முடிவு செய்து என் மனசிலே புகுந்து உங்களுக்கு திருவையாற்றிலே ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் கொடுத்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டார். பகவான் உத்தரவை மீற முடியுமா? நானும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகவே உங்களுக்கு ஒரு வீடும் நிலமும் மானியமாக எழுதி வைத்து விட்டேன். சரிதானா?
1: எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருவாரூரில் இருந்து திருவையாற்றுக்க எப்படி மகாராஜா? நல்லா தெரிஞ்ச ஊர்லயே காலட்சேபம் பண்றது கஷ்டமாயிருக்கு. வெளியூர்ல புதுசா கொடுத்து நான் நடத்துறது, அதுவும் இந்த வயசுல, யோசிக்கவே முடியவில்லையே மகாராஜா.
0: சுவாமிகளே, ஆனந்தமான காவேரி ஸ்நானம், தர்மாம்பாள் சமேத பஞ்ச நதீஸ்வர தரிசனம், தியாகராஜனுக்கு வேத பாடசாலை, ஆகா, சங்கீத சிக்ஷைக்கு ரொம்ப உத்தமமான ஸ்தலம் திருவையார் ஸ்தலம். இப்போது உங்களுக்கு சம்மதம் தானே?
1: தெய்வத்தோட உத்தரவுன்னு மகாராஜா சொல்றேன். எனக்கு தெய்வமே மகாராஜா தான். திருவாரூர் தியாகேசன் என்னை திருவாரூர்ல இருந்து போக சொல்றார் தெரியலே.
0: சுவாமிகளே, ஏன் கண் கலங்க வேண்டும்? கலங்காதீர்கள். நீங்கள் திருவையாற்றுக்கு வர வேண்டும் என்பது பகவானோட சங்கல்பம். நிச்சயமாக இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளுக்கும் இந்த அரண்மனை பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இதைவிட வேறு உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமிகளே, சொல்லுங்க.
1: மகாராஜாவோட உதார குணத்துக்கும் இந்த ஏழையோட குடும்பத்தை மேல எடுத்துருக்கிற அக்கறைக்கும் நான் சரின்னு சொல்றதுதான் நான் செலுத்துற நன்றி கடன் நினைக்கிறேன். நமஸ்காரம் மகாராஜா, நான் போயிட்டு வரேன்.
0: நல்லது, சென்று வாருங்கள், சந்தோஷமாக சென்று வாருங்கள்.
2: நமோ நமஹ. யாரு? பஞ்சாமி தீட்சிதர் தானே?
3: நமஸ்காரம். யாரு? திருவாரூர் சாஸ்திரிகளா?
2: ஆமா.
3: என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, கனமான சரீரம் இப்படி மெலிஞ்சு போயிடுத்த.
2: கண்ணு சரியா தெரியல. நமக்கு மீறின சக்தி நமக்கு தெரியாமலேயே ரொம்ப வேகமா செயல்படுறது. அது என்னன்னு தெரியுமோ?
3: சொல்லுமே காணோம்.
2: அதுதான் காலம். மூச்சு கூட பிடிச்சுன்னு உட்காந்துடுற, ஆனா இந்த காலத்தை பிடிக்க முடிக்கிறதா பார்த்தல.
3: ரொம்ப சரியா சொன்னேள். இன்னைக்கு தான் நடந்தது போல இருக்கு. ராமபிரமன் சுவாமிகள் தியாகராஜன் அழைச்சிட்டு இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் நொடியா பறந்தெடுத்து பார்த்தேளா.
2: ஆமாமா, ராமபிரம சுவாமிகள் தியாகராஜன் எல்லாரும் சௌக்கியம் தானே?
3: பரம சௌக்கியம். தியாகராஜன் குருகுலத்துல வேதாத்தியனம் கத்துண்டுட்டான். மகாவித்வான் சொண்டி வெங்கட்ரமண பாகவதத்த சாஸ்திரோக்தமா சங்கீத வித்தியை கத்துண்டு இன்னைக்கு பக்தி ரசத்தோட தியாகராஜனே சாகித்யம் எழுதுறான்.
2: அப்படியா?
3: ஊர் பூரா தியாகராஜனை பத்தி தான் பேச்சு. என்ன குருபக்தி, என்ன ராமபக்தி. நீங்க வர்றபோது ஒரு சாகித்யம் பாடிட்டு இருந்தேனே, நான் பாடினது தியாகராஜனே எழுதின கிருதி என்ன?

0: அடடே, அப்படியா? இப்பவே அவசியம் போய் நான் அவளை எல்லாம் பார்த்துட்டு வரணும். அவ வீட்டு விலாசம் தரையலா?
1: நேரா திருமஞ்சன வீதிக்கு போங்கோ, யார கேட்டாலும் சொல்லுவான்.
0: சரி, அப்போ நான் வரட்டுமா?
1: போயிட்டு வாங்கோ.

0: யார் அங்கே? ராமபிரம்மம் சுவாமிகள் இப்போது வருவார்கள், அவர்களை காக்க வைக்காமல் உடனே அழைத்து வாருங்கள்.
1: உத்தரவு மகாராஜா.
2: நமஸ்காரம் மகாராஜா.
0: வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் சௌக்கியம்தானே?
2: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா.
0: தியாகராஜன்

0: பாருங்கள்.
1: உத்தரவு மகாராஜா.
0: நமஸ்காரம் மகாராஜா.
2: வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் சௌக்கியந்தானே?
0: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா.
2: தியாகராஜன் சங்கீதத்தில் மேதாவியாக விளங்குகிறான் என்று கேட்கும்போது என் உள்ளம் பூரித்து போகிறது.
0: மகாராஜாவின் மனம் போல் மாங்கல்யம். இதற்கெல்லாம் தங்களின் உளங்கனிந்த ஆசிகளும் ஆதரவும் தானே காரணம்.
2: திருவாரூரிலிருந்து திருவையாருக்கா என்று அன்று உடல் நடுங்க சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா பகவானின் கருணையை எப்படி என்று பார்த்தீர்களா?
0: ஆமாம் மகாராஜா, ஆமாம்.
2: சொந்த சாகித்யம் எழுதக்கூடிய அளவிற்கு தியாகராஜனுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைத்திருக்கிறதே, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்
0: மகாராஜா? சோதனைகளே வாழ்க்கை ஆயிட்டதுனால என் மனசுக்கு விவேகமா சிந்திக்க தெரியல. அஜ்ஞானத்தினால இனந்தெரியாத ஒரு பயம், அதனால அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு மகாராஜா.
2: ஓ அப்படியா? அடுத்தாற்போல் தியாகராஜன் விஷயத்தில் உங்கள் பொறுப்பு என்ன என்பது யோசித்தீர்களா?
0: தியாகராஜன் மகாராஜாவின் வளர்ப்பு மகனாய் இருக்கும் போது அவனுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத மகாராஜாவே தீர்மானம் செஞ்சுட்டு அதை சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மகாராஜா சொல்ற எந்த உத்தரவா இருந்தாலும் உடனடியா செய்ய காத்துன்னு இருக்கேன்.
2: ஆஹா ஆஹா, தஞ்சை மண்ணின் மகிமையை நிரூபித்து விட்டீர்கள் சுவாமிகளே, நிரூபித்து விட்டீர்கள். என் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டி விட்டீர்களே சுவாமிகளே, மிக்க மகிழ்ச்சி, பரம சந்தோஷம். அடுத்த மாதம் தியாகராஜனுக்கு திருமணம் செய்ய முகூர்த்தம் குறித்து விட்டேன் சுவாமிகளே, முகூர்த்தம் குறித்து விட்டேன்.
0: மகாராஜா,
2: மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மட்டும்தான் தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். வீட்டில் கலந்தாலோசித்து இன்னும் 4 நாட்களில் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும். வேத பாடம் மற்றும் சங்கீத பாடங்கள் எல்லாம் சரியான காலங்களில் நடந்ததைப் போலவே இதுவும் சரியான காலத்தில் நடத்தப்பட வேண்டும் சாமிகளே.
0: இதில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நான் வருகிறேன் மகாராஜா.
2: யாரெங்கே, சுவாமிகள் வீட்டிற்கு சௌரியமாக செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள். சென்று வாருங்கள் சுவாமிகளே, சென்று வாருங்கள்.

0: ராமபிரம்மம் சுவாமிகள் இருக்காரா?
1: வரணும் வரணும். சொண்டி பாகவதர்வாள், நான் இருக்கிற இடத்தை தேடிட்டு வர்றது நாம் பண்ண பாக்கியம். தியாகராஜா, தியாகராஜா,
2: இதோ வரேன்.
1: உன்னோட குருநாதர் பாகவதர்வாள் வந்திருக்கார். தம்பதிகளா வந்து நமஸ்காரம் பண்ணுங்க.
0: தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ. தியாகராஜா, உன்னோட தோப்புனார் சரியான வயசுல உனக்கு கிரகஸ்த தர்மத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். உனக்கு உபனிஷத்தோட மகா வாக்கியங்கள்லாம் நன்னா புரியும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற தர்மங்களுக்குள்ள ரொம்பவும் முக்கியமானது கிரகஸ்த தர்மந்தான். இந்த தர்மத்தோட ஆதரவுல தான் மற்ற மூணு தர்மங்களையும் அனுசரிக்க முடியும்.
3: இந்த தர்மத்தை நாங்க எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லுங்க, அதன்படியே செய்யறோம்.
0: தியாகராஜா, இந்த தர்மத்துல பரம்பரையா பெரியவா பண்ணிட்டு வந்த பூஜைய தர்மபத்தினியோட தினசரி பண்ணிண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம செஞ்சுண்டு முக்கியமா அதிதி சத்காரம் பண்ணணும். உனக்கு நான் எதுவும் அதிகமாக சொல்ல வேண்டாம். உனக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. இப்போ நீ எனக்கு முன்னாடி பாடணும்னு ஒரு சம்பிரதாயத்துக்குத்தான் நான் வந்திருக்கேனே தவிர, பகவான் தான் உனக்கு பிரத்யட்ச குரு. இங்கே பாடுப்பா.
4: குரு

0: குருநாதா, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
1: சங்கீத சாஸ்திர பாரங்கதோ பூயாத் தீர்காயுஷ்யமஸ்து.
2: தியாகராஜா, உள்ள போய் காரியங்களை கவனிப்பா.
1: ராமபிரம்மம், தியாகராஜன் ஒரு நாத யோகி. என்னை பொறுத்த வரைக்கும் தியாகராஜனை எனக்கு சிஷியனா கொடுத்து என்னத்தான் பகவான் பெருமைப்படுத்தி இருக்கார். இது பெரிவா பண்ணின பூர்வ புண்ணியம்னு தான் சொல்லணும். உங்களோட கவலையெல்லாம் பகவான் தீர்த்து வச்சுட்டார். நான் கூடிய சீக்கிரம் காசிக்கு புறப்படுறேன். சுபம் பவத்து.
2: போயிட்டு வாங்க பகவதர்வாய்.

0: ராமராயா, ராமராயா, அண்ணா காவல்ல இருந்து வர சமயம் ஆயிடுத்து. உஞ்ச விருத்திக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
1: பிக்ஷா பாத்திரம், சிப்ளா, ஜால்ரா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க பாத்திரத்துல அக்ஷத போடுறதுக்கு தயாரா வச்சிருக்கலா?
0: ராமராயா, உஞ்ச விருத்திக்கு புறப்பறச்ச பிக்ஷா பாத்திரத்துல அக்ஷத போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. ஆஹா, முதல்ல அந்த அக்ஷதைய தயாரா எடுத்து வச்சுண்டு காவேரியிலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அண்ணா எப்போ என்ன கூப்பிட போறான்னு காத்துட்டு இருக்கே ராமராயா.
2: என்ன ராமராயா, அண்ணா காவிரில இருந்து வந்துட்டாளா?
1: இதோ அண்ணா குரல் கேக்குறது பாருங்க.
3: பர்வதம்மா,
0: இதோ அச்சதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேண்ணா.

0: காவேரி காவேரி
1: வந்துட்டேன்.
0: நம்ம தியாகராஜ சுவாமிகள் உஞ்சவர்த்தி பஜனை பண்ணிட்டு வரார். உள்ள போய் அக்ஷதை கொண்டு வந்து போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணு சீக்கிரம்.
1: சரிம்மா இதோ போறேன். மாமி பாகிரதிய வர சொல்லுங்க. அவ சுவாமிகளை பிரதிக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்துரும். தியாகராஜ சுவாமிகள் வர்றார்னு நாம நினைக்க விழப்படாது. அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தான். இத விளையாட்டா சொல்லல, பிரத்யக்ஷமாக்கும்.

0: எடுத்துட்டு வரேன். வா வா, எதுவா இருந்தாலும் நிதானமா சொல்லு.
1: தியாகராஜன் ஏமா இப்படி இருக்கான்?
0: நீ ஏன்பா இப்படி இருக்க? தியாகராஜனுக்கு என்ன இப்போ?
1: என்னவா, மகாராஜா தியாகராஜனை கூப்பிட்டமிச்சா போக வேண்டியதுதானே? பிடிவாதமா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். மகாராஜா இப்ப நிச்சயமா என்ன கூப்பிட போறார். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல.
0: இதோ பாரு, அனாவசியமா வாயில வந்தபடியெல்லாம் பேசாதே. அவன் ஏதோ ராமா ராமான்ட்டு யார் விஷயத்திலையும் தலையிடாம இருக்கான். மகாராஜாவை போய் பார்க்க அவனுக்கு இஷ்டம் இல்லை, அதனால போகல. மகாராஜா உன்னை கேட்டா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே?
1: சொல்லிட்டு வந்தா மட்டும் போருமா? இவர் எப்படி அனுப்புறது?
0: நீ ஒன்னும் அனுப்ப வேணாம். அவனுக்கா எப்ப தோன்றதோ அப்ப போகட்டும்.
1: இதை இப்படியே விட்டு வைக்கப்படாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆமா
2: அம்மா.
0: பாப்பா தியாகராஜா.
2: ஏமா அண்ணா என்னோட பேசாமலே போறாரு, ஏதாவது கோபமா?
0: மகாராஜா கூப்பிட்டதுக்கு நீ போகலையா, அதான் கோபம். சரி சரி, இப்போ அதை பத்தி பேச வேண்டாம், விடு. உங்ககிட்ட ஒரு முக்கிய சமாச்சாரம் பேசணும், சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: நம்ம பர்வதம்மாவை ஒரு நிமிஷம் கூட என்னால மறக்க முடியலப்பா. நீ எப்படிதான் இருக்கியோ, ஆத்துக்கு ஒரு கிரகலட்சுமி வேண்டாமா? நீ என்ன சொல்ற?
2: இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லையம்மா. நீங்க எதுக்குமா அடிக்கடி இதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்?
0: கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உனக்கு ராமநாம உபதேசம் பண்ணின பெரியவா என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா?
2: நன்னா ஞாபகம் இருக்குமா. 96 கோடி ஜபம் பண்ணணும்னு சொன்னார்.
0: இந்த ஜபத்துக்கு பர்வதம்மாவும் உன் கூட பண்ணணும்னு தானே சொன்னார். அதுக்கு கொடுத்து வைக்காம அவ போய் சேர்ந்துட்டா. பர்வதம்மாவுக்கு பதிலா உனக்கு ஒரு தர்ம பத்தினி வேண்டாமா?
2: சீதாமா,
0: நீ யோசனையே பண்ண வேண்டாம். பர்வதம்மாவோட தங்க கமலம்மா காத்துன்னு இருக்கா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
2: சீதாமா,
0: நீ எடுத்துண்ட ஜபத்தை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும். என்னப்பா சொல்ற?
2: உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்கம்மா.
0: இது என்னோட இஷ்டம் மட்டும் இல்லப்பா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட இஷ்டமும் இதுதான்ப்பா.
2: ஹே ராமச்சந்திர பிரபு.

0: திருவாரூர் சாஸ்திரிகள் மன்னிக்கணும், காக்க வச்சுட்டேன், கோபிச்சுக்கப்படாது.
1: தீட்சிதர்வாள், பொதுவா யாருக்குமே இந்த காலத்தோட மதிப்பு தெரியறது இல்ல, உமக்கும் அப்படித்தான். சரி சரி, நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி பேசலாம்.
0: நான் மதுரையில இருந்து இன்னைக்கு கார்த்தால தான் வந்தேன், இப்பதான் சுவாமிகளை பார்க்க போறேன். ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா?
1: சும்மா சொல்லப்படாதுங்க அண்ணா, நீங்க ஊர்ல இல்லாத போதுதான் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுன்னு எனக்கு தோன்றது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மகான் சுவாமிகளத்துக்கு வந்தார், ஒரு மூட்டைய கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. பாவம் சுவாமிகள், ஒரு அதிதி வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா இவர் சாப்பிடுவாரா? அன்னைக்கு பூராவும் ஜலாகாரம் கூட இல்லாம ராத்திரியும் தூங்காம ஜபம் பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
0: அன்னைக்கு
1: ராத்திரி ஸ்வப்னத்துல நாரதர் பிரத்யட்சமாகி, தியாகராஜா, நான் தான் மூட்டையை கொடுத்துட்டு போனேன், நீ அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து அந்த மூட்டையில இருக்கிற கிரந்தங்களை எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வரல. அந்த மூட்டையில ஸ்வரார்ணவம், நாரதீயம்னு ரெண்டு சங்கீத கிரந்தங்கள் இருக்கு. அந்த கிரந்தங்கள் உனக்கு அபூர்வ சங்கீத ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா? இது எப்படிப்பட்ட அனுகிரகம் பார்த்தேளா?
0: ஆஹா, கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே சுவாமிகளாத்துக்கு போகணும். ஜல்பேசே அவரங்க என்ன பாடுபடுத்தின்னு இருக்கானோ, நான் வரட்டுமா?
1: ஆஹா, போயிட்டு வாங்க.

0: நம் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ராமச்சந்திர பிரபு ராமா.
1: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும்.
2: தீட்சிதர் மாமா, ஜல்பீஸ் என்ன வர்றார் போல இருக்கே?
3: ஆமாப்பா, நான் போய் என்னன்னு கேக்குறேன், நீ பாட்டு சொல்லு.

0: ஜல்பேசா வாப்பா வா.
1: என்ன தீக்ஷதர் மாமாவா, நீங்க எப்போ இங்க வந்து?
0: நான் எப்ப வந்தா என்ன? கொஞ்சம் மெதுவா பொறுமையா பேச மாட்டியா? இப்பதான் தியாகராஜன் சிஷ்யர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், என்ன விஷயம்?
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் கத்துறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான். நான் ஒண்ணு பகவான் நம்பாம இல்ல. தியாகராஜனுக்கு பகவான் நல்ல சங்கீத ஞானம் வெங்கலமான சாரீரத்தையும் கொடுத்திருக்கார். வீட்டிலேயே பாடிண்டு வீதியில பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? மகாராஜா கூப்பிட மாட்டாரான்னு எத்தனையோ பேர் தபஸ் பண்றான். மகாராஜா கூப்பிட்டும் இவன் போகலன்னா அண்ணனா இருந்து நான் தட்டி கேட்காம யார் கேக்குறது? நீர் தான் குடும்பத்துல ஒருத்தரும் இல்லையோ. என்னைக்காவது இது பத்தி கேட்டிருக்கீரா? யாருக்கும் அக்கறை இல்லாத போது நான் தானே கேட்கணும், அதான் கேட்க போறேன். தியாகராஜா, தியாகராஜா
2: வாங்கண்ணா.
1: வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், நீ என்னதான் நினைச்சு இருக்க? தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற நினைப்பா. தியாகராஜா பாட்ட நிறுத்துறா, நான் சொல்றத நன்னாக்கு. ராமா ராமா ராமான்னு ஓயாம ஒழியாம கத்துறியே, வழிகாட்ட மாட்டேயான்னு கதறியே, நான் சொல்றதான் கேட்க வேண்டாம். அந்த ராமன் தான் வழிகாட்டுறான்னு நம்பிண்டாவது மகாராஜா கூப்பிட்டா போக வேண்டியதுதானே? ஏன் தர்பாருக்கு போல? என்னடா கேட்டுண்டே இருக்கேன், பாடிண்டே இருக்கேன், எத்தனை அலட்சியம் உனக்கு!
2: அண்ணா கோபிச்சுக்காதீங்க, தர்பாருக்கு போறதுக்கு மனசு இடம் கொடுக்க.
1: என்ன சொன்ன, என்ன சொன்ன? மனசு இடம் கொடுக்கலையா? அது என்னடா அப்படி ஒரு மனசு? உன்னோட மனசுக்கு நன்றி உணர்வு கூட இல்லையா? ஏண்டா இப்படி காஞ்சு போன மனசுனாலயா ராமனை பாடிட்டு இருக்க? நம்ம தோப்பனார திருவாரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து பரந்த மனசோட நிலத்தையும் வீட்டையும் கொடுத்து உனக்கு உபநயனம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு குடும்பத்தையே வாழ வச்ச மகாராஜா கூப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்தா மனசு இடம் கொடுக்கலன்னு துணிச்சலா பேசுவியா? நம்ம தோப்பனாருக்கு மகாராஜா காட்டின மரியாதைக்காவது போக வேண்டாமா? அவரோட ஆதரவு இல்லைன்னா நீ இன்னைக்கு இப்படி பாடிட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறேன், பதில் சொல்லு.
2: அண்ணா நான் சொல்றதையும் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு மகாராஜா கிட்ட பரிபூர்ண மரியாதை இருக்கு. ஆனா தர்பாருக்கு போனா அவர் பாட சொல்லுவார், அங்க எனக்கு பாட வராதுன்னா பாடலைன்னா மகாராஜா வருத்தப்படுவார். அது அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆகாத. அப்படி ஏதாவது சன்மானம் கொடுத்து அதை நான் வாங்கலைன்னா அதுவும் அபச்சாரம். நாரத பகவானோட அருளாளே, எனக்கு கிடைச்சிருக்கிற சங்கீத ஞானம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பாடுறதுக்குத்தான் என் மனசு சொல்றதுன்னா, இத துஷ்பிரயோகம் பண்ணினா ஸ்ரீ நாரத மகர்ஷியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குமோன்னு பயப்படுறேன். அண்ணா இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியும். ராமா ராமா.
1: உன்னோட ராமர் ராஜவம்சத்துல பிறந்து என்ன சுகத்தை கண்டார்?

0: இல்ல அந்த ராமனை நம்பி இதுவரை நீ தான் என்ன சுகத்தை கண்ட? நீ பிறந்த உடனே அண்ணா ராமநாதனை வேலை அமைச்சு விட்ட, கல்யாணத்தை பண்ணிண்ட, அப்பா போய் சேர்ந்தார், ஆச்சு, மகாலட்சுமி ஆட்ட நடமாடின்னு இருந்த உன்னோட பருவதமாவும் போய் சேர்ந்துட்டா. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? மகாராஜா சன்மானம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ ஏ அப்படின்னு நீ பெரிய சக்கரவர்த்தியோ? இதோ பார், உங்ககிட்ட பேச்சுக்கு பேச்சு பேச நான் தயாரா இல்லை. நாளைக்கு நீ தர்பாருக்கு போக போறியா இல்லையா? அந்த ஸ்ருதியை நிறுத்துறா, ஸ்ருதியை நிறுத்து. நானே ஸ்ருதியை
1: நிறுத்தினாதான்
0: உண்டு.
1: ராமச்சந்திரா, ஹே ராமா, ராமா.
0: தியாகராஜா, இந்த நாடகத்துக்கெல்லாம் மசையிறவன் நான் இல்ல. மயிலே மயிலேனா இறக போடாது. நாளைக்கு நீ மகாராஜாவை போய் பார்க்கல, உன்னோட பூஜா விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ஆறதுன்னு பாரு. இதனால என்ன பாவம் வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் வரேன்.
1: ஸ்ரீ ராமா, ராமா.
2: தியாகராஜா, உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு நன்னா தெரியறது. இதோ பார் தியாகராஜா, உண்மையான பக்தி செலுத்துறவாளத்தான் பகவான் சோதனை பண்ணுவார். இந்த சோதனை நிச்சயமா நல்லதா தான் முடியும் தியாகராஜா.
1: ராமா, ராமா, ராமா.
3: நிதி சால சுகமா ராமுனி ஸ்ரீராமுனி சநிதி சேவா சுகமா நிதி சால சுகமா ராமா ராமுனி சநிதி சேவா சுகமா நிஜமுக பல்கு மனசா நிதி சால சுகமா ராமுனி சநிதி சேவா சுகமா ஸ்ரீராமா.

भजन दशरथि ध्यान भजन सुधार समूह रुचो।

0: தியாகராஜா, தியாகராஜா, எங்க தியாகராஜன்? ஆத்துல யாருமே இல்லையா?
1: வாங்கண்ணா, அவர் உஞ்ச விருத்திக்கு.
0: ஓ, பிக்ஷா எடுக்க போயிட்டானா? எங்க ராமராயன்?
2: இதோ வந்துட்ட பெரியண்ணா.
0: ராமராயா, அதோ அங்க இருக்கிற பெரிய புஷ்ப கூடைய இப்படி கொண்டா.
2: எதுக்குண்ணா?
0: கொண்டாங்கிறேன், நின்றுண்டே இருக்க. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: என்னது, விக்கிரங்கள்லாம் எடுத்து கூடையில் வச்சிட்டு இருக்க? அவச்சாரம், அவச்சாரம். பெரியண்ணா, பெரியண்ணா, என்னண்ணா பண்றேன்? விக்கிரங்களெல்லாம் ஏன்னா எடுக்கிறேன்? வேண்டாண்ணா. ராமா, ராமா, குருநாதா, பெரியண்ணா, விக்கிரங்களை வச்சிருக்கோண்ணா.
0: என்ன தடுக்காத நீ?
2: குருநாதர் ஒரு நிமிஷம் கூட விக்கிரங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டாருண்ணா. அவரை உயிரோட கொண்டுடாதீங்க அண்ணா, கொண்டுடாதீங்க.
1: ராமா,
2: ராமா,
1: ராமா.
0: வச்சிருங்க, எங்கிட்ட வராத.
2: வேண்டாம்,
0: தள்ளி தள்ளி
2: வச்சிருங்க.
0: தள்ளி நில்லு,
1: வச்சிருங்க.

0: பாருங்க மாமா, விக்கிரங்களை எல்லாம் பெரிய அண்ணா கூடல எடுத்து வச்சுட்டு இருக்காளு.
1: என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்கா? நோக்கு ஏண்டா இப்படி பைத்தி பிடிச்சு போடுத்து? விக்கிரகத்தை கூடையில இருந்து எடுறா.
2: கூடையோட எடுத்துதான் போவேன். தியாகராஜன் அகம்பாவ அடங்கிறதுக்கு இதுவும் ராமரோட கட்டளை தான்.
3: ராமா,
0: குருநாத கிட்ட போய் இப்பவே சொல்றேன்
1: நான். ராமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? தியாகராஜனை சோதிக்கணும்னு உனக்கே தோணித்தாப்பா ராமா? சீதா தேவி, ஆஞ்சனேயா, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு தியாகராஜன் எப்படி இருக்க போறானோ? ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சு தியாகராஜனை பக்தி பிரவசத்தோட நிறைய பாடல்கள் பாட வச்சு நீ கேட்கணும்னு இப்படி ஒரு திருவிளையாடலா பிரபு? இப்படி ஒரு திருவிளையாடலா? கபலம்மா, அழாதம்மா, அழாத.
3: மாமா, ஏ மாமா, இப்படி எல்லாம் நடக்கிறது? எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கள்ளங்கபடி இல்லாம குழந்தையாட்டம் ராமனே கதின்னு பாடின் இருக்கிற அவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது நான் தானே மாமா அழணும்? அழாம என்னால எப்படி மாமா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் மாமா? என்னோட குமுறல் அந்த சீதாதேவிக்கு கூட கேட்காதா மாமா?
1: இல்லம்மா, நீ அழக்கூடாதுமா. நீதான்மா தியாகராஜனுக்கு ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையினால சல்பேச சீக்கிரம் திரும்பிடுவான்னு எனக்கு தோன்றதும்மா. நான் வர்றம்மா, நீ அழாதம்மா, அழாத.
0: அண்ணா,
4: யாரு? ராமராயனா? என்னப்பா ஆச்சு?
0: நம்ம ஆத்து பூஜா மண்டபத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம்.
4: ராமா, ராமா, என்ன ஆச்சு? ராமராயா, என்னப்பா ஆச்சு? விவரமா சொல்லுப்பா.
0: அதை எப்படி நான் சொல்றது? பெரிய அண்ணா வந்து நம்ம ஆத்து பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும்
4: பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும்
0: பெரிய பூக்கூடையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாள்னா?
4: ராமா, ராமா, குருநாதா, குருநாதா,
1: ராமா.
4: அப்புறம் என்ன ஆச்சு? நிதானமா சொல்லுப்பா.
0: நானும் தீட்சிதர் மாமாவும் ஆணை மட்டும் தடுத்து பார்த்தோம், எங்களை தள்ளி விட்டுட்டு போயிட்டாருனா?
4: ஏன்தான் ராமன் ஐயாவாள் இப்படி சோதனை பண்றானோ? அண்ணா, கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்க.
1: ராமா, என்னை விட்டுட்டு எங்க அப்பா போயிட்டேன், எங்க அப்பா போயிட்டேன் ராமா, ராமா.
4: ஐயோ, மயக்கமாயிட்டார.
5: என்ன தீட்சிதவாள், தியாகராஜர் இப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்காரே.
1: ராமராயா, அண்ணாவுக்கு எப்படி இருக்கு? ஏதாவது ஆகாரம் பண்ணினாரா?
0: அண்ணா ஆகாரம் இல்லாம நாலு நாளாச்சு இப்படி ஏற்படுத்துன் இருக்கார். ராமா, ராமான்னு தான் மூச்சு போயின்னு என்ன பண்றதுன்னே தெரியலையே, என்ன பண்றதுன்னே தெரியலையே.
1: ஸ்ரீராமா, ராமா, ராமா, ராமா, இதோ வந்துட்டேன் கிருஷ்ணா. ஏ ராமன் கிடைச்சுட்டார், ஸ்ரீராமன் கிடைச்சுட்டார். சொப்பனத்துல, சொப்பனத்துல காவேரியில இருக்கார். எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ.
0: அண்ணா, அண்ணா, மெதுவா போங்க அண்ணா, விழுந்து போறேன்.
1: ராமா, ராமா, வந்துட்டேன்ப்பா, இதோ வந்துட்டேன்.
6: கடபாடிங்களே, கடபாடிங்களே, தியாகராஜனுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணிட்டார் ராமச்சந்திர பிரபு. கடபாடிங்களே, வாங்கோ, வாங்கோ. அதோ பாருங்க, அண்ணா இப்படி தருவாருன்னு ஓடாரு, விழுந்துடுவார் போல இருக்கு. அண்ணே, விழுந்துட்டாரு, தூக்குங்கோ அவரை, எல்லாரும் தூக்குங்கோ.
1: ராமா, ராமா, எங்கப்பா இருக்க? இத்தனை நாளா இந்த காவேரி ஜலத்திலேயா இருந்த? ராமா, ராமா, சுந்தரம், கிருஷ்ணா, ரொம்ப ஜாக்கிரதையா தேடுங்க. உங்க காலு ராமர் மேல பற்ற போறது. மெதுவா, மெதுவா தேடுங்க. ராமா, ராமா,

0: ராமா, ராமா, ராமராயா, சுந்தரம், கிருஷ்ணா, எல்லாரும் ஓடி வாங்க. ஏ ராமர் கடிச்சு விட்டார், ஏ ராமர் கடிச்சு விட்டார்.
1: ராமா, ராமா,
2: கனு கொட்டி ஸ்ரீராமுனி நேடு, கனு கொட்டி ஸ்ரீராமுனி நேடு, கனு கொட்டி இனவம்சமுன இம்புகான புட்டி ராமா இலோன சீதானாய கூனி நேரு கனுகொட்டி.

0: வாத்தியார் மாமா, நமஸ்காரம் பண்றேன் மாமா.
1: என்னது ஜல்பேசனா? என்னப்பா இது? என்ன வந்து எதுக்கு நமஸ்காரம் பண்ற? ஓ, போய் நேரா தியாகராஜன் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நமஸ்காரம் பண்ணு போ. ஆஹா, ஜல்பேசனையும் ஸ்ரீராமர் காப்பாத்தி விட்டார்.
2: ஜல்பேசனாவா? வாங்க, இப்படி வாங்க.
0: தியாகராஜா, என்னால எதுவுமே பேச முடியலையே. நான் புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டேனேப்பா. ராமர் என்ன மன்னிப்பாரா தியாகராஜா? எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். எனக்கு ராமர் அருள் கிடைக்குமா தியாகராஜா? உன் பேரை சொல்லக்கூட எனக்கு யோகிதை இல்லாம போயிடுதேன்.
2: ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கருணாமூர்த்தி இல்லையா? நீங்க எந்த நிமிஷத்துல தப்ப உணர்ந்தேடோ அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சுண்ணா. வாங்கண்ணா, வாங்க.
3: இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு விஜயாபனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உபனிஷத் பிரம்மம் சுவாமிகள் அண்ணாவை வர சொல்லி ரொம்பவும் கேட்டுண்டபடி அண்ணா யாத்திரை பண்ணுறதா தீர்மானம் பண்ணியிருக்கார். யாத்திரை நல்லபடியாக முடியணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: ஓ சாஸ்திரிகளா, வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையா? தியாகராஜ சுவாமிகள் யாத்திரைக்கு புறப்பட்டு போற போது வந்ததுதான் போல இருக்கு.
4: ஆமா தீட்சிதர்வாள், அப்ப வந்ததுதான், அப்புறம் இப்பதான் வர முடிஞ்சது. எல்லாரும் சௌக்கியமா? நம்ம சுவாமிகள் யாத்திரையிலேருந்து திரும்பி வந்துட்டாளா? தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்.
1: சுவாமிகள் யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு ஆபத் சந்நியாசம் கூட வாங்கி விட்டாராம்.
4: அப்படியா?
1: சுவாமிகளோட தீக்ஷா நாமம் ஸ்ரீ ஸ்ரீ நாத பிரம்மானந்தா.
4: ராமா
1: யதீந்திராளா திருவயாத்துக்கு வந்துட்டு இருக்காளாம்.
4: ஓஹோ,
1: பூர்ண கும்பத்தோட பட்ன பிரவேசத்துக்கு அழைக்கணும். சரியான சமயத்துக்கு பகவான் உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார் பாத்தீங்களா?
4: பரம பாக்கியம், எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான்.
1: வாங்க போலாம்.

பாருங்க, எல்லாரும் பாருங்க, பெரியவா சிறசில இருந்து ஒரு நட்சத்திரம் போறது. ஆஹா, என்ன காட்சி, என்ன காட்சி!

இதுவரை திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்டீர்கள். நாடகமாக்கம் TSV சர்மா அவர்கள். இதில் நடித்தவர்கள் தியாகராஜனாக MB சபரிதாசன், ராமபிரம்மமாக வி விஸ்வேஸ்வரன், மகாராஜாவாக மன்னை ஜெயராமன், சுண்டி பாகவதராக ஏ பார்த்தசாரதி, ஜல்பேசனாக லக்ஷ்மி பாஸ்கரன், ராமராயனாக கோபி வீரமணி, பஞ்சாமி தீட்சிதராக வெடிச்சிப்பாளையம் பி நடராஜன், திருவாரூர் சாஸ்திரிகளாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், கிருஷ்ணனாக முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், தாயாராக ரேவதி முத்துசாமி, பர்வதம்மாவாக எம் வசந்தி, கமலம்மாவாக என் மீரா ஆகியோர். பாடியவர் முனைவர் கே வாகேஷ் அவர்கள். அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன்.

நெகிழ்வு உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3 மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசத்தை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனிங்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங்.

0: இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம். கலக்கலா நகைச்சுவை சொல்ல தொலைபேசி வழி வாருங்கள் நேர்களே, வாருங்கள் மகிழ்வித்து மகிழ்வோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0436 என்கின்ற முன் இணைப்பக எண்ணை தொட்டு 2 3 1 2 3 1 மற்றும் ஒரு நகை 2 9 9 4 8 0 மற்றும் ஒரு நகை 2 9 9 5 8 0 அலைபேசி எண்ணாக 9 5 6 6 4 2 7 2 3 1 காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம். வணக்கம் கலக்கல் நேரம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: நான் திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து லதா பேசுறேன் சார்.
0: பனங்குடியில தான் சொல்லு.
1: ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் பழம் சாப்பிடும்போது சாத்திட்டு தான் சாப்பிடுவானா சார்? ஏன்னா அவன் சாத்துக்குடி
0: சாப்பிடுவானா? சொல்லுங்க.
1: எறும்பு கூட்டமா ரோட்ல போயிட்டே இருந்துச்சாங்க சார்.
0: சரி,
1: ஒரு பையன் வந்து சைக்கிள்
0: விட்டுட்டானா,
1: ஆனா ஒண்ணு கூட அடிபடலையா.
0: ஏன் தெரியுமா?
1: அப்படின்னா அது ஹெல்மெட் போட்டுட்டு
0: இருந்துச்சான். சரி, ரொம்ப நன்றிங்க லதா மேடம். பணங்குடி தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துங்க. நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேர் வணக்கம் கலக்கல் நேரம். நலமா இருக்கேன் சொல்லுங்க.
2: சோகமா இருக்க மரம் எந்த மரம் சார்?
0: சோகமா இருக்கிற மரம் எந்த மரம் சொல்லுங்களேன்.
2: அசோக மரம்.
0: ஓஹோ, இல்ல சோகம் அசோகம்னா சந்தோஷம்னு அர்த்தம். சொல்லுங்க.
2: என்ன
0: வித்தியாசம் என்ன தெரியலையே சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் நேரம். நம்ம நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான், மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். அந்த வகையில் எல்லாரும் சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக அந்த ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவையாக இருக்கணும். நார் மனசையும் நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வானொலியை சொல்கிற ஒரு நாகரிகத்தோடு நம்ம அந்த சில நகைச்சுவையை நம்ம சொல்லி நம்ம சிரிக்கலாம். வாருங்கள் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேர் சந்திக்க போகிறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
3: சொல்லுங்களேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.

0: தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்துங்க, நிகழ்ச்சியில கேளுங்க. நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம் கலக்கல் நேர்.
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். வேதார் மாவட்டம் தேத்தாவடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி சார்.
1: சார், ஒரு ரோட்டு ஓரம்,
0: சரி,
1: ஒருத்தர் வந்து ஒரு வேலை நடக்குது, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அடிக்கு குழிய வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு.
0: சரி,
1: சாலை ஓரம். அப்புறம் கொஞ்ச நேரம் சொன்னா இன்னொரு ஆள் வந்து அந்த வெட்டின குழிய சுத்திக்கிட்டே போயிட்டு
0: இருக்காரு. சரி,
1: பாக்குறவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்ன அவர் குழி வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரத்துல மூடிக்கிட்டு சுத்திக்கிட்டு போறாரு, என்ன விஷயம்னு ஒண்ணும் புரியல.
0: உடனே
1: அவரை தடுத்து நிறுத்தி கேட்டிருக்காங்க.
0: சரி,
1: வணக்கம்.
0: உதயநத்தம் சுப்பிரமணியம், சொல்லுங்க.
2: மருத்துவர் போனாரு மருத்துவர் சொன்னாரு ஐயா நீங்க ரத்தம் கொண்டு வாங்க அப்படின்னாரு.
0: சரி,
2: அவர் என்ன பண்ணாரு, நேர கொள்ளையில போய் வாழையில கட் பண்ணாரு.
0: ஏன் ரத்தம் கொண்டு வாங்க, வாழையில கட் பண்ணாரு, என்னன்னு தெரியலையே. சரி, என்னன்னு தெரியல.
2: அவர் ஏதா ரத்தம் கொண்டு வந்தாரா?
0: ஓ, சரி
2: சரி. அடுத்தது இன்னொரு பாத்தீங்கன்னா சார், ஒரு வீட்டுல வந்து கல்யாணம் நடந்தது. நடந்து முடிஞ்சவன என்ன பண்ணாங்க, தாமிழ பையில வந்து என்ன பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பிரெட் பாக்கெட் போட்டு கொடுத்தாங்க.
0: புதுசா இருக்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்
3: சார்.
0: வணக்கம் ஐயா.
3: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன் சார், சொல்லுங்க.
3: பேப்பர்ல சார் ரயில் ஓடாதுன்னு போட்டிருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, அது தண்டவாளத்துல ஓடும் அப்படிங்கிறார்.
0: சரி சரி, சொல்லுங்க.
3: சித்திரைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா?
0: எதுக்கு?
3: தை மாசத்துக்கும் சித்திரை மாசத்துக்கும்.
0: தை மாசத்துக்கும்? ஓ, தெரியு, சொல்லுங்க.
3: தை மாசம் சூரியனுக்கு நம்ம பொங்க வைப்போமா?
0: ஆமா,
3: சித்திரை மாசம் அதே நமக்கு பொங்க வைக்குமா?
0: சரிங்க நாகராஜன், ரொம்ப நன்றிங்க நம்ம நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. ரொம்ப அழகாக சூப்பரான ஜோக் சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு சொல்ல போறாங்க, கேட்டலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். காரைக்கால் இருந்து காவியா பேசுறேன்.
0: காரைக்கால் இருந்து காவியா, சொல்லுங்க காவியா.
4: சார், ஒரு பையன் வந்து காலேஜ் போறான் சார்.
0: போறாரு.
4: அவங்க சார் கேக்குறாங்க, ஏன்டா இத்தனை நாளா வரலன்னு கேக்குறாங்க.
0: ஏன் இத்தனை நாளா
4: வரல? இதுக்கு அந்த பையன் சொல்றாங்க சார், எங்க அப்பா வந்து ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனா மதிப்பிடுக்காதுன்னு சொன்னாருன்னு
0: சொன்னாங்க. சொல்லுங்க காவியா, சொல்லுங்க
4: சார். ஒரு டாக்டர் சொல்றாரு சார் பேஷண்ட் கிட்ட.
0: என்ன சொல்றாரு?
4: ஒரு 10 மாத்திரை கொடுத்து இன்னைக்கே முழுங்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு சார். உடனே அதுக்கு பேஷண்ட் வந்து ஏன்னு கேக்குறாரு சார். உடனே அதுக்கு டாக்டர் வந்து, இன்னைக்குதான் கடைசி டேட்டு, நாளைக்கு எக்ஸ்பிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு.
0: சரி சரி, ரொம்ப நன்றிங்க நம்ம நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ, வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
2: துபாய் சென்ட்ரல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அன்றர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சொலை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்கு அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வீர்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வீர்சன் பேக்கரி.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீர்சன் பேக்கரி திருவாரூர்.
3: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ் இன் இன்சொல் மதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை. நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
3: நெர்லி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது வைக்கிங் பலிங்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம் நிகழ்ச்சியோடு.

0: கலக்கல் நேரம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சொல்லுங்க
0: காரைக்கால் நிஷா மேம், சொல்லுங்க.
1: வகுப்பறையில ஆசிரியர் சயின்ஸ் சார் பாடம் நடத்திட்டா ஒரு பையன் மட்டும் தூக்கிட்டு இருந்தானா, அவனை ஒரு கொஸ்டின் கேக்கறது எழுதி விட்டு குதிரை நானா எங்க உள்ளது கேட்டானா, அவன் ஆசியா கண்டத்துல ஐரோப்பா கண்டத்துல உள்ளதுன்னு சொல்லிட்டானா, ஏ மேல வெந்தி மலையாடுறான் சொன்னான், வெந்தி மலையாடுனா தெரியுமா சார் கேட்டானா சார்.
0: சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேர் சந்திக்கிறோம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
2: திருத்திரைப்பூண்டி தேவி சார்.
0: திருத்திரைப்பூண்டி தேவி சொல்லுங்க.
2: ஒரு புத்தக கல்யாண மருமக வந்து சமைச்சாங்களா மேடம்
0: சொல்லுங்க.
2: மேம் மத்த நான் இன்னைக்கு புதுசா சமைச்சிருக்கேன் என் சமையல வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாங்களாம். சரிமா ஃபர்ஸ்ட் முத முதல்ல போய் காக்காவுக்கு வச்சுட்டு வாமான்னு
0: சொன்னாங்களேன்.
2: கலக்கல்
0: நேரம்
3: என்னவா
0: இருக்கும் தெரியல.
3: அமராவதி.
0: ரொம்ப நன்றி அன்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். கலக்கல் நேரம் வணக்கங்க.
4: ஹலோ வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
4: பேசுங்க
0: நஸ்ரீன்.
4: சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல எல்லாரும் ஒரு மனுஷன் கிட்டயே மணியன்னா மணியன்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க அவட்ட மட்டும்?
0: ஏன் அப்படி தெரியல.
4: ஏன்னா ஒரு வாட்ச்மேனா.
0: ஓ சொல்லுங்க.
4: தலையிலே போற முடியாது குள்ளா. என்ன குள்ளா?
0: ரசகுள்ளாவா? என்ன காப்பாத்துறீங்க. நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். கலக்கல் நேரம் வணக்கங்க. நல்லா இருக்கு சார். நீங்க சௌரியமா இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சரிங்க. சொல்லியாச்சே நிறைய. சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. ஓ
3: ஷாம்பு மட்டும் எங்க போறோமோ அங்க வரும்
0: சார். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. இதான் நிறைய எழுதி வச்சிருக்கீங்க போல இருக்கு. நன்றி. தொடர்ந்து சொல்லுங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துங்க. நன்றி. நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம். நான் கூகுர் வடகரை யார் முருகேசன்.
0: சொல்லுங்க வடகரை முருகேசன் சார்.
5: டாக்டர் பேசன் கிட்ட கேக்குறாரு. நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் உங்க சேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாப்ல.
0: எப்படி இருக்கு? போகுது கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கங்க. ரோட்டு ஓரத்துல
5: வந்து முதல்ல வந்துட்டு ஒரு பெரியவரு அட்டையந்த அப்பா புத்திய முதல்ல கிடைக்கு அப்படின்னு சொல்லி நாலு இன்ஜினை போட்டு இறங்க.
0: பயங்கரமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? பேருங்க உங்க பேரு? வஞ்சியூர் தங்கையன். நன்றி தங்கையன் சார். தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க, பங்கெடுத்துங்க. நன்றி தங்கையன். வஞ்சியூர் தங்கையன் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
6: திருநள்ளாறு
0: செந்தாமரை
6: பேசுறேன்.
0: விடுகதை போல இருக்கிறது.
6: என்ன
0: ரூம் தெரியலையே. என்னங்க மஸ்ரூம்? சரிங்க சரிங்க சரிங்க ஓகே. ஆமா கேட்ட மாதிரி மறந்துட்டேன். சரி ஓகே. ரொம்ப தேங்க்யூ செந்தாமரை.

0: நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
1: மேடம் உங்களுக்கு எம்கே முரியஸ் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
1: நாளைய உலகம் நம்ம கையில இருக்குன்னு ஒருத்தன் சொன்னானா.
0: சரி,
1: அதுக்கு என்ன ஒருத்தன் சொன்னானா, இப்ப யாரு கையில இருக்கு?
2: என்னன்னு
0: தெரியலையே.
2: என்ன
0: செய்யாம இருக்கணும், என்ன புரியல?
2: கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும்?
0: என்ன பண்ணணும்? கதவை சாத்தணுமோ?
2: இல்ல,
0: தென்னங்குடி விஜயா மேம் சொல்லுங்க. கேளுங்க, பங்கெடுத்துங்க. நன்றி. நம்ம நிகழ்ச்சி கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: என்று உங்கள் அன்புடன் பூந்தடம் பேசி முருகன்.
0: சொல்லுங்க முருகன். முருகன்,
3: ஒரு மூணு நண்பர்கள் பேசியிருந்தாங்க.
0: என்ன பேசினாங்க?
3: கடவுள் நேர்ல வந்தாரா? மூணு பேரும் யாருக்கு என்னென்ன வர கேளுங்க. தரம் சொன்ன
0: கேட்டிருக்காரு.
3: அதுல ஒரு நம்பர் சொன்னாரா, ஒரு ரூம் ஃபுல்லா எனக்கு டைமண்ட் வேணும் அப்படின்னாரா. சரி கொடுத்துட்டாரா. இன்னொரு நண்பர், ஒரு ரூம் ஃபுல்லா எனக்கு வந்து தங்கம்மா வேணும் அப்படின்னாரா.
0: சரி,
3: தங்க புத்தி காட்டி கொடுத்துட்டாரா. மூணு அன்பு என்ன வேணும் கிடைச்சா அந்த ரெண்டு ரூம் சாவி எனக்கு வேணும் அப்படின்னு.
0: பயங்கரமான ஆளா இருப்பார் போல் இருக்கேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நெர்லி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். இது கலக்கல் நேரம். ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. நிறைய ஜோக்ஸ் எல்லாம் நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன ஜோக் சொல்ல போறாங்க கேட்க நம்ம அவரோட காத்திருக்கிறோம். கேட்டெல்லாம் வணக்கம். வணக்கங்க, யாரு என்னன்னு தெரியலையே. வணக்கம். வணக்கங்க,
1: காரைக்கால்
0: காரைக்கால் அபுவா?

0: அபி சொல்லுங்க. அபி
1: சார், பி வந்து ரேஷன் கடைக்கு போயிருக்கு சார், லெட்டர் பி.
0: ஆ
1: ரேஷன் கடைக்கு போயிருக்கு சார், அது என்ன சார் பண்ணிருக்கோம்
0: ஊர் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க.
1: ஒரு பாட்டி, முதல் பாட்டி கேட்டாங்களா, பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர்னு பொண்ணுங்கலாம் போதே யானு இரண்டாவது பாட்டி கிட்ட கேக்குறாங்களா, அதுக்கு என்ன சொல்லிருப்பாங்க?
0: நான் இல்லப்பா, எனக்கு தெரியாது, சொல்லுங்க சொல்லுங்க. அமிர்தஸ்ரீ, ஹலோ.
2: என்ன
0: ஊர் பேர் சொல்லுங்க? திருவாரூர். தியாகராஜன் சார். சொல்லுங்க தியாகராஜன் சார்.
2: ரெண்டு சித்தர்கள் ஒரு மாறுதத்துல ஒரு மேரேஜ் போயிருக்காங்க. மேரேஜ்ல போய் சாப்பிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கறதுக்கு இடம் இல்லை, தப்புல உட்கற மாதிரி ஆச்சு. சரி, என்ன பண்ணாங்க, இந்த திருவாரூர் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், ஒரு அஞ்சு வெள்ளி அந்த அந்த குலோபிச்சன உங்களுக்கு இன்னும் அதை அதை எடுத்து பையில வச்சுட்டான். எய்தாப்ல உள்ளவன் அதை பாத்துருக்கான், ஐயோ நம்ம திருட முடியல, அவன் திருடிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் பேசும் போது எடுக்காம எடுத்துக்காங்க, நீ என்ன பண்றீங்கன்னு. நான் வந்து இந்த மேஜிக் எல்லாம் பண்றேன் சார் அப்படின்றான். அப்படின்னா இந்த மேஜிக் பண்ணுங்கன்னா இருக்காரு. ஒரு அஞ்சு கிண்ணம் எடுத்துருவாங்க, அவள்கிட்ட இருந்து எடுத்துருக்காரு. அஞ்சு கிண்ணத்தை எடுத்து வந்து இவன் பாயிட்ல வச்சுக்கிட்டு சூ மந்திர கழி இந்த அவரு அந்த பாயிட்ல இருக்கும் பிறகு அவனை கவனிச்சு
0: விட்டுருக்கான்.
2: எடுத்து வச்சிருக்காங்க,
0: சரிங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: மெட்லி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது கலக்கல் நீரம். வணக்கம். இருக்குமோ பழம் போச்சே. சரி, நன்றிங்க கார்த்திகேயன் சார், ரொம்ப நன்றி. அப்பப்ப வாழ்க்கையில வேலை வேலைன்னு இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் சிரிக்கிறது நல்லதுதானே.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜ் வளர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜ் வளர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோஜ் வளர்ஸ் மயிலாடுதுறை. அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் கோ.

சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களில் விசேஷங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று இடம்பெறுவது

தமிழ் மாதங்களில் ஆன்மீக சிறப்பு மிக்க மாதமாக போற்றப்படுவது ஆடி மாதம். இந்த மாதம் முழுவதும் அம்பிகை வழிபாட்டிற்கும் உகந்த காலமாக கருதப்படுகிறது. இயற்கை வளம் பெருகவும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கவும், நோய் நொடிகள் நீங்கி நலன் பெருகவும், சக்தியின் அருள் கிடைக்கவும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவது சிறப்பானதாக நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஆடிவள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி பூரம் போன்ற திருநாட்கள் அனைத்தும் அம்பிகையின் அருளை நினைவூட்டும் புனித நாட்களாக விளங்குகின்றன. பக்தர்கள் விரதமிருந்து அபிஷேகம், அர்ச்சனை, தீப வழிபாடு செய்து அம்மனின் அருளை பெறுகின்றனர்.

இப்போது நாம் ஆடி மாத அம்மன் வழிபாட்டின் சிறப்பாக அதன் பலனாக இன்று நாம் தரிசித்து பலன் பெறப்போகும் சக்தி பீடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வாருங்கள் நேர்களே, நாம் செல்வோம் அசாம் மாநிலம் குவஹாத்தி நகரின் நிலாசல மலைக்கு.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் எண்ணற்ற சக்தி தலங்கள் உள்ளன. அவற்றின் மிகவும் பழமையானதும் தாந்திரிக வழிபாட்டின் தலைமை தலமாகவும் போற்றப்படுவது அசாம் மாநிலத்தில் உள்ள காமாக்கியா சக்தி பீடம். இந்த திருத்தலம் பக்தர்களுக்கு மட்டுமல்ல, வரலாற்று ஆய்வாளர்கள், ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இடமாக திகழ்கிறது. இந்தியாவின் மிக பழமையான, மிகவும் புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றான அசாம் மாநிலம் குவஹாத்தி நகரில் அமைந்துள்ள காமாக்கியா அம்மன் திருத்தலத்தின் சிறப்புகளை கேட்டு அம்மன் திரு அருளை பெற இருக்கின்றோம் நேர்களே. வடகிழக்கு இந்தியாவின் அசாம் மாநில தலைநகரான குவஹாத்தி நகரில் உள்ள நிலாசல மலையின் மீது காமாக்கியா கோவில் அமைந்துள்ளது. இது பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு அருகில் இருப்பதால் இயற்கை அழகும் ஆன்மீக பெருமையும் இணைந்த தலமாக விளங்குகிறது.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரோடு. சக்தியின் திருவிழா நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்பு தொடராக உலக பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களில் விசேஷங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அசாம் காமாக்யா சக்தி பீட்டம். புராணங்களின்படி தக்ஷன் நடத்திய யாகத்தில் ஏற்பட்ட அவமானத்தால் தேவி தன்னையே ஆகுதியாக்கிக் கொள்கிறார். சிவபெருமான் தேவியின் உடலை தூக்கி கொண்டு உலகம் முழுவதும் உலா வருகிறார். அப்போது மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் தேவியின் உடலை பகுதிகளாக பல்வேறு பகுதிகளாக பிரிக்கின்றார். தேவியினுடைய உடல் உறுப்புகள் விழுந்த இடங்களே 51 சக்தி பீடங்கள் என்று போற்றப்படுகின்றன. அவற்றின் சக்தியினுடைய அந்த யோனி பகுதி விழுந்ததாக நம்பப்படும் தலமே காமாக்யா. இதனால் இந்த தலம் பெண்மை படைப்பாற்றல் வளம் மற்றும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: சமந்த
1: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அசாம் காமக்யா சக்தி பீடம். காம என்பது விருப்பம் அல்லது ஆசை என்னும், ஆக்கியா என்பது நிறைவேற்றுபவள் என்றும் பொருள் கூறப்படுகிறது. அதாவது பக்தர்களின் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றும் அன்னை என்பதே காமக்யா என்ற பெயரில் அடிப்படை அர்த்தமாக கருதப்படுகிறது. காமக்யா கோவில் சக்தி வழிபாட்டின் முக்கிய மையமாகவும் இந்தியாவின் பல பகுதிகளில் யோகிகள், துறவிகள், ஆன்மீக சாதகர்கள் இங்கு வந்து தியானம் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். காமக்யா கோவிலை சுற்றியுள்ள தலங்களாக நீலாசல மகுதி மலையில் காளி, தாரா, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி, கலாமித்கா போன்ற மகா வித்யா தேவியருக்கான சன்னதிகளும் உள்ளன. இந்த மலை முழுவதும் சக்தி வழிபாட்டின் புனித தலமாகவே விளங்குகிறது. இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் காமக்யா முதன்மையான இடத்தை பெறுகிறது. ஆண்டுதோறும் பல லட்சம் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர். இந்தியா மட்டுமல்லாமல் நேபாளம், வங்கதேசம், பூடான் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் வருகின்றனர். இயற்கை, பெண்மை மற்றும் தாய்மை போற்றும் வழிபாட்டு மரபின் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த திருத்தலம் விளங்குகிறது.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அசாம் காமக்யா சக்தி பீட்டம்.

அம்பு பாய்ச்சி மேளா காமக்யா கோவிலின் மிக முக்கியமான திருவிழா அம்பு பாய்ச்சி மேளா ஆகும். ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவானது அன்னை காமக்யா ஓய்வில் இருப்பதாக ஐதீகம் கூறுகிறது. இந்த 3 நாட்கள் கோவில் மூடப்பட்டிருக்கும். அதன் பின்னர் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதிலும் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். தாந்திரீக வழிபாட்டினுடைய மையமாக இவ்வாலயம் செயல்படுகிறது. காமக்யா கோவில் தாந்திரிக மரபின் முக்கிய மையமாக கருதப்படுகிறது. சக்தி வழிபாடு, யோகம், தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளுக்காக பல சாதுக்கள், யோகிகள் இந்த தலத்திற்கு வருகை புரிகின்றனர். தற்போது உள்ள இந்த கோவில் 16 நூற்றாண்டில் கோச் அரசர்களால் புதுப்பிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. கோவிலின் தேன்கூடு போன்ற குவிமாடம் மற்றும் சிற்ப வேலைபாடுகள் வடகிழக்கு இந்திய கட்டடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. நீலாசல மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் வித்தியாசமானது. காமக்யா தேவியை மனமுருகி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், மனக்கவலை நீங்கும், மகப்பேறு கிடைக்கும், கல்வி, தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றமும், குடும்பத்தில் செழிப்பும் பெருகும், குடும்ப ஒற்றுமை வளரும், மன அமைதி மற்றும் தைரியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.

காமக்கியா சக்தி பீடம் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, பெண்மையின் மகத்துவத்தையும் படைப்பின் புனிதத்தையும் எடுத்துரைக்கும் ஆன்மீக தலமாகும். ஆயிரம் ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் இந்த திருத்தலம் சக்தியின் ஆன்மீக வரைபடத்தின் தனித்துவமாக இடத்தை பெற்றுள்ளது. அன்னை காமாக்கியாவின் அருள் அனைவரின் வாழ்விலும் அமைதி, வளம் மற்றும் நம்பிக்கையை அருளட்டும்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நீங்கள் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். மேலும் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல்லும்போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நடவடிக்கைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் வசந்தா பாடியிருக்கும் பாடல்.

0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் ட்ரிசைன்கள் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் துபாய் சரியல் ஃபால்ஸ் கண் பொருள் கண்காட்சி திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ்.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை.
4: மகை அணியும் மங்கைவளும் அழகாயிரம் சேரவே.
3: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: இனி பன்னிசை கேட்கலாம்.

0: நேற்று இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, அதனை தொடர்ந்து மாநில செய்திகள் புதுச்சேரியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. The monsoon session of Parliament will commence tomorrow and continue till the 13th of next month. During the

குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர், குடியரசு துணைத் தலைவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மால்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு மாயாசந்துடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடி

0: கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மால்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு மாயாசந்துடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியாவில் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். இறுதிக்கட்டமாக வரும் 23 தேதி ருமேனியா செல்லும் திருமதி முர்மு அந்நாட்டு அதிபர் மற்றும் இடைக்கால பிரதமர் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்திய ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். திருமதி முர்முவின் இந்த பயணம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உடனான இந்தியாவின் உறவுகளை மேம்படுத்த வகை செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்ய அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருந்தும் ஒத்துழைப்பை கோரும் வகையில் புதுடில்லியில் நாடாளுமன்ற இணைப்பு கட்டிடத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தொடரின் போது பல முக்கிய சட்டங்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. மாநிலங்களவை பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா, மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாளை தொடங்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடையே திரு ரிஜிஜு கூறுகையில்,
1: நாடாளுமன்றம் அனைவருக்கும் சொந்தமானது என்றும் பல்வேறு மசோதாக்களை இத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு ரிஜிஜு கூறினார். எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதை நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் கூறிய அவர், நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை சீர்குலைப்பதால் எந்த அரசியல் ஆதாயமும் கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் கருத்தை கேட்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும், எதிர்க்கட்சிகளும் அரசின் கருத்தை கேட்கும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் திரு ரிஜிஜு கூறினார். அவையின் செயல்பாடுகளை சீர்குலைப்பது அனைவரின் நேரத்தையும் வீணாக்குவதோடு வரி செலுத்துவோரின் பணத்தையும் விரயமாக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியான இடையூறுகள் காரணமாக கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது என்று அவர் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நினைவூட்டினார்.
0: லடாக்கின் பூகா பள்ளத்தாக்கில் இந்தியா தனது முதல் புவி வெப்ப கிணறுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும், இது நாட்டின் முதல் 1 மெகாவாட் புவி வெப்ப மின் திட்டத்திற்கு வழிவகுக்கும் என்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். 14,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் 1,000 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்பட்ட இந்த கிணறுகள் பூமியின் இயற்கை வெப்பத்தை நிலையான மற்றும் தூய்மையான ஆற்றலாக 24 மணி நேரமும் வெளிப்படுத்தக்கூடியவை என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். அவர் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற 82வது சண்டேசான் சைக்கிள் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசுகையில், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக திரு மாண்டவியா கூறினார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தான்சானியா ஐக்கிய குடியரசின் ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மவின்ஜி குடியரசு துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை இன்று சந்தித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
1: இந்த சந்திப்பின் போது இந்தியா தான்சானியா உறவுகளின் முழுமையான பரிமாணத்தை இரு தலைவர்களும் ஆய்வு செய்ததுடன் எதிர்கால ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகள் குறித்தும் விவாதித்தனர்.

0: மேலும் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, கல்வி, நீல பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் இத்துறைகளில் தான்சானியா மற்றும் சான்சிபார் இணைந்து செயல்படுவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முன்னதாக இன்று காலை மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி மொவினியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது உயர்கல்வி, திறன் மேம்பாடு, நீர் விநியோகம், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தை பார்வையிட்டது குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய டாக்டர் ஹுசைன் அலி மவினி, இருதரப்பு கல்வி ஒத்துழைப்பில் ஒரு மைல்கல் முயற்சியாக ஐஐடி மெட்ராஸ் சான்சிபார் வளாகத்தை நிறுவுவதில் இந்தியா அளித்த ஆதரவையும், இந்திய கலாச்சார உறவுகள் மன்றத்தின் கல்வி உதவித் தொகைகள் மற்றும் இந்திய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு பயிற்சி திட்டம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உதவியையும் அவர் பாராட்டினார். உலகின் தென்பகுதி நாடுகளான இந்தியாவும் தான்சானியாவும் பல்வேறு துறைகளில் நீண்டகால நெருங்கிய நட்புறவையும் ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளன. சான்சிபார் அதிபரின் இந்திய பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவதில் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இன்று டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நடப்பு சாம்பியனும் உலக தரவரிசையில் மூன்றாம் இடத்தில் உள்ளவருமான ஜப்பான் வீராங்கனை அகானே யமகுச்சியை 21-17, 21-17 என்ற நேர் செட்களில் தோற்கடித்து இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து பட்டம் வென்றார். இவர் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர் என்பதும் ஜப்பானின் முக்கிய பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டம் வென்ற பி.வி. சிந்துவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிந்துவின் வெற்றி இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சிந்துவின் வெற்றியால் நாடு பெருமை கொள்வதாக திரு மாண்டவியா தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத உள்ளன. இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 நியூஜெர்சியில் நடைபெறும் இப்போட்டி கால்பந்து ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு மியாமி ஸ்டேடியத்தில் நடந்த 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜம்மு காஷ்மீரில் கத்ரா மற்றும் திரிகுடா மலைப்பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த யாத்திரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை சீரடைந்து பயணப்பாதை பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்யப்பட்டவுடன் யாத்திரை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 1 வார கால அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜான்சிபார் அதிபர் குடியரசு துணைத் தலைவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரை இன்று சந்தித்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றைய

0: பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேர்களில் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா, ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். கருணையில்லாத கண்களை வெறும் புண்கள் என்றே சுட்டுகிறார் வள்ளுவர். பண்ணில்லா பாடல் இனிமை தராதது போல இரக்கமில்லா கண்ணும் பயனற்று போகும். அன்புடன் அரவணைத்து இரக்கத்தோடு உதவும் பண்பில்லாதவர்கள் இந்த பூமிக்கு பாரமாகி போவதாக வள்ளுவர் சாடுகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியதாக பாடும் வள்ளலாரும், ஒரு புறாவின் பொருட்டு தன் சதையை வெட்டி தந்த சிபி சக்கரவர்த்தியும், முல்லைக்கு தேர் தந்த பாரியும், மயிலுக்கு போர்வை தந்த பேகனும் எல்லா உயிர்களையும் தம் போலவே கருதினர். ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை அன்றே பட்டியலிட்டு காட்டும் தொல்காப்பியம் ஆறறிவதுவே அவற்றொடு மனனே என்கிறது. பிறர் உயிர்களின் இன்ப துன்பங்களை மனதால் உணர்ந்து அறிபவனே மனிதனாகிறான். இந்திரலோகத்து அமுதமே கிடைத்தாலும் தனித்து உண்ணாத உயர் பண்பினை கொண்டவர்கள் தமிழர்கள். அவர்கள் தமக்கென மட்டும் முயலாது பிறருக்காகவும் முயன்று பொருளீட்டினர். அப்படிப்பட்டவர்களாலேயே இவ்வுலகம் இன்றளவும் நிலைத்து நிற்பதாக கூறுகிறது புறநானூறு. பசிப்பினி போக்குதலை அறத்தின் உயரளவு குறிக்கோள் என்கிறது மணிமேகலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப சொல்கிறார் வள்ளுவர். இரவு நேரத்தில் விருந்தினர்கள் வந்தாலும் அக்கால தமிழர்கள் மகிழ்ந்து உபசரித்தனர். சங்க தமிழர்கள் தம் விளைநிலத்தில் நெற்பயிர்களில் கூடு கட்டியிருந்த பறவைகள் தீங்குறாமல் இருக்க அறுவடை சமயத்தில் தன்னுமை என்ற இசை கருவியினை இசைப்பனராம். அந்த ஒலியை புரிந்து கொண்ட பறவைகள் தம் குஞ்சுகளோடு வேறிடம் சேருமாம். இன்றும் இப்பண்பை நாம் சில வீடுகளில் காண்கிறோம். வீட்டில் கட்டியிருக்கும் குருவி கூட்டை மிக பத்திரமாக சிலர் பார்த்துக் கொள்வார்கள். நல்லோர் பெற்ற செல்வம் அவரை சேர்ந்தோரின் துன்பம் கண்டு கலையும் உயர்ந்த நோக்கத்திலேயே என்கிறது நற்றினை. பிறருடைய துன்பத்தை காணும் போது கண்ணொரு விழுமம் கை போல் உதவ வேண்டும். அதாவது, கண்ணிற்கு ஏதாவது துன்பம் என்றால் கை யோசிக்காமல் விரைந்து சென்று துயர் நீக்குவது போல பிறருக்கு உதவ வேண்டும். 20 நூற்றாண்டில் உலகம் வியந்த இரு பெரும் கருணை தேவதைகள் அன்னை தெரசாவும் இளவரசி டயானாவும். ஆதரவற்றோர், முதியோர், நோயாளிகள் என சமூகத்தின் விளிம்புநிலை மக்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார் அன்னை தெரசா. இங்கிலாந்தின் இளவரசியாக வலம் வந்தும் மக்களின் மனதையே அரண்மனையாக கொண்டு வாழ்ந்தவர் இளவரசி டயானா. சமூகத்தில் மிகவும் நலிவடைந்த மக்களுக்கு உதவ முயற்சிப்பதை விட எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது வேறு எதுவும் இல்லை என்கிறார் அவர். நாம் எந்த அளவுக்கு பிறரிடம் இரக்கம் காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு இரக்கமும் கருணையும் இறைவனால் நமக்கு கிடைக்கும் என்பதே நியதி. எனவே இரக்கம் காட்டுவோம், இரக்கம் பெறுவோம். நன்றி.
10: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர்.

0: அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
5: சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: கல்யாணத்துல கவனிச்சியா?
12: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
11: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
13: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், துபாய் சரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருட்காட்சி திருவாரூர். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். நிகழ்ச்சியில் பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் டாக்டர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 இசைத்துவருகை கேட்கலாம். திருச்சியின் சேலம் மங்களன் மங்களின் வழங்கும் நிகழ்ச்சியாக ஒலி விழா வரும். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், எளிய முறையில் ஆடு வளர்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி எம் செல்வம் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 8:00 திருவாரூர் சீமாட்டு சில்ஸின் காற்றில் வரும் காணம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 துபாய் சரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருட்காட்சி திருவாரூரின் இசை ஊஞ்சல் ஒளி உலாவும். இதுவரை ஒளி வீசியது லைட் ஹவுஸ். நேற்று இன்னும் சில நொடியில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
14: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டூ லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற

0: அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தாவேக அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாகவும் வளமையை உறுதி செய்யும் வகையிலும் இருக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாட்கோ தொழிற்கூட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவு கொடுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்ல நாங்கள் வந்து அறிவிக்கிறோம். ஸ்காலர்ஷிப் அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்கு, அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீ கூடுதல் படுத்த வேண்டியிருக்காங்க. அதையும் இந்த இதிலே வந்து அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும் அல்லது தங்கும் தேவையா இருக்கட்டும் அங்க இருக்கிற வசதியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பண்ணிச்சிருக்கோம். நிறைய அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு, அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியா உருவாக்கி ஆதிராவிடம் மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்கள் வழங்குறது ரொம்ப கூடுதலா வந்து செய்யணும் சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து
0: முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி

0: மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராம பகுதியில் 2 குட்டி உட்பட 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானைகள் நீண்ட நேரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் யானைகளின் அருகில் செல்லவோ புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளின் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ எடை பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ எடை பிரிவில் நேகா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத்து பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபில் மனோ குரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்ககெயின் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ளன. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் 3 சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 2 இடத்தில் உள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:40 நிமிடம். நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கேன்சர் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அதிலேயே போட்டு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட அந்த பழக்கத்துக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் டாக்டர்?
9: புகையிலை ஸ்மோக்கபிள் ஃபார்ம், அப்புறம் சியூவபிள் ஃபார்ம்னு சொல்லுவோம், வெத்தலை பாக்கோட சேர்த்து போடுறது, இந்த ரெண்டு விஷயங்களும் பண்றவங்களுக்கு மொதல் பாயிண்ட் பல்ல வந்து கரை படியும். அது முதல்ல எல்லாருக்குமே அசிங்கமா இருக்கும், அது தெரியும், அவங்களுக்கே தெரியும்னு வச்சுங்களேன். ஒன்னு வாய் துர்நாற்றம். ரெண்டு, சில பேர் என்ன சொல்வாங்கன்னா வெத்தலை பாக்கு போடுறதுனால தான் என் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ற பேஷண்ட்ஸ்
8: இருக்காங்க.
9: கால்சியம் இருக்கு, பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. மெஜாரிட்டி நாங்க பார்த்தோம்னா என்னன்னா எல்லா பல்லோட வேறு வரைக்கும் எகிரு கீழே இறங்கிடும், அந்த பல்லோட அழுக்கில் ஒண்டியும் தான் பல்லு ஒட்டிகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கூழாங்கல் சைஸில் நான் வந்து காரையை ஒண்டியுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து தவறான கருத்து. வெத்தலை பாக்கோ இல்லை புகையிலையோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து மேஜர் காஸ் ஃபார் கேன்சர்னு சொல்லுவோம். வாய்ப்புற்று நீர் வரத்துக்கான முக்கியமான ரீசன் அது. அது அல்லாமல் பல ரீசன்ஸ் இருக்குது. ஆல்கஹால்ஸு, ஷார்ப் டூத்து, இல் ஃபிட்டிங் டென்ச்சர்னு சொல்லுவாங்க, பல் செட்டையே வந்து ஒழுங்காக பொருந்தாத பல் செட்டையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இது மேஜரான ரீசன் பார்த்தீங்கன்னா புகையிலை தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஆடே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகையிலை போடுறவங்களுக்கு வாயில் மாற்றங்கள் வருதுன்னா, மாற்றங்கள்னால் எப்படி வரும்னா, நார்மலான வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், தொடுறப்ப வந்து ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். அப்படி இல்லாமல் வாய் ரஃப் ஆகுதுனாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சேஞ்சஸ் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாமல் வாய் திறக்க முடியாமல் சில பேருக்கு போகும். அந்த மாதிரி வாய் திறக்க முடியாமல் போனாலும் அது வந்து முக்கியமாக வந்து பாக்கு போடுறவங்களுக்கு வாய் திறக்க முடியாமல் போகும்.
8: அது ஓரல் சப்மிட் கூட சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா நம்மளுடைய மூணு விரலில் வந்து வாய்க்குள்ள விட முடியல, அந்த அளவுக்கு நம்மளோட வாயை வந்து ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
9: ஓ, இது சோஷியல் மீடியா பார்க்கலாமா? பட் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பேர் ஓரல் சப்மிட். அது உண்மைதான். ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். ஹெவியாக வந்து பாக்கு போடுவாங்க, சாப்பாடு நல்லா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை சதையில் உள்ள தசையெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மைப்பட்டும் ஃபைப்ரஸாக மாறும். அவங்க வாயை பார்த்தோம்னாலே ட்ரையாக தெரியும், அப்படியே ஒயிட்டிஷாக தெரியும், ட்ரையாக தெரியும். அவங்களால வாய் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு பேர் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணாலும் கேன்சர் வரலாம். அது வந்து ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் சொல்லுவோம். எந்த லொக்கேஷனில் வேணாலும் வாய் புற்றுநோய் வரலாம். அப்படி ஒரு மாற்றங்கள் இருக்குன்னுங்கிறது தெரிஞ்சால் உடனடியாக டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது முக்கியம்.
8: எந்த மாற்றங்கள் வந்தாலும்
9: உடனே பார்க்கறது, ஏன்னா அதை பார்த்தா தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏன்னா கேன்சர்ங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டேஜில் போனால் உடனே கரெக்ட் பண்ணிட முடியும். கேன்சர் கிடையாது, ப்ரீ கேன்சர்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் போனால் கரெக்ட் பண்ணிட முடியும். ஹேபிட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு டொபாக்கோ செசேஷன் கிளினிக்ஸ்னே இருக்குது, அதுல போய் பார்க்கலாம், அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் தாடை ரிலேட்டட் கட்டிகள், அதுக்கும் வந்து ஏதாவது தாடையில பெரிய வீக்கம் வந்ததுன்னா, வீக்கம் வந்து வலி இல்லாம இருக்குன்னா நிச்சயமா போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க, அதை போடலாம். ரெண்டாவது ஹேபிட் அவுட்டே ஆகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நியூட்ரிஷனெலாம் சாப்பிட்ணும். இந்த மூணு விஷயம். இது அல்லாமல் நீங்கள் புகையிலை போடுறவங்களுக்கு வாயில் வந்து அந்த மாற்றம் வர வரப்பாக வந்து சொரசொரப்பாக வந்து கண்ணம் மாறுறதுனாலே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர்லேது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாழாதீர்கள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையான இந்த பொழுதில் நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் திருச்சி என் சேலம் மங்களில் மங்களின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் பிஎஸ்ஆர் தகவலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
5: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நெல்லை இது காற்றலையில் கானலை வீசிக் கொண்டிருப்பது நம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை ரன் படத்திலிருந்து வருகிறது இந்த பாட்டு.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: நேரில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மணி 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோரியின் விழாவரும் நேரில் விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழாவரும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழாவரும். நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி என் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை
3: நிகழ்ச்சி.
6: ஏகப்பட்ட
5: நேர்களுக்கு திருச்சி என் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணிந்தனல் வாழ்த்துக்கள்.
7: சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17.
5: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
5: நேர்களுக்கு நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
5: நேர்களுக்கு திருவாரூர் சரியல் பால் சன் பொருட் கண்காட்சி திருவாரூரின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
6: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சியின் சில மங்களன் மங்களின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சில மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்று

0: அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து

0: ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மான்செரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 உயிரிழந்தனர், 4 காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். லித்வேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. 3 முறை இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப்போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நெல்லில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம். கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி

0: பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேல் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: சுபா, இருக்கியா வீட்டுல?
7: வாங்கக்கா.
6: எங்க போன? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம.
7: அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம உமாக்கா திடீர்னு ஃபோன் பண்ணி நம்ம விவசாய கல்லூரியில ஒரு பயிற்சின்னு கூப்பிட்டாங்க. உங்கள்ட்ட சொல்ல கூட நேரம் இல்லக்கா.
6: நல்ல விஷயம்தான். விவசாய கல்லூரியில என்ன அப்படி பயிற்சி, என்ன கத்துக்கிட்ட, அந்த விவரத்தை சொல்லாம்ல.
7: பயிற்சியில என்னவோ நிறைய சொன்னாங்க, ஆனா என் மனசுல பதிஞ்சது குமிழ் மரம் வளர்க்கறத பத்தி தான்க்கா.
6: என்ன குமிழ் மரமா? என்ன சுபா, பேரே புதுசா இருக்கு.
7: என்னக்கா, உங்களுக்கே தெரியலையா? சரிதான், போங்க.
6: சரி, இப்பதான் நீ தெரிஞ்சுகிட்டல்ல, என்னன்னு தான் சொல்ல.
7: அக்கா, குறைஞ்ச காலத்துல அதிக வருமானம் தர்ற மர வகைகள்ல இந்த குமிழ் மரமும் ஒன்னாக்கா. இத சாகுபடி செய்யறதுக்கு ஏக்கர் கணக்குல எல்லாம் இடம் தேவையில்லையா. இந்த வரப்பு, வாய்க்காலு, சும்மா இருக்கிற தரிசு நிலம் இதுல வச்சாலே வளருமா. பொதுவா நம்ம சில மரம் எல்லாம் வைக்கும் போது யோசிப்போம்ல, பக்க வேர் அதிகமா விடும், செவுரை பாதிக்கும், அந்த மாதிரிலாம்.
6: ஆமா, அதுதானே முக்கியம்.
7: ஆனா இந்த குமிழ் மரத்துல அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆணிவேர் தாவரம், அப்படிங்கறதுனால பக்க வேர் அதிகமா இருக்காதான்.
6: கேட்கவே நல்லா இருக்கே சுப்பா. நம்ம வீட்டுல கூட நிறைய இடம்லாம் இருக்குல்ல, நடலாமே.
7: தாராளமா வைங்கக்கா, மிச்ச தகவலையும் சொல்றேன், கேட்டுட்டு வைங்க. இந்த குமிழ் மரம் தேக்கு குடும்பத்தை சார்ந்ததாங்கக்கா.
6: ஏன் சுபா, வார்த்தைக்கு வார்த்தை குமிழ் மரம் குமிழ் மரம் குமிழ் மரம்னு சொல்ற, அதனால பயன் என்ன, எதுக்காக அதை வளர்க்கணும், இதெல்லாம் சொல்லாம்ல.
7: என்னக்கா, தேக்கு குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டேன், இதை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்க வேணா. இழைக்கிறதுக்கு இலகுவான மரம், உறுதியான மரம், அதனால இதோட தேவை அதிகமா இருக்கு. விற்பனையில வீறு நட போடுதான்.
6: அப்படியா சமாச்சாரம்?
7: குறிப்பா இந்த மரத்தை பத்தி ஒன்னு சொல்லணும்னா, இந்த மண்ணுலதான் வளரும், இதுலாம் வளராது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லா மண் வகையிலயுமே சிறப்பா வளரும்.
6: அப்ப நல்ல மரம் தான் போல இருக்கு.
7: இதை எப்படி நடவு பண்றதுன்னு கூட சொல்றேன் பாருங்க. உழவு நிலமா இருந்துச்சுன்னா உழவு செஞ்சுட்டு 15 அடிக்கு 15 அடி அப்படிங்கிற இடைவெளியில 2 அடியில நீளம், அகலம், ஆழம் இருக்கிற மாதிரி குழி எடுத்து அதுல நடவு செய்யணும். அந்த குழியில மக்கிய தொழு உரம், வண்டல் மண்ணையும் கலந்து 3/4 பாகத்துக்கு நிரப்பி மீதம் உள்ள குழிய மேல் மண்ணை கொண்டு நிரப்பணும்.
6: சரி சுபா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு ஏக்கர்ல நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோ, எத்தனை மரம் வைக்கலாம்?
7: ஏக்கருக்குன்னு பார்த்தா ஒரு 200 கன்று வைக்கலாம்க்கா.
6: எல்லா மண்ணுலயும் வளரும்னு சொல்லிட்ட, தண்ணி எப்படி?
7: தண்ணி பாய்ச்சறது என்னக்கா, 3 மாசம் வரைக்கும் வாரத்துக்கு 1 தடவை தண்ணி விட்டா போதும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு 1 தடவை நீர் பாய்ச்சினாலே போதும்க்கா.
6: உண்மையிலேயே இதை வளர்க்கறது சுலபந்தான் போல இருக்கு சுபா.
7: இன்னொரு விஷயத்த சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க.
6: என்னது சொல்லு.
7: சாதாரணமா ஒரு மரக்கண்ணு வச்சு அது வளரணும்னா எத்தனை வருஷம் காத்திருக்கணும்?
6: ஆமா.
7: ஆனா இது நடவு செஞ்ச 1 வருஷத்திலேயே 10 அடி உயரம் வளர்ந்துருங்கா.
6: அடியே அப்பா.
7: நடவு செஞ்ச 8 லேருந்து 10 வருஷத்துக்குள்ள அறுவடையே செஞ்சிடலான்னு பாத்துக்குங்க.
6: அதனாலதான் இத சிறப்பா சொல்லிருக்காங்க போல இருக்கு உனக்கிட்ட.
7: அப்புறம் 10 வருஷத்துல ஒரு மரத்தை நம்ம வெட்டி எடுக்கிறோம்னா அந்த ஒரு மரம் 1 டன் எடையில இருக்குமாங்கா.
6: ஏன் சுப்பா, 1 டன் எவ்வளவு விலை போகும்?
7: கிட்டத்தட்ட 7000 வரைக்கும் போகுமாக்கா.
6: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சுப்பா, இருக்கிற மிச்சமதி இடத்தெல்லாம் இந்த குமிழ் மரம் வைக்கிறதுன்னு.
7: அக்கா, நான் இந்த மரத்தை பத்தி கேட்ட நேத்தியே முடிவு பண்ணிட்டேன்.
5: கேட்டது

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: துளசியக்கா, நீங்க எத்தனை வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க?
6: எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்தே ஆடு வீட்டுல இருக்கு. அப்ப எத்தனை வருஷம்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ சுபா?
5: ஓ அப்படியா, அப்ப உங்கள்ட்ட தான்க்கா கேட்கணும் இந்த விஷயத்த.
6: உன் பீடிகையே பயமுறுத்துது சுபா. அப்படி என்ன விஷயத்த கேட்க போற என்கிட்ட?
5: பயப்படுற அளவுலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஆடு வளர்க்கறது சுலபமா கஷ்டமா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும்.
6: எதுக்கு சுபா இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? அது என்ன முடியாமலா போயிரும்?
5: உங்களோட இழுவைய பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமால இருக்கு. சுலபமா வளர்க்கலாமா வளர்க்க முடியாதா?
6: இப்போ உனக்கு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அதுவும் என்ன பார்த்து கேட்கணும்னு எப்படி தோணுச்சு உனக்கு?
5: இல்லக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில எளிமையா வளர்க்கலாம் ஆடு வளர்ப்பு அப்படின்னு பேச போறாங்களாமே. நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்த மாவடியில இருந்து எம் செல்வம் அப்படிங்கிறவங்க. அதான் காலங்காலமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்களே, உங்களை கேட்கலான்னு பார்த்தா நீங்க அதுக்கான பதில சொல்லாம கேள்விகளையே கேட்டுட்டு இருக்கீங்க.
6: நான் பேச்ச நிப்பாட்டிக்கிறேன், நீ ஏன் அந்த ரேடியோவை ஆன் பண்ணு, அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம்.
5: அட, இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. நான் அவங்க சொல்றதுல இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
7: வணக்கம் நேர்களே, இன்றைய வேளாண் நிகழ்ச்சியில நம்ம ஆடு வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விழுந்த மாவட்டத்தில இருந்து ஒரு விவசாயி எவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வகையான ஆடு வளர்க்கறாங்க, ஐயா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா
8: வணக்கம். என் பேரு செல்வம், விழுந்த மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன். நான் வந்து இப்ப நாட்டாடு தான் அதிகம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 25 ஆட்டு கிட்ட இருக்குது. அதுலயே வந்து கலப்பினம் வச்சிருக்கேன். நாட்டு ஆட்டுலயே
7: வந்து கலப்பினம்.
8: ஆமா.

0: அதிக வளர்ச்சியாக இருக்கும், நல்ல எடை தரக்கூடியது, அதனால கலப்பினமாக வச்சிருக்கோம்.
1: ஆடு வளர்க்குறதுலயே நமக்கு லாபம் அப்படிங்கிறது அந்த இடையில தான் இருக்கு இல்லைங்களா?
0: இடையில தான் இருக்கு.
1: அதை கவனத்தில் வச்சுதான் நல்ல எடை எது தரக்கூடியதோ அந்த ஆடு வகையான இந்த நாட்டு வகையிலேயே கலப்பினமாக இருக்கிறத வளர்க்குறீங்க. இந்த கொடியாடு அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இல்லைங்களா?
0: அது வந்து நம்ம காலத்துக்கு வந்து அது செட் ஆகாது, ஏன்னா வந்து அது முதலீடு அதிகம். இது நம்ம நாட்டாடு வந்து விலை கம்மியாக இருக்கும், அதில் கலப்பினம் பண்ணிக்கிட்டோம்னா லாபம் அதிகம்.
1: இப்போ இந்த 25 ஆடு வந்து மேய்ச்சலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறது உண்டுங்களா?
0: மேய்ச்சல்கள்லாம் அழைச்சிட்டு போக மாட்டோம், வீட்டிலே வச்சுருப்போம். தழை இறை எல்லாம் போட்டு வச்சுருப்போம்.
1: சரிங்க. பரன் மேலே வளர்க்குறீங்களா?
0: இல்லை, சாதாரணமாக தரையில் தான், கொட்டாக தரையில் தான்
1: கொட்டாக தான்.
0: ஆமாம்.
1: சரிங்க. அப்போ பரன் வந்து போடணுன்ற அவசியம் வந்து ஏற்படலை இல்லைங்களா? வசதி, இட வசதி அப்படி இருக்குது?
0: இல்லை இல்லை, அதிகமாக நம்ம வளர்த்தோம்னா பெரும் பண்ணைகள் தான் வளர்க்கலாம். பரனை கட்டி நம்ம சும்மா ஒரு 20 ஆடு போகிறனா தேவையில்லை, அது முதலீடு அதிகம் தேவைப்படும்ல, அதனால சும்மா சாதாரணமாக தரையிலே மண்ணிலேயே வளர்த்துக்கலாம்.
1: முதலீடு அதிகமாக தேவைப்படாத அளவில் நீங்கள் வந்து இப்போ செயல்பட்டுக்கிட்டு வர்றீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ தீவனத்துக்கு இற நாங்களே கொடுத்துட்றோன்றீங்க, ஏன்னா மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது இல்லை. அப்போ என்ன தீவனம் கொடுக்குறீங்க?
0: இப்போ தழை, பச்சை புல், தழை, இந்த கள்ளத்தழையெல்லாம் காய வச்சு கட்டியாக வச்சுருப்போம், அதை டெய்லி கொடுப்போம்.
1: அப்போ ஐயாவுக்கு வந்து விவசாயமும் உண்டுங்களா?
0: விவசாயம் தெரியும்.
1: விவசாயத்தில் என்ன ஈடுபட்டிருக்கீங்க?
0: தென்னை மரம் இருக்குது, நெல் வயலெல்லாம் இருந்தது, சாகுபடி பண்ணிட்டுருக்கோம்.
1: நெல் வகையும் சாகுபடி பண்ணுறீங்க?
0: இப்போ தென்னை மரம் வந்து சின்ன கன்னாக இருக்கும்போது என்ன பண்ணால், நல்லா தண்ணி பிடிச்சோம்னா நல்லா வளர்ந்துக்கும், ஒரு 5 வருஷத்தில் காய்ப்பு வந்துடும்.
1: உங்கள் இடத்த சுற்றியே வச்சுருக்கீங்க அந்த 10 தென்னை மரமும்?
0: ஆமாம்.
1: வீட்டை சுற்றியே ஒரு 10 தென்னை மரம் வச்சுருக்கீங்க. இப்போ ஆடு வளர்க்குறது, ஒரு 25 ஆடு இருக்குங்க, எவ்வளோ வருஷமாக வளர்க்குறீங்க?
0: என்னட்ட, நான் சின்ன பிள்ளைகளேருந்து எங்கள் வீட்டில் ஆடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, தலைமுறை தலைமுறையாக இருக்குது.
1: தலைமுறை தலைமுறையாகவே ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான நோய் தாக்குதலை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
0: அதிகம் கழிச்சல் வரும், செரிமானம் இல்லாமல் போவோம்.
1: எதனால இங்கே இந்த கழிச்சல் அப்படிங்கிறது ஏற்படுது?
0: கழிச்சல் வந்து இந்த ஆட்டு வயிற்றுல வந்து அந்த கீரிப்பூச்சி அதிகம் இருக்கும் ஆட்டுக்கு, அதனால கழிச்சல் அதிகம் வரும். அதனால ஆட்டுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4 மாதத்துக்கு ஒரு நடை கீரிப்பூச்சி மாத்திரை கொடுத்துடணும். கொடுத்தா அந்த கழிச்சல் எல்லாம் வராது.
1: ஆட்டுக்கு வந்து இந்த குழம்புல எல்லாம் புழுக்கள் எல்லாம் வச்சிரும், அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க?
0: அந்த சூடம் இருக்குல்ல, சூடத்தை நசுக்கி வேப்பெண்ணெயில் போட்டோம்னா அந்த காலில் வர்ற, குழம்புல வர்ற புண்ணெல்லாம் அரிப்போம்.
1: உங்கள் வீட்டில் கொட்டகை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க, எப்படி அமைச்சிருக்கீங்க?
0: கீத்து கொட்டகை தான், சாரம் மாதிரி போட்டு கீத்து கொட்டகை முடிச்சிடும்.
1: தரைங்க
0: புழுதி தான், மணல் தான், மணல் தான்.
1: அப்போ மழை காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்களே.
0: அப்போ வந்து பலகை இருக்குல்ல, மரப்பலகை, அதை போட்டுருவோம் படுக்கிறதுக்கு.
1: அப்போ மரப்பலகை வந்து பயன்படுத்திக்க, ஏன்னா மழைக்கு வந்து தண்ணி நின்றுட்டே இருந்ததுன்னா ஆட்டுக்கு வந்து மற்ற பாதிப்புகள் எல்லாம் வரும்.
0: மேடான பகுதி தானே,
1: மேடான பகுதியாக இருக்கு.
0: ஆமாம். ஆடு வளர்க்கும் போது நம்ம வந்து பொறுப்போடு வளர்க்கணும். சில பேர் ஆடு வளர்ப்பாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 ஆடு 5 ஆடு வச்சுருப்பாங்க, பொறுப்பு இல்லாமல் ஏதோ அவுத்து விடுவாங்க, போய் மேயும் வரும் இப்படியே வச்சுருப்பாங்க. கேட்டிங்கன்னா 2 ஆடு இறந்து போயிட்டு, 1 ஆடு இறந்து போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து பொறுப்போடு ஆடை வளர்க்கணும்.
1: அது எப்படிங்க?
0: டெய்லி அந்த ஆட்டுக்கு வந்து தீனி கொடுக்கறத வந்து பார்த்து கொடுக்கணும். இறை தான் மெயினாக இருக்கும். அதே மாதிரிக்கே டெய்லி ஆடு வந்து எப்படி இருக்குது, அதுக்கு ஜுரம் அடிக்குதா, கீரிப்பூச்சி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். புழுக்க போடாமல் கழிகிறதுக்கு மெயின் காரணமே கீரிப்பூச்சி தான். அதுக்கு வந்து 3 மாதத்துக்கு 1 நடை இல்லை 4 மாதத்துக்கு 1 நடை கீரிப்பூச்சி மருந்து கொடுக்கணும்.
1: பூச்சி வருதோ இல்லையோ நம்ம வந்து உஷாரா அந்த மாத்திரையே கொடுத்து
0: முன்னாடியே தடுக்கிறது தான் அது, கீரிப்பூச்சி மாத்திரையே. அப்போதான் வளர்ச்சியும் இருக்கும், உடம்புல உள்ள சத்து பூராவே வந்து இந்த கீரிப்பூச்சி சாப்பிட்ரும். அது மாதிரி குட்டி அவளுக்கு 3 மாதத்துக்குள்ளேயே அந்த கீரிப்பூச்சி மருந்து கொடுத்துடணும். இல்லைன்னா அது வயிறு வந்து புடைச்சிக்கிட்டு நல்ல ஒரு அழகான குட்டியாகவும் இருக்காது, வளர்ச்சியும் இருக்காது.
1: வளர்ச்சி வேணும், வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா தீவனம் எப்படி கொடுக்குறீங்க? காலையில் 1 தடவை, சாயந்தரம் 1 தடவைன்னு கொடுக்குறீங்களா, இல்லை இந்த மாதிரி புண்ணாக்கு அதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்குறீங்களா?
0: ஆமாம், டெய்லி புண்ணாக்கு கொடுக்கணும். புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் தண்ணியில் கலந்து, வடித்த கஞ்சி தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சி இருக்கும்.
1: 1 நாளைக்கு 1 முறை கொடுத்தா போதுமா?
0: இல்லை, நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அது மாரிக்க 1 நாளைக்கு 3 நடை கொடுக்கலாம்.
1: இப்போ தீவனத்துக்கு என்ன பண்ணுறீங்க ஐயா?
0: தீவனத்துக்கு வந்து தழை கொடுப்போம், வீட்டில் உள்ள வெப்பந்தழை, கள்ளத்தழை. இப்போ சீசனில் வந்து கள்ளத்தழையெல்லாம் பிடுங்கி காய வச்சு வச்சுருப்போம்.
1: இப்போ நீங்கள் ஏதாவது மரம் வந்து வளர்க்குறீங்களா இதுக்காக?
0: மரம் வந்து வேப்ப மரம் இருக்கும், இந்த கிளாரியா தழைன்னு சொல்லுவாங்க, அந்த தழையை கொடுப்போம், அது நல்ல சத்தான தழை.

0: சவுண்ட புல்லெல்லாம் வளர்த்து கொடுக்கலாம்,
1: வளர்த்து கொடுக்கலாம். அது வந்து இட வசதி அதிகமாக இருந்தால் அது மாதிரியே வளர்த்து கொடுக்கலாம். அது மாதிரி சோளம் தெளிச்சுட்டு அதை கொடுக்கலாம்.
0: ஓ, சோளம் தெளிச்சு நீங்கள் வந்து எடுத்து அறுத்து வச்சுக்கிறீங்க ஆட்டுக்காகவே?
1: அது பச்சை செடியாகவே கொடுக்கலாம். அது ஒரு 20 நாளே வளர்ச்சி வந்துடும். அறுக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி பாய்ச்சி இது பண்ணோம்னா 20 நாளில் வந்துடும். அதை அறுத்து தீவனமாக கொடுக்கலாம்.
0: மாடு ஆடு வளர்ப்புக்குன்னே சில தீவன புல்லெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பயிரிடலையா?
1: அதெல்லாம் பயிரிடல, கிராமத்தினால அது வந்து பயிரிட முடியல.
0: இந்த சோளமே வந்து உங்களுக்கு போதுமான தீவனம் வந்து கிடைச்சிருது?
1: கிடைக்கும்.
0: எவ்வளவு இடத்துல இந்த சோளத்தை நீங்க பயிரிடுறீங்க?
1: நமக்கு தேவையான இடம் இருந்தால் போதும். சோளம் வந்து தெளிச்சோம்னாலே வளரும். அதுலேயும் ஒரு பக்கெட்டில் கூட அதை சோளத்தை வளர்க்கலாம். ஈரம் இருந்தால் போதும்.
0: ஈரம் இருந்தால் போதும். இப்போ ட்ரேல எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க?
1: ஆமாம், அதுமாரி ட்ரேல எல்லாம் வச்சு சோளத்தை வளர்த்தோம்னா வளர்ந்துடும். ஒரு 15 நாள் 20 நாளே வளர்ந்துடும். அதை போடலாம்.
0: பசுந்தாள் அந்த உரம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேல வச்சு கோதுமை கம்பு இதெல்லாம் வந்து போட்டு ஒரு நல்ல ஒரு 2 இன்ச் அளவுக்கு வளர விட்டு அதை அப்படியே வந்து ஒரு ட்ரே மாதிரி அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க?
1: அப்படியே செய்யலாம்.
0: ஆட்டுக்கு வந்து என்ன மாதிரி நோய் தாக்குதல் எல்லாம் வருங்க?
1: இந்த தொண்டை அடைப்பான் வரும், கொல்லி நோய்ன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே கத்து இறந்து போயிடும். அப்படியே அதுக்கு தடுப்பூசி போட்டுடணும். வருஷ வருஷம் தடுப்பூசி போடுவாங்க. அது கால்நடை மருத்துவத்துலேருந்து வந்து போடுவாங்க. அது போட்டோம்னா அந்த வியாதிகள்லாம் அதிகம் வராது. மெயினாக வந்து கழிச்சல் வரும், கழிச்சல் செரிமானம் இது ரெண்டுமே பார்த்துக்கிட்டோம் அதிகம் வராது. குட்டி போட்ட உடனே நம்ம வந்து தடுப்பூசி போட்டுடணும். 24 மணி நேரத்தில் ஒரு தடுப்பூசி போட்டுடணும். போட்டோம்னால ஆட்டு குட்டிகளுக்கு எந்த வித சீக்கும் வராது.
0: இப்போது செனை பிடிச்ச ஆட்டை வந்து எப்படிங்க பராமரிக்கணும்?
1: இல்லை, செனை பிடிச்ச ஆட்டை தனியாகலாம் பராமரிக்க வேண்டியதில்லை. நம்ம எல்லா ஆட்டோட வளர்க்கலாம். ஆனால் அதை வந்து மற்ற ஆடுங்க வந்து முட்டிடக்கூடாது. முட்டினோம்னா வயிற்றில் முட்டிட்டுனா அந்த வயிற்றில் உள்ள குட்டி இறந்து விடும். அதனால சென்னை ஆட்டை கொஞ்சம் தனியாகவே பார்க்கணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: என்ன சுபா, எளிய முறையில ஆடு வளர்க்கறது எப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்த மாவடி எம் செல்வம் அவங்க ஆடு வளர்க்கறதுல இந்த குடற்புழு நீக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி அவங்க சொன்னத கேட்டல்ல?
3: கேட்டுட்டு தான் இருக்க துளசியக்கா. இவங்களும் உங்களை மாதிரியே சின்ன வயசுல இருந்து ஆடு வளர்த்துட்டு இருக்காங்களாம். இப்ப 25 ஆடு இருக்குதான். மேய்ச்சலுக்கெல்லாம் விடாம வீட்டிலயே பராமரிச்சு ஆடு இப்படி வளர்க்கறதுன்னு இவங்கள்ட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
2: தீவனத்துக்கு கடலை தலை எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து வச்சுக்கிறாங்க, போதாத குறைக்கு பசும்புல் தீவனமும் கொடுக்கறாங்க.
3: ஆடு வளர்ப்புல என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனிக்கணும், அதோட தீவிரத்தை பொறுத்து கை வைத்தியம் பண்றதா இல்ல கால்நடை மருத்துவரை அணுகிறதான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்கக்கா.
2: இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அடுத்த பகுதியே கேக்குறதுன்னு. குறுக்க நீ பேசக்கூடாது சுபா.
3: கண்டிப்பா பேச மாட்டேங்கா, வாங்க நிகழ்ச்சியை நானும் சேர்ந்து கேக்குறேன்.
2: நீங்க வளர்க்கிற ஆடு வந்து எப்படிங்க, ஒரு குட்டி தான் போடுங்களா ஒரு ஈத்துக்கு, இல்ல ரெண்டு குட்டி அந்த மாதிரி எல்லாம்
4: தருமா? ரெண்டு குட்டி போடும், ஒரு ட்ரிப்பு ரெண்டு குட்டி போடும்.
2: இப்ப சென பிடிக்காத ஆட்டுக்கு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டுவீங்களா, என்ன வைத்தியங்க?
4: சென பிடிக்காட்டி போனா நம்ம வந்து கொண்டக்கல்லை கொடுத்தோம்னா சென பிடிக்கும். அப்படியே முடிக்கலாம், மெடிக்கல்ல கால்நடை மருத்துவமனைக்கு போனோம்னா மருந்து கொடுப்பாங்க, அது கொடுத்தோம்னா சென பிடிச்சி.
2: கொண்டக்கடலை எப்படி கொடுக்கணுங்க?
4: ஊற வச்சு கொடுத்தோம்னா போதும்.
2: பச்சையாவே
4: பச்சையாவே ஊற வச்சு கொடுத்தீங்க.
2: இன்னும் ஒரு 200 கிராம் கொடுத்தா போதுங்களா?
4: போதும்.
2: எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும்?
4: ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் கொடுத்தோம்னா போதும்.
2: கொடுத்தா போதும். இப்போ குட்டி வந்து ஈனுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பிறந்த குட்டி எப்படி பராமரிக்கணும்?
4: பிறந்த குட்டியை உடனே சீம்பால் கொடுக்கணும். சில பேர் சீம்பால் கொடுத்தா கழியுன்னு சொல்லுவாங்க, அது கழியிறது நல்லதான். சீம்பாலுக்கு கொடுக்குறதான் அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அதனால சின்ன குட்டியிலேருந்தே அதை நல்லா பராமரிக்கும்.
2: சரியா சில குட்டிகள் வந்து பாலை வந்து சரியா குடிக்காதுங்க, அப்ப அதுக்கு வளர்ச்சி

0: வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அந்த மாதிரி குட்டிக்கெல்லாம் என்ன செய்வீங்க?
1: நம்மளை தான் அதை பால் கறந்து பொட்டி பால் கொடுக்குற மாதிரியே கொடுக்கணும். அப்படியும் பால் இல்லாட்டி போனால் காசு கொடுத்து வாங்கியிருந்து தான் நம்ம பால் கொடுத்து தான்.
0: இப்போ ஆடு வளர்க்குறது அப்படிங்கிறது இறைச்சிக்காக விற்பனை தானுங்களா, இல்லை ஐயா கிட்ட வந்து ஆட்டுப்பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்களா?
1: சில பேர் கேட்பாங்க, அந்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காகவே கேட்பாங்க. இந்த மஞ்சள் காமலை வந்தால் சில பேர் கேட்பாங்க. இந்த மஞ்சள் காமலைக்கு வந்து ஆட்டுப்பாலும் கீழாநெல்லையும் அரைச்சி கொடுப்பாங்க, அதுக்கு சில பேர் கேட்பாங்க.
0: இது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனை இல்லைங்களா?
1: பெரிய அளவில் செய்கிறதுக்கு வந்து நமக்கு நேரமும் வேணும், இடமும் வேணும், எல்லாம் பொருளாதாரமும் பத்தாத குறையினால தான் இருக்கிற அளவுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: இப்போ இருக்கிற இந்த 20-25 குட்டியே போதுமானது அப்படின்னு சொல்கிறீங்க?
1: போதுமானது தான்.
0: ஐயா வந்து இப்போது சின்ன வயசுலேருந்தே ஆடு வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தில் ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கா?
1: இப்போ வந்து நமக்கு வந்து மருத்துவமனையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் வராது. நம்ம ஆடு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்த்துடலாம். இந்த மழை காலத்தில் வந்து மழைச்சாரில் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், அப்போ வந்து மழையில் சாரி போயிடும் ஆடு இறக்கணும். அதனால கொட்டாக்கை நல்லா சாரல் இல்லாத கொட்டாக்கையை பார்த்து நம்ம வச்சுக்கணும்.
0: வெயில் காலத்தில் ஆடு வந்து எப்படிங்க பராமரிக்கிறது?
1: வெயில் காலம் வந்து இப்போ ஆடுகளுக்கு வந்து அம்மை நோயெல்லாம் வரும், அதனால நம்ம டெய்லி குளிப்பாட்டணும் ஆட்டை. நமக்கு எப்படி உஷ்ணம் அதிகமாகுதோ அதுமாரிக்கு ஆட்டுகளுக்கு இந்த வெயில் காலத்தில் உஷ்ணம் அதிகமாகும். அதனால ஒன்று விட்டு ஒரு நாள் டெய்லி குளிப்பாட்டணும். குளிப்பாட்டினா இந்த அம்மை நோய் அந்த காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப வர்ற வியாதிகள் வராது.
0: இப்போ அம்மை நோய்க்கும் தடுப்பூசி இருக்குது இல்லைங்களா?
1: இருக்குது. அப்படியே வந்துச்சுனாலும் நம்ம மஞ்சளும் வேப்பலையும் அரைச்சி மேலே போட்டோம்னால சரியாயிடும். அந்த காலகட்டத்தில் வந்து சத்தான உணவு கொடுக்கணும், டானிக்குன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதை வாங்கி கொடுத்தோம்னாலே சரியாயிடும். ஆடு வளர்க்குறது வந்து நல்லா வருமானம், ஆனால் வளர்க்கும்போது பொறுப்போட கவனமாக வளர்க்கணும். வளர்த்திங்கன்னா அந்த இழப்பு வராது. நம்ம தொடர்ச்சியான ஆடு வச்சுருக்கோம்னா நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்குன்னு ஒரு 2-3 மருந்து வாங்கி வச்சுக்கணும். கழிச்சலுக்கு, செரிமானத்துக்கு, இதுக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சில நாளைக்கு நம்ம காலையில் எழுப்பி பார்த்தோம்னா ஆடு கழியும். அப்போ வந்து மருந்து கைவசம் இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்குள்ளே டாக்டர் இருக்க மாட்டார், சூழ்நிலை அன்னைக்கு வந்து விடுமுறையாக இருக்கும். அதனால் நம்மள்கிட்ட மாத்திரை கைவசம் வச்சுங்க.
0: கைவசம் மருந்து இருக்கிறது நல்லது.
1: நல்லது.
0: ஒரு சின்ன குழந்தைய பராமரிக்கிறதுக்கு எப்படி ஒரு மருத்துவர்கள் சொல்லுவாங்க, இதை வந்து கொஞ்சம் கைவசம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி, அது போல் ஆட்டுக்கும் வந்து நம்ம கைவசம் மருந்துகள் வந்து வச்சுருக்கணும். இப்போ ஆடு இவ்வளவு ஆர்வமாக வளர்க்குறீங்க, மாடு வளர்ப்புங்க?
1: மாடு இப்போ வந்து இடமெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, வயலெல்லாம் இல்லை, மாடு வளர்க்குறது கஷ்டம், இடம் வேணும் வைக்கல வைக்கிறதுக்கு.
0: சரிங்க, இப்போ 20 ஆடு வச்சுருக்கீங்கன்னாலும் கேட்பாங்க இல்லைங்களா, ஆடு புழுக்கை வந்து இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் ஆட்டாம் புழுக்கையெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களா? அந்த உரத்தை தயாரிக்கிறவங்களுக்கு அதை கொடுக்குறீங்களா? விற்பனை உண்டா?
1: இல்லை, கொடுக்கறது இல்லை. நான் வீட்டில் உள்ள தென்னை மரம் அந்த 10 தென்னை மரத்துக்கிட்ட வந்து புதைச்சிரும், நல்ல உரம் ஆகிடும்.
0: வீட்டில் தான் 10 மரம் இருக்குது, அதெல்லாம் எங்கே வெளியே கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: டெய்லி ஆட்டுக்கு வந்து நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல சுத்தமான தண்ணியாக வைக்கணும். அந்த சோறு வச்சிடக்கூடாது.
0: ஏங்க ஐயா வைக்கக்கூடாது?
1: அது செரிக்காது. செரிக்காட்டி போனால் அது வயிறு உப்பி இறந்து போயிடும். நம்ம ஏரியாவில் வந்து நாட்டாடு, கொடியாடு, செம்புராபுரி ஆடு இப்படி நிறைய வகை இருக்குது.
0: ஆனால் ஐயா வளர்க்குறது நாட்டு ஆடுலேயே ஒரு கலப்பினம் கலந்தது, நீலநாக்கு நோய் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கா உங்கள் ஆடுங்களுக்கு?
1: அதான் வந்ததில்லை. நம்ம வந்து அந்த ஏரியாவில் அந்த நோய் வர்றதில்லை, மேக்சிமம் வந்ததில்லை.
0: சிறந்த பராமரிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஆடுங்களுக்கான நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைச்சலாக இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாம். அதாவது நம்ம டெய்லி ஆட்டு கிட்டத்தட்ட சுத்தமாக வச்சுக்கணும், டெய்லி இடத்த கூட்டி புழுக்கெல்லாம் இல்லாமல் அள்ளிட்டோம்னா அவங்கள நோய் கிருமிகள் இருக்காது, சுத்தமான கட்டுத்தறையாக வச்சுருக்கோம்.
0: கொட்டகை தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஆட்டாம் புழுக்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுறீங்க. அந்த கொட்டகையுடைய சுத்தத்தை வந்து பராமரிச்சுட்டே இருக்கிறதுனால ஆடுகளுடைய வளர்ச்சியும் சரியாக இருக்குது, நோய் தாக்குதலும் ரொம்ப குறைவாக இருக்கு.
1: அது சுத்தமாக இருந்தால் தான் ஆட்டுக்கு வந்து இந்த பேனு செல்லு எல்லாம் இருக்காது. இல்லாட்டி போனால் செல்லு பிடிக்கும், ஆடு ரோமம்லாம் கொட்டலும். அதனால வந்து கட்டுத்தரை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும்.
0: இப்போ இந்த செல்லு தாக்குதல் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செய்வீங்க?
1: அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீக்கலாத்தின்னு சொல்லுவாங்க, அந்த செடியை வந்து மேலே போட்டாலே போயிடும். இந்த வசம்பு பவுட்ரு கிடைக்கும், அதை போட்டாலும் போயிடும். அப்படி இல்லைன்னா மெடிக்கலில் மருந்து இருக்குது, தண்ணியில் கலந்து நம்ம குளிப்பாட்டி விட்டோம்னால போயிடும்.
0: சரிங்க. அப்போ ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போனால் தானுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், மேய்ச்சலுக்கே போகலைன்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த வெயில் காலத்தில் வயல் விவசாயம் இருக்காது, அப்போ வந்து ஓட்டிட்டு போகலாம் இல்லைங்களா?
1: மேய்ச்சலுக்கு போகாததுக்கு காரணம் எனக்கு வந்து நேரம் இல்லை. நான் கடை வச்சுருக்கேன்.
0: என்ன கடைங்க?

0: கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கேன். அதனால ரெண்டுமே பார்த்துக்கிறதுனால நான் வந்து தடையில சேமித்து வச்சுருப்பேன். இந்த கள்ளத்தடையெல்லாம் வச்சுக்கிட்டு அதை போட்டுட்டு மற்றபடி நேரம் கிடைக்கிறப்போ பிள்ளை தந்து போட்டுருவேன். அதனால வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறது கிடையாது, வீட்டாலேயே வச்சுருப்போம், வீட்டாலேயே பராமரிக்கிறதேன்.
1: வளர்ந்ததும் கொடுத்துருவீங்க?
0: ஆமாம்,
1: வந்தே வாங்கிட்டு போயிடுவாங்களா இல்லை நீங்கள் வியாபாரியை பார்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுங்களா?
0: வியாபாரிகளே வீட்டுக்கு வருவாங்க, நம்மள்ட்ட ஆடு இருக்குன்னு தெரியும். இந்த பெருநாள் டைத்துக்கெல்லாம் கிடா வாங்க வருவாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: எவ்வளவு விற்பனை ஆகுதுங்க?
0: நான் இந்த வருஷம் ஒரு 50,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன்.
1: ஒரு ஆடு,
0: ஒரு ஆடு வந்து 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் போகும்.
1: இப்போ நல்லா ஒரு வளர்ந்த ஆடு வந்து எத்தனை கிலோ இருக்குங்க ஐயா உங்களோட ஆடு?
0: ஒரு 15 கிலோவிலேருந்து குறையாம இருக்கும். உயிர் எடைன்னா ஒரு 30 கிலோ விட்ட இருக்கும், 30-35 கிலோ வரும். கறி எடை வந்து ஒரு 5 கிலோ இருந்தால் 15,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கறியெல்லாம் 1,000 ரூபாய்கிட்ட போகிறதுனால 1,000 ரூபாய் ரேட்டு போட்டு வாங்குவாங்க இந்த பெருநாள் டயத்தில்.
1: மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா தினசரி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆடு வளர்ப்பில் ஐயா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு வருமானம் பார்த்துடலாம் இல்லைங்களா?
0: நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒத்துக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு நடம் இல்லை, நம்மள்ட்ட 25 ஆடு இருக்கும் போது எப்போ வேணாலும் விற்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம அதிக லாபம் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் விசேஷ டயத்தில் கொடுத்தோம்னா லாபம் அதிகமாக இருக்கும். நமக்கு தேவை கஷ்டம் இருக்கும்போது ஒத்துக்க வேண்டியதுதான், அப்போ வருமானம் கம்மியாக இருக்கும்.
1: இன்னும் நீங்கள் வந்து வீட்டை சுற்றி இந்த அகத்தி, சுபா புல்லு, சித்தகத்தி இந்த மாதிரி மரங்களை வளர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தீவன தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு யோசனையும் எல்லாம் இருக்குங்களா? ஏற்கனவே நீங்கள் தென்னை மரம் வச்சுருக்குவீங்க.
0: தென்னை மரம் இருக்கிறதுனால நிழலாக இருக்குது, அதனால அந்த மாதிரி மரம் வளர்க்க முடியல.
1: பெரும்பாலும் தீவனத்தை வந்து வெளியிலேருந்தே வாங்கிக்கிறீங்க, கடலை தலைன்னு சொன்னீங்க, அதையும் வாங்கி நம்ம சேமித்து வச்சுக்கலாம்.
0: கடலை தலை வந்து இந்த வெயில் காலத்துக்காகவும், மழை காலம் வந்துன்னா எப்பயுமே பில்லு கிடைக்கும், பில்லு நம்மளே போய் வயலில் போய் அறுத்தாந்து போட்டுடலாம், அதனால ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இந்த வெயில் காலத்தில் மட்டும் நம்ம தழையை சேமித்து வச்சுக்கணும்.
1: ஆடு வளர்ந்து இப்போ தான் வளர்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஐயா அவங்கக்கிட்ட வந்து சில கேள்விகள் வந்து கேட்டு சில விளக்கங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா நம்ம பகுதிக்கு எந்த வகையான ஆடு வந்து வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஐயா வந்து விழுந்த மாவட்டிலேருந்து வந்திருக்கீங்க, அப்போ அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கேள்விகள் கேட்டு விளக்கங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து தரலாங்களா ஐயா?
0: 95-85-25-67-11.
1: நேர்களே குறித்து கொள்ளுங்கள், நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்த மாவடி எம் செல்வம் அவர்களுடைய அலைபேசி எண்கள் 9585-25-26711. நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
2: துளசேக்கா, இன்னைக்கு எளிமையா வளர்க்கலாம் ஆடு வளர்ப்பு அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி எம் செல்வம் அவங்க பல விஷயங்களை சொன்னாங்கன்னாக்கா சொல்லணும். அதுலயும் குறிப்பா ஆடுகள்டேந்து கிடைக்கிற கழிவுகளை அவங்க வளர்க்குற தென்னை முல்லைக்கு உரமா பயன்படுத்துறாங்க பாருங்களேன்.
1: ஆட்டு பால் வேணும்னு கேட்டு வர்றவங்களுக்கும் கூட அவங்க கொடுக்கறாங்களாம். முக்கியமா ஆடு வளர்க்கறதுன்றதுல லாபம் எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க.
2: நானும் கவனிச்சங்கா, விழா காலங்கள் வரைக்கும் காத்திருந்து விற்பனை செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும்ங்கிறது இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஏன் சுபா, அவசரத்துக்கு கூட ஆட்டை வித்தா தேவையான பொருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல?
2: அதனாலதானக்கா ஆடுகளை நடமாடும் ஏடிஎம்னு சொல்றாங்க.
1: ஓ, அப்படி கூட நீ சொல்ல வரியா?
2: ஆமாக்கா, உங்க வீட்டு கொள்ளையில கூட 30 ஏடிஎம் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத நான் பாத்திருக்கேனே.
1: பார்த்ததோட வச்சுக்க சுபா, ஆசைப்பட்டு ஏடிஎம் தூக்கிட்டு போயிடணும்னு மட்டும் நினைச்சிடாத.
2: சேச்சே, நல்லா வளரட்டுங்கா, அப்புறம் பார்த்துக்கலாம்.
3: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
4: சுபா, சுபா, என்ன இந்த நேரத்துல கொல்லையில என்ன செஞ்சிட்டு இருக்க?
2: அக்காவா, வாங்க வாங்க, உள்ள வாங்க.
4: என்ன சுபா இது, அங்கங்க பள்ளம் பள்ளமா தோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, என்னத்துக்கு இது?
2: அக்கா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறேன், அதுக்குதான் இந்த பள்ளம்.
4: அப்படி அந்த முக்கியமான விஷயம் என்னதான்னு கொஞ்சம் சொன்னாதான் என்னவா?
2: சரி சரி, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்காதீங்க, சொல்ற சொல்ற. பொதுவா உங்க வீட்டுல வளர்க்குற கோழி ஆடு மாடு இதுக்கெல்லாம் சத்தான தீவனம்னா என்ன கொடுப்பீங்க?
4: சத்தான தீவனம்னா இந்த மக்காச்சோளம், தானியம் இதெல்லாம் போட்டு அரைப்போம்ல, அதை கொடுப்போம்.
2: நீங்க சொல்றதும் சத்துதான், ஆனா இதெல்லாம் விட சத்தான ஒண்ணு இருக்கு.
4: சத்தான

0: இன்னொன்னு இருக்கா? அப்படி என்ன இருக்கு? எதுக்கு இவ்ளோ புதிர் போட்டு பேசுற? தெளிவாதான் சொன்னா என்னவா?
1: அசோலக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா?
0: அட, ஆமா. சரி, இப்ப எதுக்கு இத கேட்ட நீ?
1: அந்த அசோலாவை வளர்க்கதான் இந்த குழிகளே. இப்ப புரியுதா?
0: என்ன சுபா சொல்ற? வீட்டுல அசோலா வளர்க்க போறியா? எப்படி வளர்க்க போற? என்ன செய்ய போற? கொஞ்சம் தெளிவா சொல்ல.
1: அக்கா ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியுதே.
0: இருக்காதா பின்ன? நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, இந்த அசோலாவில வடை செஞ்சு கூட சாப்பிடலாமா? நமக்கும் சத்தாம்ல.
1: ஓஹோ, இப்ப புரியுது இது மேல உங்க ஆர்வம்.
0: சரி சரி சுபா, அத பத்தி கொஞ்சம் சொல்லு.
1: இப்போ நம்ம வீட்டுல இந்த அசோலாவை வளர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு 2.5 மீட்டருக்கு நீளமும் 1.5 மீட்டருக்கு அகலமும் 1/2 அடிக்கு ஆழமும் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கணும்க்கா. தோ இந்த மாதிரி.
0: சரி,
1: அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துல நம்ம ஊத்துற தண்ணிலாம் மண்ணு உரியாத அளவுக்கு ஒரு பாலித்தீன் விரிப்ப வச்சு தொட்டி மாதிரி ஆக்கணும்.
0: ஓ,
1: அப்புறம் அந்த தொட்டியில 15 கிலோ செம்மண்ணு 5 கிலோ மாட்டு சாணத்தை சேர்த்து தொட்டியோட 3/4 பாகத்துக்கு தண்ணீரை நிரப்பணும். நம்ம ஊத்துற தண்ணி ஒரு 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
0: மேல சொல்லு.
1: இப்போ இதெல்லாம் கவனிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த தண்ணி இருக்குல்ல, அதுல 180 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை சேர்க்கணும்.
0: சேர்த்த பிறகு?
1: சேர்த்து 10 மணி நேரத்துக்கு அப்புறம் 200 கிராம் அசோலா விதைய அந்த தொட்டியில போடணும்.
0: போட்டா நல்லா வளர்ந்து வந்துருமா சுபா?
1: கண்டிப்பா வளரும்க்கா. ஒரு நாளைக்கு 1 சதுர மீட்டருக்கு 300-350 கிராம் அசோலாவை நம்ம எடுக்கலாம்.
0: அந்த அசோலா வளர்றதுக்கு எதுவும் உரங்கரம் தேவையில்லையா சுபா?
1: இருக்கு இருக்குக்கா, சொல்றேன். 2 வாரத்துக்கு 1 தடவை சூப்பர் பாஸ்பேட்டை அந்த தொட்டியில கலக்கணும். 60 நாளைக்கு அப்புறம் அந்த தொட்டியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் நான் சொன்னேன்ல, செம்மண்ணு சாணம் தண்ணி இதெல்லாம் மாத்திட்டு அது கூட சூப்பர் பாஸ்பேட்டை கலந்து அடுத்த அசோலா உற்பத்தியை ஆரம்பிச்சிடலாம்.
0: அட, இவ்வளோ ஈஸியானதா இது? அப்ப இது எல்லாரும் செய்யலாம் போல இருக்கே சுபா.
1: எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா செய்யலாம்க்கா, ரொம்ப ஈஸி தான் இது.
0: சுபா, நீ முதல்ல இதை செய்யி, நல்லா விளைஞ்ச பிறகு நானும் இதை செய்யறேன்.
2: கேட்டது பண்ணை செய்தி. இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
3: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
4: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
2: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
4: செதி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
2: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
4: மாலை 6 மணிக்கும்
2: இன்னிசையாய் உலாவரும்
4: பன்னிசை.

நேர்களே, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. ஆறுகளையும் குளங்குகளையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேர்கள் இனி கேட்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் விழுங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நேரில் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்க டயல் பண்ணுங்க. டயல் பண்ண வேண்டிய 0436 8 என்கின்ற முன் இணைப்பக எண்ணை தொட்டு 2311 2311. இன்னொரு நம்பரும் இருக்கு, 2994 8 0. இன்னொரு நம்பரும் இருக்கு, 2995 8 0. செல் நம்பர் 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. இன்னைக்கு அது மட்டுமா அப்படின்னு சொன்னா, நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல இன்னைக்கு 8 மணிக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்ட் போஸ்ட் பண்ணிருக்கோம். உங்கள் பகுதியில ஆடி மாத சிறப்புகள் அப்படிங்கறத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஆடி மாதம் என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்க, ஆடி மாதம் விசேஷம் என்னென்ன இருக்குது, நீங்கள் ஆடி மாதத்தை பற்றி எப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 தொலைபேசி வழி நேயர் விருப்பமாக காற்றில் வரும் கானம். நம் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் சந்திக்க போகிறோம். ஹாப்பியாக வணக்கம், இது காற்றில் வரும் கானம், வாங்க.
2: இளமைத்தரும் இசை ஊற்று, இளமைத்தரும் இசை ஊற்று, கவிப்பாடும் இசை காற்று, காரை பண்பலைக்கும் அன்பான வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
2: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோரன் ஆண்டனி சார்.
0: சொல்லுங்க ஆண்டனி சார்,
2: எப்படி சார் இருக்கீங்க? எல்லாரும்
0: சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: மதுரையில இப்ப ஒளிச்சிட்டு இருக்க காரைக்கால் எஃப்எம்
2: கண்டிப்பா சார், டெஃபினட்டா எவ்ரிடே நம்ம காரை பண்பலை வைக்காம இருக்க மாட்டேன் சார்.
0: சரி,
2: எனக்கு ஆக்சுவலி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்ன தாய் விடுதான் நீங்கெல்லாம்.
0: ஓ சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. சரி சார், சரி
2: சார். அந்தே நாட்கள் திரைப்படம் சார்.
0: சரி,
2: மலேசியா
0: வாசன் அண்ட் வாணிஜா பாடல் வரும்போது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்திருக்கேன்.

0: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கான எஃபி போஸ்டர் என்ன கொடுத்துருக்கோம்னா, உங்கள் பகுதியில் ஆடி மாத சிறப்புகளை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாடலை காரைக்கால் எஃப்எம்ல கேட்டு ரசிங்க. நேரம் 8:10 ஆக போற இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேர் சந்திக்க போறோம். வணக்கம், வருக காற்றில் வரும் கானம்.
3: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடைய நேம் நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்ல இருந்து கார்த்தி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன் கார்த்தி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கு.
2: பயங்கரமா பேசுறீங்களே, சொல்லுங்க உங்களுக்கு பிடித்தமான பாட்டு என்ன?
3: எனக்கு மரிகோவிந்த் படத்துல இருந்து கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு அந்த பாட்டு கொடுங்க சார்.
2: ஓஹோ, அதான் இவ்வளவு டெம்டேஷனோட பேசுறீங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு வருது கேட்டு ரொம்ப நன்றிங்க.
3: நன்றி சார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இனிமையான இந்த இரவு பொழுதில் நாம் இசையோடு இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர்வருப்ப நிகழ்ச்சியோடு. ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இசை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அந்த வகையில் நம்ம காரைக்கால் எஃப்எம்ல கேட்டு ரசிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும்போது நீங்க டயல் பண்ணுங்க நம்ம இந்த காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக. அப்படி அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாம். வணக்கம், இது காற்றில் வரும் கானம்.
4: என்ன
3: பாடல் கேட்டு ரசிப்போம், ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு.

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம முகநூல் பக்கத்தில், காரை பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், ஆடி மாத சிறப்புகள் உங்கள் பகுதியில் அப்படின்னு. நிறைய விசேஷங்கள் வீட்டில் இருக்கும், உங்களை சுற்றி உள்ள ஊர்களில் இருக்கும், ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலான சில விஷயங்கள் கூட இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கான ஒரு சூப்பர் கொஸ்டினாக அதை நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஐயாவடி அசோக்குமார் கனிமொழி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு அறிவிப்பாளர் விழுக்கு இரவு வணக்கம். எங்கள் ஊரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவில் விசேஷம் நன்றாக இருக்கும், ஊர் மக்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து முதலிய ஷோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து, எங்கள் ஊர் கடற்கரையில் ஆடிப்பெருக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படும், இங்கே 5 அம்மன் கோவில்கள் உள்ளது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு கோவிலும் ஷெட்யூல் உற்சவம் நடைபெறும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்டுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். யார், எங்கள் ஊர் புவனகிரி, எங்கள் தெருவை சுற்றி 4 தெரு இருக்குது, எல்லா தெருலேயும் அம்மன் கோவில் இருக்குது. ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு கோவிலில் திருவிழா நடைபெறும், அதில் முக்கியமாக வந்து கஞ்சி எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆடி மாதம்னாலே விசேஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனகிரியிலேருந்து சுமத்தி இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக அடுத்து எங்களது குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காய்கறி மாலை, ஒரு வெள்ளிக்கிழமை பழங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை, இன்னொரு வெள்ளிக்கிழமையில் சந்தனக்காப்பு, இன்னொரு வெள்ளிக்கிழமை, இது போன்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இது போன்ற விசேஷ அலங்காரம் செய்வார்கள், இதுவே எங்கள் ஊர் அம்மனுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அலிவலம் சக்தி முருகானந்தம் இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்படி நிறைய நேர்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஆடி பூரம், ஆடி வெள்ளி படையல், ஆடி 18 காப்பரிசி படைத்தல், அது மட்டும் இல்லாமல் புளிசாதம் குடிப்பாங்க சார், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பன்பேட்டை ஜோதி இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்கள் என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, எங்கள் லைனில் ஒரு நேயர் வராங்க, யார் வராங்க கேட்டலாம். வணக்கம், காற்றில் வரும் கானம். வணக்கங்க, சொல்லுங்க வீரசுந்தரி மேம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: சின்னதாய் படத்துல இருந்து

பாட்டு வருது கே ஜி யேசுதாஸ் ஸ்வரலதா குரலில் இந்த பாடல்.

0: கரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
1: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பேய் வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் செல்பி பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்
0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
3: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம். நம் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேரம் நாம் அழைக்க போறோம். வணக்கம்.
6: இரவு வணக்கம் சார்.
5: வணக்கங்க.
6: நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கேன் சார். மன்னலு சரவணா கமலேஷ்.
5: சொல்லுங்க சரவணா கமலேஷ் சார், சொல்லுங்க.
6: எஜமான் படத்துல இருந்து சார்.
5: சரி,
6: ஒரு நாளும் உனை மறவ.
5: சூப்பர். உங்களுக்கு பிடிச்சமான அந்த பாட்டு வரப்போது கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
6: நன்றி சார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டு சில்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியின் விளம்பர தர நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட்.

0: மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
1: மேற்கிலை காரைக்கால் பண்பலை 100.3 இது. மேற்கிலையினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: ஆடி மாசம்னாவே எங்க ஊர்ல ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவில்ல சிறப்பு வழிபாடு தான் நடைபெறும். அந்த நாளில் என் தோழிகள் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை தரிசிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். இந்த தரிசனம் மனசுக்கு நல்ல அமைதியும் மகிழ்ச்சியும் தருது அப்படின்னு சொல்லிட்டு நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் அன்பான அறிவிப்பாளர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆடி மாதம் என்னாவே மாதம் முழுவதுமே சாமி தரிசனம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணமூர்த்தி கேவிஎஸ் நகர் குத்தாலத்திலேருந்து எங்கள் ஊர் குத்தாலம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா மற்றும் ராஜகாளியம்மன் திருநடன உற்சவம் ஆகியவை இந்த ஆடி மாதத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வாகும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ஒரு காட்டூர் எஸ் சிவகுமார் கங்கராஜுலேஷன் சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து இனிய இரவு வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவர் தொடர்ந்து அடுத்தடுத்தது நிறைய மெசேஜ் எல்லாரையும் பக்கம் பக்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். நிச்சயமாக அந்த படிப்பும் அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார் இங்கேருந்து வராங்க கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
4: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
1: சொல்லுங்க ஜார்ஜ் சார்.
4: மௌன கீதம் என்ற படத்தில்
1: சரி
4: டாடி டாடி ஓமை டாடி என்ற பாடலை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க சார்.
1: நிச்சயமாங்க. பாடல் வருது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
4: நன்றி. வணக்கம்.
1: சரி.

0: இரவு வணக்கம். ஆடி மாத சிறப்புகள் நிறையவே இருக்குது. ஆடி மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை, முருகன் கடவுளுக்கு ஆடி கிருத்திகை, ஆடி பதினெட்டு, ஆண்டாளுக்கு ஆடி பூரம், அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி வெள்ளிக்கிழமைகள், அப்புறம் ஔவையார் விரதம், செவ்வாய் பிள்ளையார், ஆண்கள் கலந்து கொள்ளாமல் பெண்கள் மட்டுமே நள்ளிரவில் செய்யும் பூஜையில் உப்பில்லாத கொழுக்கட்டைகளை தயாரித்து கும்பிடுவார்கள். அரிசி மாவில் உப்பில்லாமல் தேங்காய் மட்டும் கலந்து பல்வேறு உருவங்கள் செய்து செய்யப்படும் கொழுக்கட்டைகளை சிறு வயதில் நானும் அதிகமாக சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆடி மாதத்தை பற்றி ஃபுல்லாக சூப்பராக அனுப்பியிருக்காங்க தேவனூர் ஜோதி லக்ஷ்மி. சூப்பர், வெல்டன், வெரி குட். அடுத்து பாருங்கள், தங்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆடி மாதம் முழுவதுமே எல்லாம் மாரியம்மன் கோவிலில் பக்தி பாடல்கள் ஒலிக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை, ஓ முக்கியமாக திருமண புதிய தம்பதிகள் ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று தாலி பிரித்து கோர்ப்பது, அப்புறம் ஆடி தடையில்லை, மஞ்சள் கயிறு கட்டுதல், காப்பரிசி பேரிக்காய் நடவண்டியில் கலர்த்தால் ஓட்டி தேர், ஆற்றங்கரையில் படைத்து அதனை தெருக்களில் இழுத்து வருவது தனி அலாதி, என்றும் என்னால் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க விஜயராகவன், சேப்பு விஜயராகவன், மேலே ஓடுதுறையிலிருந்து. அணைக்கட்டுக்கு மேலே சொரிமுத்து ஐயனார் கோவில் இருக்கிறது, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில். ஆடி மாதம் சிறப்பான திருவிழா நடக்கும். தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பொதுமக்கள் 2-3 நாட்களாகவே அங்கு திருவிழா காண இருப்பார்கள். சிறப்பாக நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி, அன்பான அறிவிப்பாளருக்கு இனியிரு வணக்கம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க, சூப்பர். அடுத்து நன்னிலம் அம்பலவாணன் அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம். நன்னிலம் அம்பலவாணன், எங்கள் ஊரில் ஆடி மாத சிறப்புகள். ஆடி மாதத்தில் குலதெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். மாரியம்மன் கோவில் வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு நடத்தி கூழ் காய்ச்சி பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆடி சுவாதி அன்று பெரிய கோவில் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். ஆடி பூரத்தன்று மாரியம்மன் கோவில் வளையல் விழா சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சர்க்கரை சாதம் புளி சாதம் வழங்கப்படும். மிக சிறப்பான மாதம் ஆடி மாதம், நன்றி சார்ன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு விஷயம் இருக்குது இந்த ஆடி மாதம்னாவே ஜாலி தான். அடுத்து பாருங்கள், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் சொல்லியிருக்காங்க, அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம். எங்கள் பகுதியில் ஆடி மாதம் சிறப்புகள் என்றால் எங்கள் ஊரான கொடிக்கால் பாளையம் திருவாரூருக்கு அருகாமையில் இருப்பதால் திருவாரூர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் பக்தி பாடல்கள் கோவில்களில் ஒலிக்கும். திருவாரூர் நிறைய ரெடிமேட் கடைகள் இருப்பதால் ஆடி தள்ளுபடி பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கண்டென்ட் நமக்காக கொடுத்துருக்காரு. ஆடி தள்ளுபடி இங்கு சிறப்பாக நடைபெறும். எங்கள் ஊர் மக்களுக்கும் ஆடி தள்ளுபடி எப்போதும் வரும் என்று எதிர்பார்த்து அங்குள்ள கடைகளுக்கு சென்று துணிமணிகளை வாங்குவார்கள். உண்மைதானே? எங்கள் ஊர் பகுதியில் ஆடி மாத காற்று பலமாக வீசும். பார்த்துங்க, ரொம்ப இவ்வளோ விஷயம் வெளில வருது பாருங்க. மாலை வேளையில் ஆடி மாத காற்றில் வெளியில் சென்று வருவது சற்று உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கும். ரொம்ப காத்து உடம்பு வலிக்கும். சூப்பராக கமெண்ட் நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார், அங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்க நம்ம அவரோட காத்திருக்கிறோம். கேட்டுடலாம், வணக்கம்.
1: இனிய இரு வணக்கம் அன்பு சகோதர. நலமா இருக்கீங்களா சகோதர?
0: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நானும் நலமா இருக்கேன் சகோதர. கதிராமங்கலம் காவேரி மேட்டுத்தூர்லேருந்து மணிகண்டன் பேசுகிறேன் சகோதர.
0: சொல்லுங்க மணிகண்டன் சார்.
1: எனக்கு வந்து நட்பு திரைப்படத்திலிருந்து அது காலை அது மாலையில் வரும் அந்த பாடல் கொடுங்க. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
0: பிடித்தமான அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி நடந்ததுக்கு.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸஸ் நியூ சேகர்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: சாயங்காலம் 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குலூர் எண்ணெயின் இன்சொல் அமது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குலூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்லு வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலையில் 25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிக செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிக செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே,
5: சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இனிமையான இரவு பொழுதில் நாம் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து புதுத்துறையிலிருந்து செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, அன்பு தோழருக்கு இனிய இரவு வணக்கம். முதலில் மயிலாடுதுறையில் உள்ள எங்களது குலதெய்வமான சின்ன மாரியம்மனுக்கு மாவிளக்கு மற்றும் உலக நலனுக்காக பாலாபிஷேகம் செய்து செய்கிறது தான் எங்களுக்கான விசேஷங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால் பேரளம் செந்தில் கண்ணன். என்னென்ன எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை, ஆடிப்பெருக்கு, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து யார் எங்கிறது, இனிய இரவு வணக்கம் சார், ஆடிப்பெருக்க பெருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். ஆடி வெள்ளிக்கிழமையில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் குத்துவிளக்கு பூஜைகளும் மிக விமர்சையாக நடைபெறும். நெம்மேலி ஆர் நந்தகுமார் இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் குமரன், ஆடி என்றாலே அம்மன் கோவில்களில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் ஆடி அமாவாசை அன்று குற்றாலம் சென்று அருவிகளில் நீராடுவதுதான் இனிய இரவு வணக்கம் அனுப்பியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, எங்கள் வீட்டில் அருகே உள்ள பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிக சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்திற்கென்றே சிறப்பு வாய்ந்த கள்ளி மேடு பத்திரகாளியம்மன் ஆலயமும் எங்கள் ஊருக்கு அருகே அமைந்திருப்பது எங்களுக்கு மிகச்சிறப்பாகும். அனைத்து ஊர்களில் உள்ள மக்கள் ஆடி மாதம் இக்கோவிலுக்கு வருவது ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் எங்கிருந்து, வணக்கம் சார், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆடி வந்து ஆடி வெள்ளி வந்து வெள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மன் ராகுகால பூஜை விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மாதூர் அமுதா சேகர், ஆடி மாத விசேஷங்கள் ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, அவ்வைக்கு படைக்கும் செவ்வாய் பிள்ளையார், எங்கள் குலதெய்வம் காத்தாயம்மன் திரு தீமிதி திருவிழா, ஆடி 3வது வெள்ளிக்கிழமை நடக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் இங்கிருந்து, மேட்டுப்பாளையம் நாகராஜன், எங்கள் ஊரில் சாந்தகுணம் மாரியம்மன் கோவில் வார வாரம் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கும். நிறைய பக்தர்கள் கூடுவார்கள். கடைசி வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பிரதமரபுரம் பூவை அருள்தாசன், ஆடி என்றால் ஆடி சிறப்பு என்றால் ஆலய வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் எங்கிருந்து அப்படின்னு தலைஞர் ராஜா முகமது சொல்கிறாங்க, இனியரு வணக்கம் சார், எங்கள் வீட்டிற்கு அருகில் வலதுபுறத்தில் பெருமாள் கோவிலும் இடதுபுறத்தில் சிவன் கோவிலும் உள்ளது, தொடர்ந்து விசேஷம்தான், புளிசாதம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குட் நைட் சார், ஸ்ரீ கிருஷ்ணா வலூர் பண்டார வாடையிலேருந்து இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார் வர்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
8: அவருக்காடு அறிவழகன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு அறிவழகன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
8: நான் நலமா இருக்கு,
0: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாடல் நீங்க நம்ம நிகழ்ச்சியில.
8: சிவப்பு ரோஜாக்கள் படத்துல பேர் நினைவோ ஒரு பறவை.
0: சரிங்க, அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ?
8: ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சரிங்க, உங்களுக்கு பிடிச்சமான அந்த பாடல் வரப்போகுது, காத்துருங்கள். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு, கொஞ்ச நேரம் காத்துருங்க.
9: சரி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ஆடி வந்தாச்சு.

0: ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி பூட்டும் பொருட்காட்சி.
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
2: துபாய் சென்ட்ரல் பாக்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: கும்பகோணம் குமரன் நினைப்பிருக்காங்க. ஆடி என்றாலே அம்மன் கோவில்கள் நடைபெறும் பூஜைகள் தான், ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லி அதை பற்றி சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நேர்கள் வந்து நிறைய இன்னைக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நிறைய கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக. அது மட்டும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு ரிமெம்பர், என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு பேருக்குடைய ஏதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக கேட்கலான்னு. எல்லா விஷயத்தையும் நம்ம ரிமைண்டர் பண்ணுற அளவுக்கு நம்ம நேயர்கள் ரொம்ப அழகாக அந்தந்த பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த ஆடி மாதம் சிறப்பான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு தரட்டும். உங்கள் பகுதியில் ஆடி மாத சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு பின்னோட்டம் கேட்டு நம்ம காரைக்கால் எஃப்எம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், நிறைய நேர்கள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம அவரிக்காடிலிருந்து கேட்ட அந்த நேயர் கேட்ட பாடல் போகிறது கேட்டு ரசிக்கும்.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சி விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைன்னு வந்தாச்சு வந்தாச்சு. செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே நீலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்கள் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம், பச்சை பூமி வேண்டுமா, கையில் துணிப்பையை ஏந்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனை சந்திக்க விரைந்து கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வருவதாக இருந்ததால் கடம்பூர் அல்லோலகல்லோலப்பட்டது. இவர்கள் இருவரும் கடம்பூரை சென்றடைய, அங்கே தங்க வேண்டாம், யார் கண்ணிலாவது சம்புவரையருடைய படைகள், யார் கண்ணிலும் பட வேண்டாம் என்பதற்காக வழியிலே இருக்கக்கூடிய காட்டிலோ அல்லது வீரநாராயணபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலிலோ தங்கலாம் என்று முடிவெடுத்து பயணித்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே ஐயனார் கோயில் ஒன்று தென்பட அங்கே தங்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்து அதை நோக்கி செல்ல துவங்கிய போது வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்து கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டி காட்டினான். சூரியன் அஸ்தமித்து சிறிது நேரம் ஆகிவிட்டது. நாலாபுரமும் இருண்ட மூங்கில் தோப்புக்குள் சூழ்ந்திருந்த அந்த சிறிய இடைவெளியில் மிக மங்கலாகத் தெரிந்த வெளிச்சத்தில் ஐயா

0: ஐயனாருடைய வாகனங்கள் உயிர் பெற்று அசைவதாகத் தோன்றின. ஒரு யானையும் ஒரு குதிரையும் இடம்பெயர்ந்து நகர்ந்தன. கண்ணால் கண்ட இந்த அற்புதத்தை நம்புவதா இல்லையா என்று தெரியாமல் வந்தியத்தேவன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். ஆனாலும் ஐயனாருடைய அற்புத சக்தியை ஆழ்வார்க்கடியானுக்கு உடனே உணர்த்திவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை இழக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை. வைஷ்ணவரே பார்த்தீரா என்று அவன் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் அவனுடைய கையை இறுக்கி பிடித்து உதட்டில் விரல் வைத்து சமிக்ஞை காட்டி பேச்சை நிறுத்தினான். பின்னர் இறுக்கி பிடித்த கையினால் வந்தியத்தேவனை பற்றியவாறு அவனை இழுத்து கொண்டு அந்த மூங்கில் புதருக்கு பின்னால் சென்று நன்றாக மறைந்து நின்றான். குதிரையும் யானையும் அசைந்து சிறிது விலகி கொடுத்தன அல்லவா? அப்படி விலகி கொடுத்து இடைவெளி ஏற்பட்ட இடத்தில் ஒரு மனிதனுடைய தலை மட்டும் தெரிந்தது. அந்த தலை அப்பாலும் இப்பாலும் திரும்பி நாலு புறமும் பார்த்தது. ஐயனாருடைய பலிபீடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தலை மட்டும் தோன்றி நாலாபுறமும் சுழன்று விழித்த காட்சி மிக பயங்கரமாயிருந்தது. எவ்வளவோ பயங்கரங்களை பார்த்திருந்த வந்தியத்தேவனுடைய மெய் சிலிர்த்தது. ஆனால் தன்னை பிடித்திருந்த ஆழ்வார்க்கடியான் கை சிறிதும் நடுக்கமுறாமலும் தளராமலும் இருந்ததை அறிந்து வந்தியத்தேவன் நெஞ்சுறுதி கொண்டான். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த தலை எழும்பி மேலே வந்தது. ஒரு மனிதனுடைய மார்பு வரையில் தெரிந்தது. பிறகு அந்த மனிதன் முழுமையான உருவத்துடன் கிளம்பி மேலே வந்தான். அந்த மனிதன் வெளிவந்த இடத்தில் ஒரு சிறிய பிளவு கரிய இருள் சூழ்ந்த பாதாள பிலத்வாரத்தைப் போல பயங்கரமாக வாயை திறந்து கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்த பின்னர் அந்த மனிதன் யார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பணியாளனாக இருந்து கொண்டே ரவிதாசனுடைய சதி கும்பலிலும் சேர்ந்திருந்த இடும்பன்காரிதான் அவன். இதை இருவரும் ஏக காலத்தில் அறிந்து கொண்டதும் ஒருவரையொருவர் பார்த்து தங்கள் வியப்பை சமிக்கையினாலேயே தெரிவித்துக் கொண்டார்கள். இடும்பன்காரி திறந்திருந்த துவாரத்தை அப்படியே விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஐயனார் கோவிலை நோக்கி நடந்தான். கோவில் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். சிறிது நேரத்துக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே இருந்து முணுக்கு முணுக்கு என்று வெளிச்சம் தெரிந்தது. கோயிலுக்குள் விளக்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள்.
1: தம்பி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற
0: என்று முணுமுணுக்கும் குரலில் அடியான் கேட்டான். ஐயனார் சக்தியுள்ள தெய்வம் என்று நினைக்கிறேன். குதிரைக்கு உயிர் வந்ததை பார்க்கவில்லையா என்றான் வந்தியத்தேவன்.
1: அது சரி, இப்ப வந்தானே, அவனை பற்றி என்ன நினைக்கிற?
0: அவன் ஐயனார் கோயில் பூசாரி போலிருக்கிறது. நாமும் போய் சுவாமி தரிசனம் செய்யலாமா?
1: கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு. இன்னும் யாராவது சுவாமி தரிசனத்துக்கு வராங்களான்னு பார்த்துக்கலாம்.
0: இன்னும் யாரேனும் வருவார்கள் என்று நினைக்கிறீர்களா?
1: பின்ன எதுக்காக அவன் விளக்கு போடுறான்?
0: பூசாரி கோவிலுக்கு விளக்கு போடுவதில் ஆச்சரியம் என்ன?
1: தம்பி, அவன் யாருன்னு தெரியலையா?
0: நன்றாக தெரிகிறது. கொள்ளிடத்தின் தென்கரையில் எனக்கு குதிரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தானே அந்த இடும்பன்காரி இவன்தான். இப்போதும் இவனிடம் குதிரை கேட்கலாம் என்று பார்க்கிறேன்.
1: நல்ல யோசனை செஞ்ச.
0: உமக்கு பிடிக்கவில்லையோ?
1: இடும்பன்காரி உனக்கு குதிரை வாங்கி கொடுத்தவன் மட்டுமில்ல, ரவிதாசன் கூட்டத்தை சேர்ந்தவன்.
0: அப்படியானால் இன்னொரு நல்ல யோசனை தோன்றுகிறது.
1: என்ன என்ன?
0: இடும்பன்காரி ஐயனார் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவன் எங்கிருந்து வந்து முளைத்தான் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன்.
1: அது எப்படி முடியும்?
0: அவன் வெளியே வந்த துவாரத்தில் நான் உள்ளே புக முடியாதா?
1: முடியல. ஆனால் அதில் இருக்கிற அபாயங்கள்?
0: அபாயம் இல்லாத காரியம் எது?
1: அப்புறம் இஷ்டம்.
0: வைஷ்ணவரே, நீங்கள் இங்கிருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருங்கள்.
1: அதுக்கு என்ன இஷ்டம்? நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுரங்க வழி எங்க போகணும்னு உனக்கு ஏதாவது தோணுதா?
0: தோன்றுகிறது சுவாமி, தோன்றுகிறது. அது சரிதானா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: அதை நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்?
0: ஏதேனும் ஒரு சமயத்தில் உபயோகப்படலாம், யார் கண்டது? அந்த சமயம் சற்று தூரத்தில் வேறு பேச்சு குரல்கள் கேட்டன. தாமதிப்பதற்கு நேரமில்லை வைஷ்ணவரே. நான் திரும்பி வருகிற வரையில் இங்கேயே இருப்பீரல்லவா? அல்லது சுக்ரீவன் வாலிக்கு செய்தது போல செய்து விடுவீரோ?
1: உயிர் உள்ள வரைக்கும் இங்கே இருக்கிறேன். ஆனால் நீ திரும்பி வருவது என்ன நிச்சயம்?
0: உயிர் இருந்தால் நானும் திரும்பி வருவேன். இவ்விதம் சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் நாலே பாய்ச்சலில் துவாரம் தெரிந்த இடத்தை நோக்கி ஓடினான். அதற்குள் இறங்கினான். மறுகணமே அந்த இரண்ட பள்ளத்தில் மறைந்தான். பிலத்வாரம் அவனை அப்படியே விழுங்கிவிட்டதாக தோன்றியது. கோயிலுக்குள் சென்றிருந்த இடும்பன்காரி

0: வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். திறந்திருந்த துவாரம் கண்ணில் பட்டது. உடனே அவ்விடம் சென்று பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருந்த சூலாயுதத்தை சுழற்றி திருகினான். இடம்பெயர்ந்து அகன்றிருந்த யானையும் குதிரையும் மறுபடியும் நெருங்கி வந்தன. துவாரம் அடைபட்டு இருந்த இடம் தெரியாமல் மறந்துவிட்டது. இந்த காரியத்தை செய்துவிட்டு இடும்பன்காரி மறுபடியும் வாசற்படியண்டை வந்தான். அதே சமயத்தில் ரவிதாசன், சோமன், சாம்பவன் முதலியவர்களும் வேறு திசையிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் மூங்கில் காட்டுக்கு பின்னால் இன்னும் நன்றாக மறைந்து கொண்டான். கோவில் வாசற்படி மேல் ரவிதாசன் உட்கார்ந்து கொண்டான். மற்றவர்கள் அவன் எதிரில் தரையில் அமர்ந்தார்கள்.
1: தோழர்களே, நாம கைகொண்ட விரதம் நிறைவேறும் சமயம் நெருங்கிடுச்சு
0: என்றான் ரவிதாசன்.
2: இவ்வாறு 6 மாதம் நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றான் ஒருவன்.
1: ஆம், அதில் தவறு ஒன்றுமில்லை. 6 மாதமாகவே அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் கணக்கில் நெருங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் காஞ்சியை விட்டு கிளம்பி விட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருக்கோவலூர் கிடவன் அவனை தடுத்து நிறுத்தச் செய்த பிரயத்தனம் பலிக்கவில்லையாம்.
2: வழியில் வேறு யாராவது தடுத்து நிறுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்?
1: ஆதித்த கரிகாலன் முன்வைத்த காலை பின்வைக்கிறவன் அல்ல. இனி யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான்.
2: அவனுடைய சகோதரி சொல்லி அனுப்பிய செய்தி போய்ச் சேர்ந்தால்?
1: அதை எப்படி போய்ச் சேர முடியும்? செய்தி கொண்டு போன வாலிபனைத்தான் காட்டில் கட்டி போட்டு விட்டு வந்தோமே.
2: அழகுதான், அவனை இன்னைக்கு காலையில கொள்ளிடத்தின் வடகரையில பார்த்தேன். அவனோடு நம்ம இன்னொரு பகைவனும் சேர்ந்திருக்கான்.
1: அது யார்?
2: போலி வைஷ்ணவ வேஷதாரி.
1: அப்படியானால் நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியதுதான். அவர்கள் ஆதித்த கரிகாலனை சந்திக்காமல் தடுத்து பார்க்க வேண்டும்.
2: தும்பா விட்டு புட்டு வாழை பிடிக்கிற கதை யாருக்குது? கையில் அம்பிட்டவன அங்கே ஊர் வழியாக தீர்த்துருக்கலாம். ராணி எதுக்காக அவனை உயிரோட விட சொன்னாங்க தெரியலையே.
1: தோழர்களே, எனக்கும் அது அப்போது புரியாமல் தான் இருந்தது. அப்புறம் தெரிந்து கொண்டேன். ராணி என்னையும் மிஞ்சிவிட்டாள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். மிக முக்கியமான ஒரு நோக்கத்துடன் தான் வந்தியத்தேவனை உயிரோடு விடச் சொன்னாள் ராணி. அதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வந்தியத்தேவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த வைஷ்ணவரை கொண்டால் சிறிதும் தயங்காமல் உயிரை வாங்கிவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான் ரவிதாசன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உலகமே தடங்கள் மயந்தா மாய மந்திரவாதிகளும் மாய மோகினிகளும் சதிகாரர்களும் சிநேக துரோகிகளும் பித்துக்குள்ளி பெண்களும் ஒற்றர்களும் இவற்றோட ஆழந்தெரியாத புதை சேற்று குழிகளும் நிறைஞ்ச உலகம். இந்த சிந்தனையில் பழையாறை விட்டு புறப்பட்டான் வல்லவரையன். இங்கே ஐயனார் கோவிலில் ஒரு பிலத்வாரம் அவனை கவருது. எதுக்கும் ஆழ்வார்க்கடியான கேட்குறான், இடும்பன்காரை வெளியே வந்தான், அது வழியாக நான் உள்ளே போக முடியாதா? முடியலாம், ஆனால் அதில் இருக்கிற அபாயங்கள். இப்படி திருமலையப்பன் தயங்குவான்னு எதிர்பார்த்து அபாயம் இல்லாத காரியம் எதுன்னு தனக்கே உரிய பரபரப்போட செயலில் இறங்கிட்டான். நல்லது, இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகளை பார்ப்போம். குக்கிராமமாக இருந்தாலும் ரம்யமான இயற்கை சூழலில் ஐயனார் கோவில் அமைஞ்சிருப்பதை காணலாம். கிராம எல்லைகளில் நீர்நிலைக்கு அருகில் சுடுமண்ணால் ஆன பெரிய யானையும் குதிரையும் ஐயனார் கோவிலை அடையாளம் காட்டிடும். சாஸ்தா, ஹரிஹர புத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் ஐயப்பன் சிவபெருமானின் ஞானத்தையும் மோகினி வடிவில் விஷ்ணுவின் மாயையையும் இணைத்த ஓர் அவதாரம். அறத்தை நிலைநாட்டி மக்களை நெறிப்படுத்துறதால தர்மசாஸ்தான்னு வணங்கப்பெறுகிறார். வேண்டுதல் நிறைவேறினதும் சுதையாலான குதிரை யானை உருவங்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துவாங்க. இந்த முறைக்கு உருவாரம் எடுத்தல்னு பேர். பிலத்வாரம், பிலம் என்பதன் பொருள் குகை, பள்ளம், வளை. துவாரம் வாயில், திறப்பு, வழி. பிலத்வாரம் குகைக்கான திறப்பு, கீழறைக்கான வழி. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அகோபிலம் என்னும் திருச்சிங்கவேல் குன்றம். அகோ சிம்மம், பிலம் குகை. மாங்காட்டு தல புராணத்தில் பிலத்வாரம் பற்றின குறிப்பு வருது. ஊனக்கண்ணால் காண முடியாத

0: நுண்ணிய பிலத்வாரத்தில் கடுந்தவம் மேற்கொண்டாள் தேவி. காமேஸ்வரரின் ஆணைக்கு இணங்க அந்த பிலத்வாரத்தின் வழியே பூமியில் வெளிப்பட்ட இடம்தான் காமாட்சியம்மன் கோவில். சுக்ரீவன் வாலிக்கு செஞ்சது என்ன பார்ப்போம். இந்த வானர சகோதரர்கள் ஒரு சமயம் ஒரு அசுரனை துரத்திக்கிட்டு போனாங்க. அவன் குகைக்குள்ளே ஓடிட்டான். சுக்ரீவனை வெளியே நிற்க சொல்லிட்டு குகைக்குள்ளே பாய்ந்தான் வாலி. உள்ள நாள் கணக்காக சண்டை. வாலி வரக்காணும். உத்தரவு மீறி உள்ளே போக விரும்பலை சுக்ரீவன். திடீர்னு ஒரு நாள் குகைக்குள்ளேருந்து இரத்த வெள்ளம் பெருகி வந்துச்சு. வாலி கொல்லப்பட்டுட்டான்னு தவறாக முடிவு பண்ணி அசுரன் வெளிவராதபடி பாறாங்கல்லால் குகையின் வாசலை மூடிட்டான் சுக்ரீவன். நம்ம கதையின் இந்த கட்டத்தில் திருமலையப்பன் என்ன செய்ய போகிறான்?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நெகிழம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்கண்காட்சியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் துபாய் சரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருட்கண்காட்சி திருவாரூர்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
4: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
4: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்காட்சி.
3: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
4: துபாய் சரியல் ஃபால்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: ஒரு பட பாடலாக இன்றைய இசை ஊஞ்சலில் இனி நாம் தாளாட்ட இருப்பது நம்மை சின்னத்தம்பி படத்திலிருந்து. கேட்கலாம் கிரங்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். சின்னத்தம்பியாக

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சக்தியின் திருவிழா
2: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
3: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள்பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
2: உங்கள் காரைப்பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரைப்பண்பலையின் நேரலை.
4: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: சாம்ராஜ்ய உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண்ரா பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சொலை மற்றும் விதைநிலம் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோர்ஜன் பேக்கரி.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: டெல்லி நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல்லும் போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
12: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிகள் பிரீப்ஸ்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மணி 5:30 விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வசந்த் அன்கோ.
14: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
15: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனை

0: எல்லாருக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேற்று நாளை காலை 8:30 வைக்கிங் பனிங்கில் பெரியப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிங்கில் பெரியப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மணி 6:30 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நள்ளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோளுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோளுரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோளுரம். நெல்லில் அனைவரும் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லும் அது. நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருவாரூர். துபாய் சரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருட்கண்காட்சி திருவாரூர்.
6: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
7: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
1: நாளிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாட்சி வந்தாட்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை. இது திருவாரூர் துபாய் சாரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருள் கண்காட்சியின் இசை ஊஞ்சல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களுக்கு உளம் இணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: நேர்களுக்கு உளம் இணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், துபாய் சரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருட்கண்காட்சி திருவாரூர்.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
8: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
4: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கிணிந்த நல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
10: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதமான இசை கேட்டு கொண்டு வருகிறோம். இது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி. சின்னத்தம்பி படத்திலிருந்து நிகழ்ச்சி நிறைவாக
11: தூள்.

0: கேட்டது. திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருள் கண்காட்சி திருவாரூரின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்நிகழ்ச்சியின் அனைத்தையும் வழங்கும் துபாய் சாரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
2: மிகப்பெரிய வாட்டர் கேம்ஸ் வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
2: துபாய் சாரியல் ஃபால்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களினை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்

0: தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பிடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேல்மை நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
5: வணக்கம். கருணையில்லாத கண்களை வெறும் புண்கள் என்றே சுட்டுகிறார் வள்ளுவர். பண்ணில்லா பாடல் இனிமை தராதது போல இரக்கமில்லா கண்ணும் பயனற்று போகும். அன்புடன் அரவணைத்து இரக்கத்தோடு உதவும் பண்பில்லாதவர்கள் இந்த பூமிக்கு பாரமாகி போவதாக வள்ளுவர் சாடுகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியதாக பாடும் வள்ளலாரும், ஒரு புறாவின் பொருட்டு தன் சதையை வெட்டி தந்த சிபி சக்கரவர்த்தியும், முல்லைக்கு தேர் தந்த பாரியும், மயிலுக்கு போர்வை தந்த பேகனும் எல்லா உயிர்களையும் தம் போலவே கருதினர். ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை அன்றே பட்டியலிட்டு காட்டும் தொல்காப்பியம் ஆறறிவதுவே அவற்றொடு மனநே என்கிறது. பிறர் உயிர்களின் இன்ப துன்பங்களை மனதால் உணர்ந்து அறிபவனே மனிதனாகிறான். இந்திரலோகத்து அமுதமே கிடைத்தாலும் தனித்து உண்ணாத உயர் பண்பினை கொண்டவர்கள் தமிழர்கள். அவர்கள் தமக்கென மட்டும் முயலாது பிறருக்காகவும் முயன்று பொருளீட்டினர். அப்படிப்பட்டவர்களாலேயே இவ்வுலகம் இன்றளவும் நிலைத்து நிற்பதாக கூறுகிறது புறநானூறு. பசிப்பினி போக்குதலை அறத்தின் உயரளவு குறிக்கோள் என்கிறது மணிமேகலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப சொல்கிறார் வள்ளுவர். இரவு நேரத்தில் விருந்தினர்கள் வந்தாலும் அக்கால தமிழர்கள் மகிழ்ந்து உபசரித்தனர். சங்க தமிழர்கள் தம் விளைநிலத்தில் நெற்பயிர்களில் கூடு கட்டியிருந்த பறவைகள் தீங்குறாமல் இருக்க அறுவடை சமயத்தில் தன்னுமை என்ற இசை கருவியினை இசைப்பனராம். அந்த ஒலியை புரிந்து கொண்ட பறவைகள் தம் குஞ்சுகளோடு வேறிடம் சேருமாம். இன்றும் இப்பண்பை நாம் சில வீடுகளில் காண்கிறோம். வீட்டில் கட்டியிருக்கும் குருவி கூட்டை மிக பத்திரமாக சிலர் பார்த்துக் கொள்வார்கள். நல்லோர் பெற்ற செல்வம் அவரை சேர்ந்தோரின் துன்பம் கண்டு கலையும் உயர்ந்த நோக்கத்திலேயே என்கிறது நற்றினை. பிறருடைய துன்பத்தை காணும் போது கண்ணொரு விழுமம் கை போல் உதவ வேண்டும். அதாவது கண்ணிற்கு ஏதாவது துன்பம் என்றால் கை யோசிக்காமல் விரைந்து சென்று துயர் நீக்குவது போல பிறருக்கு உதவ வேண்டும். 20ஆம் நூற்றாண்டில் உலகம் வியந்த இரு பெரும் கருணை தேவதைகள் அன்னை தெரசாவும் இளவரசி டயானாவும். ஆதரவற்றோர், முதியோர், நோயாளிகள் என சமூகத்தின் விளிம்புநிலை மக்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார் அன்னை தெரசா. இங்கிலாந்தின் இளவரசியாக வலம் வந்தும் மக்களின் மனதையே அரண்மனையாக கொண்டு வாழ்ந்தவர் இளவரசி டயானா. சமூகத்தில் மிகவும் நலிவடைந்த மக்களுக்கு உதவ முயற்சிப்பதை விட எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது வேறு எதுவும் இல்லை என்கிறார் அவர். நாம் எந்த அளவுக்கு பிறரிடம் இரக்கம் காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு இரக்கமும் கருணையும் இறைவனால் நமக்கு கிடைக்கும் என்பதே நியதி. எனவே இரக்கம் காட்டுவோம், இரக்கம் பெறுவோம். நன்றி.
4: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு விழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நெகிழிது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்லி இதமான இந்த இரவு வேளையில் நேரில் இனி கேட்டு ரசிக்கலாம் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள்.

விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள். கங்கணம்புத்தூர் ஏனாதிமங்கலம் சிவலா சந்தனமூர்த்தி சுந்தரராம்பாள் சாந்தி சீர்காழி பாலாஜி நகர் காசியிலும் கோவன் மஞ்சுளா ஆர்த்தி அருண் சௌந்தர்யா மகிழ்நிலா இளையான்குடி இக்பால் சித்திக் கஜேந்தா அப்துல் மஜீத் ரிஃபாயா முகமது ஹசன் நூருல் ஃபாத்திமா இவர்கள் விருப்பமாக அந்த பாடல் ஒலித்தது. நேற்று காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி ஆதி பராசக்தி இந்த படத்திலிருந்து வருகிறது. எஸ் ஜானகியின் குரலில் இந்த பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள் வரவங்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமிநாதன் மருதங்குடி பூராசாமி தத்தங்குடி சங்கரபாரியன் கோடங்குடி இளவரசன் நிம்மேலி அறிவழகன் பெரிய தம்பி நாவலர் சுப்பிரமணியன் ராமாபுரம் அன்பழகன் நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியன் நன்னிலம் நாராயணன் காரக்குடி கனகவல்லி நாராயணன் அஸ்வினி கல்யாண் சுகன்யா ராமநாதன் நிலானி சாய் வெண்பா ஆதிரா இனியா நாகப்பட்டினம் மாரிய நாட்டுத்துறை சிவா பாரதி கேஜாங்குப்பம் லட்சுமி பால்ராஜ் வேளாங்கண்ணி ஐயா சொக்கலிங்கம் மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன் உரத்தூர் பி ராமசாமி மணக்குடி ராஜேந்திரன் வேல்விழி திவ்யதர்சினி வேல்முருகன் லாவண்யா இவர்களெல்லாம் அரியலூர் இருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கல்கி சாகர் சர்மிலி தமிழ்ச்செல்வி வேல்முருகன் ஆனந்த வேலு இவர்களின் விருப்பமாக வருகிறது இந்த பாடல். எஸ் ஜானகியின் குரலில் கே வி மகாதேவன் இசையில் பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் ஆதிபராசக்தி படத்திலிருந்து

கொண்டிருக்கிறது. நம் நிகழ்ச்சிக்காக நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா. பாடலுக்கான விருப்பமாக அடுத்து காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம், ஏகேடி தெரு, கோகிலா ராமு, பிரசன்னா, பெங்களூர், ராஜராஜேஸ்வரி நகர், ஹேமப்பிரியா, துருவா, ரவிக்குமார், குப்பநத்தம் ராமு, ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக்ஸோ, டென்னிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், சேலம் ஆத்தூர் பெரியசாமி, மேட்டுப்பாளையம் நாகராஜன், சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், ஆண்டிமடம் பத்மா, நிலைமேகம், அப்சர்

0: வேளாக்குடி ரமணா சகாதேவன், சேலம் ஆத்தூர் பெரியசாமி, மேட்டுப்பாளையம் நாகராஜன், சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், ஆண்டிமடம் பத்மா நிலைமேகம், அப்சரா நிலைமேகம், செலவிசேரி சிவாஜி, இவர்கள் விருப்பமாக அமர தீபம் படத்தில்
1: நாணய மனுஷனுக்கு அவசியம். தம்பி, நாணய

0: ஆணைய மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்ரா பேசிசின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சர்ஜன் பேக்கரி.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் கடித வழியை நேரிருப்ப கானங்களாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர், மரகதவேலன், சுகன்யா, ஸ்ரேயா ஸ்ரீ, அருண்மொழி அரசன், திருவாரூர் கந்தசாமி, செல்லம்மாள், திருவீடு விழலை, புனிதா, அபி, சுபா, பழையவளம் உமாதேவி, திருக்கடையூர் கணேசன், சுந்தர், சங்கரன் பந்தல், ராஜு, சாகுல் ஹமீத், அஜீஸ் ரவிராஜன், கலைச்செல்வி, சவுக்கத் அலி, நிஜாமுதீன், குட்டியாண்டியூர் மணிசேகர், இரவாஞ்சேரி கணேசன், கஸ்தூரி, கலாவதி, ராஜ்மோகன், ராவணன், கரிகாலன், மெய் விரும்பி, தெண்டலரசி, கௌசல்யா, ரதிமீனா, ரதிமதினா, மதனா, அவர்களை தொடர்ந்து நாகை பாபு, சந்தியா பாபு, சித்திரப்பிரியா, செந்தமிழ் பிரியா, உதயசூர்யா, சஷ்டிகா, இவர்கள் விருப்பமாக பாசம் படத்திலிருந்து.

0: நெல்லி நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சியில் வரிசையில் என் சொல்லும் போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா, விஷ்ணு பிரியா, எழிலரசி, குறுக்கத்தி இஸ்மாயில், சுப்பிரமணியம், தனலட்சுமி, செல்வராணி அவர்களை தொடர்ந்து ஸ்ரீபுதூர் வரதராஜன் பேட்டை வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய பேசினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோணிசாமி, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், யேசுதாஸ், சகாயமேரி, ஜொலினா, ஜாஸ்மின், எஸ்தாரணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, கீழ்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதம் இவர்கள் விருப்பமாக வருகிறது இந்த பாடல். நீர்க்குமிழி படத்திலிருந்து இந்த பாடல். டாக்டர் சீர்வாழிஸ் கோவிந்தராஜனுடைய குரலில் வி. குமார் இசையில் இந்த பாடல். இதோ

காரைக்கால் பண்பலை 100.3 என்று நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் கடித வழி நேர் விருப்ப கானங்களாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக இனி சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, காரைக்கால் கணபதி கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, தினேஷ், காருண்யா, நிவாசினி, பிரசன்னா, சுரேஷ், மாரியப்பன், சூரி, சுப்பு, நவநீதம், சுவாமிநாதன், ஜெர்லின், மித்ரன், ரஹீம், மங்கிரல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்கள் விருப்பமாக பொம்மை கல்யாணம் படத்தில்

0: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
1: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ, வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு ஊட்டும் பொருட்காட்சி.
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் செல்பி வாட்ச் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
2: இனிமையான இந்த இரவு பொழுதினை நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது இரவு மலரும் கடித வழியை நேரொரு கானமாக நிகழ்ச்சியினை தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி, வனிதா, சிதார், பூந்தண்டலம் புண்ணியக்குடி உமா, அன்வர்திகான் பேட்டை, அருணகிரி, கீதா, பூங்குடி தேவா, ரேணு, பழனிவேலு, மீனா, செல்வம், லக்ஷ்மி, அன்பரசு, கீதா, கண்ணா, சாரதா, தட்சிணாமூர்த்தி, மோனிஷா, ஹேமா, அனுஷாசினி, தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஸ்வர் இவர்களெல்லாம் டிஆர் பட்டணத்திலிருந்து கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள். அரசியலங்குமாரி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு

0: டெல்லியில் நள்ளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாமே. நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிகள் பிரீப்ஸ். நிகழ்ச்சி நாளை மாலை 5:30 விளக்கு ஏற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் கடித விடை நேர் இப்ப கானங்களாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஹரிகரன் குடல், கே எஸ் கார்த்திகேயன், அமுதா அட்சயா, ஆதிஷ் ஹர்ஷவர்தன், கொள்ளிடம் காமராஜ், வெண்கரும்போர் நேரு, செங்கம் புனிதன், வடகரி சின்னதுரை, விருதாச்சலம் விருதகிரி, பெண்ணாடம் சுமதி, ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹஃபி, ஷியாத், மெஹினா, ஹம்சா, ரனியா இவர்களின் விருப்பமாக தெய்வ பிறவி படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். சி எஸ் ஜெயராமனுடைய குரலில், ஆர் சுதர்சன் அவருடைய இசையில், உடுமலை நாராயண கவியினுடைய வரிகளில் இந்த பாடல். இதோ 1960 வெளிவந்த படமான தெய்வ பிறவி.

0: சாம்ராஜ்ய உங்கள் பிஎஸ் அர்த்தக வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ் அர்த்தங்க மாளிகை காரைக்கால்.
2: மீண்டும் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும் நிகழ்ச்சி கடிதவழி நேரெடுப்பாக இனி பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஸ்மிதாஸ்ரீ, விஷ்ணு, ஆகாஷ், வில்லிவாக்கும் குபேந்திரன், கரூர் தான் தோன்றி மலையை, ஜீவானகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீகிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, தலைங்காயர், ராஜா, முகமது, பிரிஞ்சிமுனை, ரவிச்சந்திரன், குறுக்கத்தி, முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஷிக், இவர்கள் விருப்பமாக தேன் நிலவு படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேற்று நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்புவிடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாளிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் மலையில் திருவிழா July 28 வரையும் மட்டுமே. எல்லையடங்கா ட்ரெண்டிங் டிசைன்கள் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருட்கண்காட்சி திருவாரூர்.
5: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
6: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: நேற்று நாம் இசை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. கடித வழி நேரொற்ப கானங்களாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக இனி நாகப்பட்டினம் லட்சுமி பாலு, சுபா வேல்முருகன், விவின் பாலாஜி, கவி பாலா, கும்பகோணம் TS பாலு, அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன், மருதூர் தருமதுரை, தனமணி, உத்தரங்குடி சரவணன், செமனார்கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை முருகானந்தம், செல்வி மற்றும் திருச்செம்பள்ளி பிச்சுமணி இவர்களின் விருப்பமாக வருகிறது இந்த பாடல் ரம்பையின் காதல் படத்திலிருந்து.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் நிகழ்ச்சி. நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டை சேல்ஸின் உள்ளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: நம் நிகழ்ச்சியினை சங்கரல் மந்தல் ராஜ், பொருணை ரவிராஜ், சாகுல் ஹமீத், வேலம்புதுக்குடி தனசேகர், நல்லடை கார்த்தி, பெருங்குடி ரவிராஜன் அவர்களை தொடர்ந்து டிஆர் பட்டணம் நந்தினி, தனலட்சுமி, காயத்ரி, நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவேலிமலை எம் எஸ் சாகுல் ஹமீத், சிதம்பரம் சிலுவை சந்தனராஜ், வண்டிகேட் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களை தொடர்ந்து கங்களாஞ்சேரி ஜிஆர் நகர் முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, விளமல் கூட்டுறவு நகர் தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா இவர்கள் விருப்பமாக மஞ்சள் மகிமை படத்திலிருந்து

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களுக்கு நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு திருவாரூர் துபாய் சாரியல் ஃபால்ஸ் அண்ட் பொருள் கண்காட்சியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
3: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நம் நிகழ்ச்சியில் இனி வருகிற செமினார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, சாந்தி, குருநாதன், கபிலன், சுபா, சேதுராமன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம் அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், செல்வம், நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்தர்சேகரன், வடலூர் நெதனாங்குப்பம் ராமசாமி, கலா, இவர்களை தொடர்ந்து சிதம்பரம் தில்லை நாயகி தில்லை சீனிவாசன், மேனாங்குடி எம் கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், கொள்ளிடம் காமராஜ் இவர்கள் விருப்பமாக வருகிறது ஆசை படத்திலிருந்து.
3: வளையல் அம்மா வளையல், வளையல் வளையல் ஐயா வளையல், வளதல் நெளிதல் உடதல் இல்லா வளையல் அம்மா வளையல்,
4: பளபளப்பான பம்பாய் வளையல் இருக்குது பல தினத்து.

0: இது கையில் ஏறினா கல்யாண மாப்பிள்ளை வீடு தேடி வருவாரு, ஓ வீடு தேடி வருவாரு. பழைய
1: நிறைவு பெறுகிறது இரவும் மலரும். நிகழ்ச்சி காரை பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம், இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை, நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விழுங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் துபாய் சாரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் நிலவு நாள் என்ற தலைப்பில் வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்ரீலாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணின் இன்சொல்லமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசந்தளிர் பங்கேற்பும் செல்வி ஜே ஜெசிகா. 7:00 மயிலாடுதுறை ARC நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ARC நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 திருவாரூர் துபாய் சாரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சியின் தொல்லி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனிங்கில் பிரேப்ஸின் தொல்லி வரும் பாட்டை கேட்கலாம். நாளை காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அரவுண்டரபேசி நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியில் பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள், நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம் சாதனை பயணம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, பிற்பகல் 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. நேர்கள் கடிதம் வெளியே விரும்பி கேட்டு திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 சதுரங்கங்களும் சவால்களும் சர்வதேச சதுரங்க நாளையொட்டிய காரைக்கால் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனி விழு அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 1:55 மெல்லிசை கேட்கலாம். நாளை மதியம் 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கேட்ட

0: 2:30 கலாஷ் பிரேக்கில் சங்கீத சாரல், நிகழ்ச்சியில் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட், 3:30 எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட், 4 மணிக்கு திருவாரூர் துபாய் சாரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சியின் தேநீர் நேரம், நேர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 4:30 வைக்கிங் பணிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரம், மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் அஸ்தமாலை கண்ணல் மெட்டல் ஸ்டோரியின் உலாவரம் நேரம், நம்பர்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். 5:15 கலை ஓசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன் இசை. நேற்று 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல்லாமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜெவர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈர்கள் மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை, நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்கள் இன்னும் சில நொடிகள் தொடர்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The monsoon session of Parliament will commence tomorrow and continue till the 13th of next month. During the session, several important legislations are scheduled to be taken up for discussion and passage. On the eve of the monsoon session, the government today convened an all-party meeting at Parliament House Annex. The meeting was chaired by Defence Minister Rajnath Singh. Over 50 leaders from 40 political parties attended the meeting. Just after the meeting began, opposition parties staged a symbolic walkout from the meeting over the participation of Nationalist Citizens Party of India, NCPI. The NCPI is a registered party that has participated in the West Bengal Assembly elections, and recently several rebel Trinamool Congress MPs have joined it. However, after registering their protest, the opposition members attended the meeting. Speaking to media after the meeting, Mr. Kiran Rijiju urged all political parties to ensure the smooth functioning of Parliament and engaging in constructive discussions on key issues.
2: There are various demands by various political parties for discussion. We have said that let Parliament function smoothly. Exactly what are the issues to be discussed? That has to be decided in the Business Advisory Committee.
1: Talking to media, TMC MP Mahua Moitra said that the entire opposition, including Congress, Samajwadi Party, DMK, JMM and Aam Aadmi Party, walked out from the meeting. She also alleged that NCPI is not a recognized parliamentary party. Lok Sabha Speaker Om Birla called on the Business Advisory Committee meeting ahead of the monsoon session of Parliament. During the meeting, members representing the government as well as various political parties exchanged views on the legislative and other businesses proposed to be taken up during the session. Addressing the meeting, Mr. Birla emphasized the importance of constructive deliberations, meaningful participation and adherence to the highest parliamentary traditions. President Draupadi Murmu embarked on a three-nation visit to Moldova, North Macedonia and Romania today. The visit to the three European countries is expected to provide fresh momentum to India's bilateral ties with the three countries, with a focus on expanding cooperation in trade, investment, technology, innovation, education and people-to-people ties. The Union Ministry of Road Transport and Highways will develop over 160-kilometre long Rameshwar-Paradip Highway along Odisha's coast at a cost of over 8,000 crore rupees. The ministry said the project will transform Odisha's coastal region by improving road infrastructure and boosting tourism and economic activity along with spiritual journeys. The Delhi High Court today refused to intervene in activist Sonam Wangchuk's treatment at Safdarjung Hospital, saying the government's decision to move him from Jantar Mantar to the hospital could not be termed arbitrary. Justice Mini Pushkarna said no immediate order was needed to shift Wangchuk to a private facility, while noting that doctors were monitoring his condition and had provided treatment with his consent. The court was hearing a plea by Wangchuk's wife, Gitanjali Angmo, seeking his transfer to a private hospital.

0: police has clarified that no permission has been sought or granted for any protest march and procession in New Delhi district in view of Parliament session beginning tomorrow. In a social media post, the police said Section 163 of Bharatiya Nagarik Suraksha Sanhita is in force in the area, hence protest marches, processions, demonstrations and assemblies of five or more persons are strictly prohibited in the area except Jantar Mantar. In Jammu and Kashmir, at least 11 people were killed and 7 others went missing as torrential rains triggered landslides and flash floods in the twin border districts of Rajouri and Poonch early this morning. In men's cricket, England have set a target of 388 runs for India in the series deciding third ODI at Lord's in London. Chasing the target, India were 278 for 2 in 41 overs when reports last came in. Football's grandest stage is set for a blockbuster finale of the FIFA World Cup as defending champions Argentina take on Spain in New Jersey tonight. The match kicks off 12:30 a.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. ஒரு நல்ல குறிக்கோளை அடைவதற்கு தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. கார்ல் மார்க்ஸ் அவர்களின் இந்த இனிய சிந்தனையோடு நிர்லயத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் அந்த நிலையத்தின்றைய மாலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். நெற்றி அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். ஜெய்ஹிந்த்.